0: ஆகாஷ்வாணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டுப் பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டைக்கு தேசிய கொடியை

0: ஏற்றுவதற்காக வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தில்லி கடமை பாதையில் முப்படைகள் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிப்பதுடன் நம் அனைவரின் மனதிலும் மூவண்ண கொடி நிறைந்துள்ளது என்று கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேக் இன் இந்தியா திட்டம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் செமிகண்டக்டர் உற்பத்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் 1000 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் என்ற இலக்கை எட்ட 5 அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் மேலும் பல செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும் அரிய வகை தாதுக்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏழை மக்களை சென்றடைய செய்வதை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டுப் பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். புதுதில்லியில் உள்ள ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டு வரும் மையம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்றும் அப்பகுதி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அவர் கூறினார். பங்களாதேஷுக்கு கூடுதலாக டீசல் விநியோகம் செய்வது குறித்து முடிவு உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியாவிற்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சிதாகுண்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த கப்பல் தளத்தில் பழுதடைந்த கப்பலின் பாகங்களை பிரித்தெடுக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது வாயு கசிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கப்பலில் இருந்து வெளியான விஷத்தன்மையுடன் கூடிய வாயு வெளியேறியதன் காரணமாக 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், காயமடைந்த 2 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வாயு கசிவுக்கான காரணம்

0: குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கப்பல் தளங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பகுதி அருகே இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 7.7 பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அந்நாட்டு வானிலை மையம் கிழக்கு நியூசா பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் மற்றும் நதிக்கரைகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதி விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் ஈரான் ராணுவம் வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி விதிமுறைகளின் கீழ் கடந்த 2006 தொலைக்காட்சிகளுக்கான விளம்பரத்திற்கான உச்சவரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விளம்பரங்கள் வாயிலாக கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் ஊடகங்களுடன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான குடும்பங்கள் முழு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனம் முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், ஒடிசா ஆகிய இடங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலசூர், பாட்கக், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. காலையில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர், தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சுயசார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள கப்பல் தளத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:24 10 நொடி. ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 ஒலிபரப்பாகும். நமது ஒலிபரப்பில் இப்போது இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனா, துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு

0: வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வரப்போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான், துறவி ஏறி உட்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்து அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிகிட்டு இருந்தேன், இனிமே நான் வந்து திரும்பி வரப்போறதில்லை, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல, குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். இவன், எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம்.

டிஆர் பாப்பா இசையமைப்பில் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் கேட்டோம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கில செய்தி அறிக்கைக்காக காத்திருப்போம் நேயர்களே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 ஒலிபரப்பாகும்.
1: 18 நூற்றாண்டின் இறுதி போராளியா, அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாதிரி.

0: உயிரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: தேசபக்தி பாடல் ஒன்று கேட்போம். டி கே எஸ் கலைவாணன், உஷா ராஜ் பாடியுள்ள ஜிஜாபாய் ஏற்றிய பாடல், இசை தாயன்பன்.

0: அனைவருக்கும் அசோக் குமார் பாலகிருஷ்ணன் AKB சுருக்கமா சொன்னா உங்கள் முருகா அசோக்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது வருஷம் ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷத்துக்கு கூட நமக்குள்ள ஒரு பொறுப்பும் இருக்கு. எப்படி அந்த பிரிட்டிஷர்ஸ் நம்மள டிவைட் அண்ட் ரூல் மூலமா பிரிச்சு நாட்டை ஆழ்ந்தாங்களோ, ஐ திங்க் நம்ம இந்த ஜாதி மதம் மற்ற எந்த விதமான வேறுபாடு எதுவுமே இல்லாம ஒற்றுமையா ஒன்னா வாழணும், தமிழன்கிற உறவு தாண்டி இந்தியன்கிற உணர்வோட வாழணும். சோ லெட் அஸ் ஆல் செலிப்ரேட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, சந்தோஷம் பொறுப்புடன். இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையெண் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
1: தொலைபேசி எண் 044-2951-5449.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
3: August 18th.
4: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசை. சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள

0: தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.
1: வந்தே மாதரம் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல்

நேரம் 10:47:45 நொடி. விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசையில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள தேசபக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியிலேனி வைஷ்ணவ ஜனதோ நர்சிங் மேத்தா இயற்றிய பாடல்.

விடுதலை திருநாள் சிறப்பு அரங்கிசையில் இதுவரை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய தேசபக்தி பாடல்கள் கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி சுதந்திர தாய் தந்த வரம், தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை. சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. இதோ நேயர்களை சுதந்திர தின சிறப்பு கவி அரங்கத்திற்கு அழைத்து செல்கின்றோம். தொடக்கமாக தலைமை கவிஞர்

0: முனிவர் முத்து சந்தானம் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கு 80வது இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுந்தர தமிழே, இன்ப சுதந்திர வணக்கம். இந்திய மக்களுக்கெல்லாம் இனிய நாள் இந்நாள். இந்த கவியரங்கம் சுதந்திர தாய் தந்த வரம். அந்த வரத்தில் கருத்துரிமை சொல்வதற்கு ராகவேந்தர், தன்னுரிமை அருங்கவிஞர் அருந்ததியார், மண்ணுரிமை வீரகவி விஜயநம்பி, பெண்ணுரிமை பேசுகின்ற வீரமங்கை ஜோசி அபர்ணா, இவர்களின் பங்கேற்போடு இந்த கவியரங்கை நிகழ்த்துகின்றோம். சுதந்திரத்தாய், வானவர்க்கும் தானவர்க்கும் வாய்த்திடாத மந்திரம், மானுடத்தை வாழ வைக்க வந்த இச்சுதந்திரம், ஏனை எந்த உயிர்களுக்கும் இல்லை இந்த நல்வரம், மானமுள்ள மனிதனுக்கு மாண்பு செய் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? உரிமை யாவும் அனைவருக்கும் உரியதென்று சொல்லியே சரி நிகர் சமானமாக வாழ வைக்கும் மந்திரம், அதுதான் சுதந்திரம். பெரியர் என்றும் சிறியர் என்றும் பேதவாத சூதலாம் கரைகடந்து ஓட வைத்த கருணை சேர் சுதந்திரம். சும்மாவா வந்தது இந்த சுதந்திரம்? சும்மாவா வந்தாள் சுதந்திரத்தாய்? இல்லை இல்லை, வரம் கிடைக்க வேண்டுமென்றால் தவம் கிடக்க வேண்டாமா? கண்ணீரும் செந்நீரும் காட்டாராய் ஓடவிட்டு வெங்கொடுமை சாக்காட்டில் வெளிப்பட்டாள் சுதந்திரத்தாய். செங்குருதி சேற்றினிலே வெண்கமலம் போல் பிறந்தாள், சினத்தீயின் நடுவினிலே தென்றலை போல் வந்துதித்தாள், அங்கவளை கண்டதனால் அநேக வரமளித்தாள், மங்கையவள் புன்சிரிப்பால் மண்ணடிமை தீர்த்து வைத்தாள். பெண்ணுரிமை, மண்ணுரிமை, தன்னுரிமை, கருத்துரிமை, எண்ணுரிமை, எழுத்துரிமை, எடுத்துரைக்கும் பேச்சுரிமை, வாக்குரிமை, சொத்துரிமை, படிப்புரிமை, வாய்ப்புரிமை, இன்னபல வரங்களெல்லாம் எங்களுக்கு அவள் கொடுத்தாள். நல்ல தமிழ் எடுத்து நால்வர் இங்கே வந்துள்ளார். முன்னுரையும் முடிவுரையும் முடிந்தவரை நான் உரைப்பேன். ஜனநாயகம் என்ற சங்கீதத்தின் ராகமே சமத்துவம்தான். பாவம் சகோதரத்துவம், தாளம் சுதந்திரம். ராகமும் பாவமும் தாளமும் மூன்றும் ஒருங்கிணைந்தால் முழுமையான இசை பிறக்கும். சுதந்திரத்தின் அஸ்திவாரம் சமத்துவம். சமத்துவத்தின் இயங்கு திசை வாக்குரிமை. வாக்குரிமை என்ற எரிபொருளால் இயங்குவதே மக்களாட்சி. உலகம் சமநிலை பெற வேண்டி உரிமை போரை தொடுத்தார்கள். ஓடி ஓடி ஓடி ஓடி இந்த மண்ணின் விடுதலை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே. இது சிவவாக்கியத்தில் சின்னதொரு திருத்தத்தில் கிடைத்த தவ வாக்கியம். தவசு பலித்தது, தாயவள் கடைக்கண் வைத்தாள், சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்தெங்கள் சங்கடம் தீர்த்த தாயே, சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்து எங்கள் சங்கடம் தீர்த்து வைத்தாய், சகோதர சமத்துவ சுதந்திர திசை காட்டும் சர்வோதய செல்வியே. சுதந்திர தாயே, சர்வோதய செல்வியே. சுதந்திரம் என்பது ஒரு சூட்சும மந்திரம், புதுமைகள் பல பல பூத்திடச் செய்தது, அதுவரை கண்டிடா அதிசயம் நிகழ்ந்தது, புதுப்புணல் பாய்ந்தது, புதுக்குரல் எழுந்தது, புதுவிதி புதுநடை புதுத்திசை திறந்தது. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எல்லோர்க்கும் எல்லாமும் என்பது உறுதியாச்சு. சொல்லில் அகப்படுமா சுதந்திரத்தாய் தந்த வரம். வாக்கு எனும் ஆயுதம் ஒன்று மாற்றமும் ஏற்றமும் செய்வதற்கென்று தோன்றி அழிவது வாழ்க்கை, துன்பமும் இன்பமும் தொடர்வது இயற்கை. இன்ற தாய் தாய்மடி தந்தாள், இன்னொரு தாய்மடி நம் சொந்த நாடு. விரிந்ததன் தாய்மடி நமக்கென தந்தாள், ஆண்டிடும் உரிமையும் அவளே கொடுத்தாள். சுதந்திரம் தாய் அனைவருக்கும் இந்நாடு சொந்தம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லோர்க்கும் எல்லாமும் என்றோர் இறையாண்மை என்பதே சுதந்திரமாகும். எல்லோர்க்கும் சமமான உரிமை, இனம் நாடு மொழி வாக்கு எல்லோர்க்கும் ஒன்றாம். வல்லாண்மை செய்பவருக்கெல்லாம்

0: வாக்கினால் தீர்ப்புகள் எழுதிடக்கூடும். பொல்லாத ஆயுதம் வாக்கு, புரட்சியும் புதுமையும் அதில் பூக்கக்கூடும். வல்லான் வகுத்ததே வாய்க்கால், இந்த வழக்கத்தை மாற்றினாய், புதுப்பாதை தந்தாய். சுதந்திர தாயே, எல்லோரும் சேருவோம் ஒன்றாய், இனி ஒரு புது விதி இயற்றுவோம் நன்றாய், சுதந்திரத்தால் பெற்ற நன்மை சொல்லுவோம் வெல்லுவோம் கொண்டாடி மகிழ்வோம். சுதந்திரத்தாயே துயர் துடைத்தாயே, தினந்தோறும் அன்னை உன் திருவடி தொழுதேன், அச்சமும் அடமையும் அடியொடும் தகர்த்தாய், வெற்றியும் புகழும் விரிந்திடச் செய்தாய், மானுடம் வென்றிட வாசலை திறந்தாய், உரிமை வாழ்வின் பெருமையை உணர்த்திய கருணையின் கடலே, காலத்தின் மூலமே, வறண்ட வெம்பாலையை மருதமாய் மாற்றிய நறும்புணல் மழையே, நற்றவச் செல்வியே, சட்டமும் திட்டமும் சமத்துவ பார்வையும் பட்டமும் பதவியும் பலர் பெறச் செய்தனை. சுதந்திரத்தாயே சுதந்திரத்தாயே, சொல் செயல் சிந்தையில் சுயவரம் நிகழ்த்தினாய், பல்கலைக்கழகங்கள் பல பல திறந்தன, பல்தொழில் சாலைகள் பல்கலை கூடங்கள், சுகம் தரும் பலம் தரும் நலம் தரும் சுபம் தரும், இகம் தரும் சுகம் தரும் நிரந்தரம் அறம் தரும், சுதந்திரம் என்பதோர் சூத்திர சொல்லிலே நலம் தரும் அனைத்தையும் நமக்கென தந்தனை. சுதந்திரத்தாயே சுதந்திரத்தாயே, சுதந்திரம் என்பதோர் மந்திர சொல்லிலே பதம் திரு இரண்டையும் பாங்குர் அமைத்தனை. சுதந்திரத்தாய் தந்த வரம் இந்த சொல்லில் அகப்படுமோ, கல்வி எனும் தண்ணீரை கடைமடைக்கு கொண்டு சென்றாய், கல்வியினால் சமத்துவத்தை கண்முன்னே கொண்டு வந்தாய், பொல்லாத சாதியத்தை பொசுக்கென்று வேறறுத்தாய், சதித்தீயில் உயிர்கருகும் சாங்கியத்தை தீயிலிட்டாய், குழந்தை மனம் கொத்தடிமை பலதாரம் தட்சணைகள் வரிக்கு வரி வாங்குகின்ற வன்கொடுமை சட்டங்கள் ஏகாதிபத்தியத்தின் இரும்பு கரங்களுக்குள் சாகாமல் செத்தவர்கள் சரித்திரமோ கொஞ்சமல்ல, தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்தாள் இந்த மகாதேவி சுதந்திரத்தாய். வாழ்க நீதாயே எங்கள் வாழ்முதல் நீதானம்மா, பட்டினி ஒளிய செய்தாய், பள்ளிகள் திறந்து வைத்தாய், கட்டிலா கவிதை போல கன்னியர் உழவச் செய்தாய், எட்டிய மட்டில் நீதி எல்லோர்க்கும் கிடைக்கச் செய்தாய். சுதந்திரத்தாயே உன்னால் தோன்றிய புதுமை எண்ணி பதம் தன்னை தொழுது போற்றி வாயுற வாழ்த்துகின்றேன், சுதந்திர தேவி உன்னை தொழுதிடல் மறக்கிலேனே. மண் உரிமை. மண்ணின் உயிர்ப்பே மனிதனின் வாழ்க்கை. மண்ணை இழந்தால் மனிதன் இங்கில்லை. மண்ணின் உரிமையே மனிதரின் உரிமை. மண்ணின் மதிப்பினை நுண்ணிதாய் பேசிட மண்ணின் மைந்தனை மகிழ்வுடன் அழைக்கிறேன். வருக விஜயநம்பி.
1: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்தாய் தந்தவரம் மண்ணுரிமை. சுதந்திரம் என்பது ஒரு நாள் அல்ல, மண்ணுரிமை என்பது ஒரு சட்டம் அல்ல, இரண்டும் சேர்ந்ததுதான் பாரதத்தாய் நமக்கு தந்த பேர் ஆசீர்வாதம். ஒரு காலத்தில் நம் மண்ணில் நாம் நடந்தோம், ஆனால் நம் மனதில் சுதந்திரம் இல்லை. இன்று நம் மண்ணில் நம் கொடி பறக்கிறது, நம் மொழி ஒலிக்கிறது, நம் அரசியல் அமைப்பு இயங்குகிறது, நம் ஜனநாயகம் பேசுகிறது. இதற்கெல்லாம் காரணம் சுதந்திரத்தாய் தந்தவரம் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் வரி கட்டினோம், உரிமை இல்லை. இன்று வாக்களிக்கிறோம், அரசை தேர்ந்தெடுக்கிறோம். இது வெறும் வாக்குரிமை அல்ல, மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் விவசாயி விளைவித்த தானியம் வேற்று நாட்டின் களஞ்சியத்தை நிரப்பியது. இன்று அதே விவசாயி இந்தியாவின் உணவு பாதுகாப்பின் அடித்தளமாக நிற்கிறார். அவர் கையில் இருக்கும் ஒவ்வொரு நெல்மணியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் மாணவர்கள் அடிமை வரலாற்றை படித்தார்கள். இன்று அவர்கள் சந்திரனையும் சூரியனையும் விண்வெளியையும் ஆராய்கிறார்கள். ஒவ்வொரு கனவும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் குரல் ஒடுக்கப்பட்டது, இன்று நம் கருத்து உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. ஒவ்வொரு சுதந்திர குரலும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் தொழில்கள் சுரண்டப்பட்டன, இன்று இந்திய இளைஞர்கள் உலக நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள், புதுமை படைக்கிறார்கள். வேலை தேடுபவர்களாக அல்ல, வேலை கொடுப்பவர்களாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் முயற்சியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் எல்லைகளை மற்றவர்கள் தீர்மானித்தார்கள், இன்று நம் எல்லையை நம் வீரர்கள் காக்கிறார்கள். ஒவ்வொரு வீரனின் விழித்திருக்கும் கண்களும் மண்ணுரிமை. 2026 உலகம் இந்தியாவை பார்க்கிறது.

வசதிகளுக்காக, தொழில்நுட்பத்திற்காக, விண்வெளி சாதனைகளுக்காக, டிஜிட்டல் வளர்ச்சிக்காக, இளைஞர்களின் ஆற்றலுக்காக இந்தியா இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் சுதந்திரத்தாய் தந்தவரம் மண் உரிமை. இன்று நாம் செல்போனில் உலகத்தை தொடுகிறோம், இணையத்தில் அறிவை பெறுகிறோம், டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புதிய உலகை உருவாக்குகிறோம். ஆனால் இதன் அடித்தளம் என்ன? சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மாபெரும் கொடை மண் உரிமை. சுதந்திரம் எங்களுக்கு வாழும் உரிமையை கொடுத்தது, மண் உரிமை எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழும் உரிமையை கொடுத்தது. இந்த மண் என் தாயின் கருவறை, இந்த மண் என் முன்னோர்களின் தியாக பூமி, இந்த மண் என் பிள்ளைகளின் எதிர்காலம். அதனால் சுதந்திரத்தாய் தந்த வரத்தை மதிப்போ. மண் என்றால் வெறும் மண்ணல்ல, மண்ணில் விழுந்த வியர்வையின் வாசம். மண் என்றால் வெறும் நிலம் அல்ல, மா வீரர்களின் இரத்தத்தின் சுவாசம். சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மிகப்பெரிய வரம் தங்கம் அல்ல, வைரம் அல்ல, மண் உரிமை. இன்று நாம் செருப்பணிந்து நடக்கும் இந்த மண் ஒரு காலத்தில் சங்கிலி அணிந்து அழுத மண். இன்று நாம் கொடியேற்றி கொண்டாடும் இந்த பூமி ஒரு காலத்தில் கண்ணீரால் நனைந்த பூமி. ஒரு தாய் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் நம் பாரத தாய் 200 ஆண்டுகள் வேதனையை சுமந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தாள். அதனால்தான் சுதந்திரம் என்பது ஒரு பரிசு அல்ல, 1000 உயிர்களின் இறுதி மூச்சு. சுதந்திரத்தாய் தந்தவரம் மண் உரிமையை பெற நம் தலைவர்கள் செய்த தவம் ஏராளம் ஏராளம். 1498 கடலின் அலைகள் ஒரு கப்பலை கொண்டு வந்தனர். அதில் இருந்தவன் வாஸ்கோடகாமா. அவன் சொன்னான், வியாபாரம் செய்ய வந்தேன். இந்தியா சொன்னது, விருந்தாளி வா, நாம் மிளகை கொடுத்தோம், ஏலக்காயை கொடுத்தோம், லவங்க பட்டையை கொடுத்தோம், அன்பையும் கொடுத்தோம். ஆனால் அவன் எடுத்து சென்றது மசாலா மட்டுமல்ல, நம் நாட்டின் பலவீனங்களையும். ஒரு வணிகன் வந்தான், அவன் பின்னால் ஒரு பேரரசு வந்தது, ஒரு கப்பல் வந்தது, அதன் பின்னால் 100 ஆண்டுகள் அடிமை வந்தது. வணிகம் ஆட்சியானது. கிழக்கிந்திய கம்பெனி பெயரில் கம்பெனி, ஆனால் செயலில் ஒரு கொள்ளை கூட்டம். புன்னகையுடன் கைகுலுக்கினார்கள், பின்னால் கை விலங்கிட்டார்கள். வியாபாரம் என்றார்கள், வரி வாங்கினார்கள், உதவி என்றார்கள், உரிமையை பறித்தார்கள். நம்முடைய நிலத்தில் நாமே வாடகைக்காரர்களாக மாறினோம். 1857 ஒரு தீப்பொறி, பெயர் மங்கள் பாண்டே, ஒரு துப்பாக்கி சத்தம் ஒரு நாட்டின் தூக்கத்தை உடைத்தது. வட இந்தியா முழுவதும் ஒரே முழக்கம், இந்த மண் எங்கள் மண். ராணி லட்சுமிபாய் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் பாய்ந்தாள். அவள் கேட்டது அரியணை அல்ல, மண் உரிமை. 1857 இந்தியன் மனதில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தது. கர்நாடக கடற்கரை அலைகளே அவளுக்கு சல்யூட் அடித்தன. அபாக்கா சௌதா, போர்த்துகீசியர்கள் சொன்னார்கள் வரிக்கட்டு. அவள் சொன்னால், என் மண்ணில், என் கடலில், என் மக்களிடம் நான் மட்டும்தான் உரிமை கேட்பேன். அவளின் வாள் ஒரு இரும்பு அல்ல, ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை. இன்று பெண்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் என்றால் நேற்று அபாக்கா போன்றவர்கள் போர்க்களத்திற்கு சென்றதால் தான். சிவகங்கை ஒரு வீரத்தாயை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. வேலுநாச்சியார் கணவனை இழந்தால், நாட்டை இழந்தால், அரண்மனையை இழந்தால், ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. 8 ஆண்டுகள் காத்திருந்தால், கண்ணீரோடு அல்ல வைராக்கியத்தோடு. படையை திரட்டினால், மக்களை ஒன்றிணைத்தால், போர்க்களத்தில் நின்று சொன்னால், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மண் போகக்கூடாது. அதுவே மண் உரிமை. வேலுநாச்சியார் ஒரு ராணி அல்ல, இந்திய பெண்களின் முதல் புரட்சி. மண்ணுக்காக ஒரு பெண் வாள் எடுத்தால், மண்ணுக்காக ஒரு சிப்பாய் துப்பாக்கி எடுத்தான், மண்ணுக்காக ஒரு விவசாயி வியர்வை சிந்தினான், மண்ணுக்காக ஒரு கவிஞன் கவிதை எழுதினான், மண்ணுக்காக ஒரு தாய் மகனை போருக்கு அனுப்பினாள். அதனால் இந்த மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு வீரனின் இதயத்தின் மீது வைக்கப்படும் அடிதான். இந்த மண் அமைதியாக இருக்கவில்லை. ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு வீரன் பிறந்தான், ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு தியாகி எழுந்தான். அவர்களின் குரல் ஒன்றுதான், இந்த மண் எங்கள் தாய்.

பாஞ்சாலம் குறிச்சி. அது ஒரு கிராமம் அல்ல, அது அடிமைத்தனத்திற்கு எதிராக அதிர்ந்த இடி முழக்கம். ஆங்கிலேயன் கேட்டான் வரி கட்டு. கட்டபொம்மன் கேட்டார் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எங்கள் மக்கள் உழைக்கிறார்கள், உனக்கு நான் ஏன் வரி கட்ட வேண்டும்? ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, ஆனால் அது ஒரு நாட்டின் சுயமரியாதை. கயத்தாரில் கயிறு கழுத்தை இருக்கியது, ஆனால் அவரின் கொள்கைகளை இருக்க முடியவில்லை. உடல் தொங்கியது, உரிமை உயர்ந்தது. அன்று ஒரு வீரன் இறக்கவில்லை, ஒரு தலைமுறை பிறந்தது. சிவகங்கை மண் இரண்டு சிங்கங்களை உலகத்திற்கு தந்தது, பெரிய மருது, சின்ன மருது. அவர்கள் வாளை மட்டும் சுழற்றவில்லை, மக்களின் மனதையும் சுழற்றினார்கள். இந்தியர்களே, ஒன்றிணையுங்கள், அடிமை சங்கிலியை உடையுங்கள் என்று அறிவிப்பு எழுதியவர்கள். சுதந்திர பிரகடனம் பிறக்கும் முன் சுதந்திர கனவை விதைத்தவர்கள். தூக்கு கயிறு அவர்களின் கழுத்தை மட்டுமே தொட்டது, அவர்களின் எண்ணங்களை தொட்டதே இல்லை. இன்று மருது சகோதரர்கள் ஒவ்வொரு சுதந்திர மூச்சிலும் வாழ்கிறார்கள். தூத்துக்குடி கடல் ஒரு நாள் பெருமையாக அலைமோதியது. ஏன் தெரியுமா? ஒரு தமிழன் கப்பல் ஓட்டினார், அவர் வாவு சிதம்பரனார். ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் கடலும் எங்களுடையது. வாவுசி சொன்னார் இந்த கடல், இந்த மண், இந்த வியாபாரம் எல்லாம் எங்களுடையது. சுதேசி கப்பல் கடலில் மிதந்தது, ஆங்கிலேயரின் அகம்பாவம் அதே கடலில் மூழ்கியது. அவரை சிறையில் போட்டார்கள், செக்கிலுக்கு வைத்தார்கள், இரும்பு சங்கிலியால் கால்களை கட்டினார்கள். ஆனால் அவரின் மனதை யாராலும் கட்ட முடியவில்லை. உடலை செக்கிலுக்கலாம், உரிமையை, அதுதான் மண் உரிமை. சிலர் வாளால் போராடினார்கள், சிலர் வார்த்தையால் போராடினார்கள். சுப்பிரமணிய சிவா உயிரால் போராடினார், ஊர் ஊராக சென்றார், விழித்தெழு இந்தியா என்று முழங்கினார். சிறை அவரை சோர்வடைய செய்யவில்லை, நோய் அவரை நிறுத்தவில்லை. தொழுநோய் வந்தது, உடல் வலித்தது, ஆனால் தேசப்பற்று ஒரு நாளும் வலிக்கவில்லை. உடல் சிதைந்தாலும் உள்ளம் சிதையவில்லை, உயிர் குறைந்தாலும் உரிமை குறையவில்லை. ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். அதற்கு உதாரணம் பாரதி. அவர் வாள் பிடிக்கவில்லை, பேனா பிடித்தார். ஆனால் அந்த பேனா ஆயிரம் வாள்களை விட கூர்மையானது. அவர் பாடினார் அச்சமில்லை. அந்த பாடல் குழந்தையின் தாலாட்டு அல்ல, அடிமையின் விழிப்புணர்வு. அவர் எழுதினார் பெண் விடுதலை, தேசப்பற்று, சுதந்திரம். அவரின் ஒவ்வொரு வரியும் ஒரு புரட்சி, அவரின் ஒவ்வொரு சொல்லும் ஒரு போராட்டம். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு ஒரு கடிகாரம் 12 அடித்தது. அது நேரத்தை மட்டும் சொல்லவில்லை, வரலாற்றை சொன்னது. அடிமை இரவு முடிந்தது, சுதந்திர விடியல் பிறந்தது. கண்களில் கண்ணீர் வந்தது. அது தோல்வியின் கண்ணீர் அல்ல, தியாகத்தின் வெற்றி கண்ணீர். இன்று 2026 நாம் சங்கிலி உடைக்க வேண்டிய தலைமுறை அல்ல, சாதனை படைக்க வேண்டிய தலைமுறை. நமது மண்ணுரிமை இன்று புதிய வடிவம் எடுத்துள்ளது. விவசாயியின் வயலில் மண்ணுரிமை, விஞ்ஞானியின் ஆய்வகத்தில் மண்ணுரிமை, எல்லையில் நிற்கும் வீரனின் விழிகளில் மண்ணுரிமை, விண்வெளியில் இந்திய கொடியை உயர்த்தும் அறிவியலாளரின் கனவில் மண்ணுரிமை. உலக நாடுகளுடன் தோளோடு தோல் நின்று இந்தியா முன்னேறும் ஒவ்வொரு தருணத்திலும் மண்ணுரிமை. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில், ஸ்டார்ட் அப் வளர்ச்சியில், பெண்களின் சாதனைகளில், இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளில் ஒரே செய்தி, சுதந்திரத்தை பெற்ற தலைமுறை வரலாறு படைத்தது. சுதந்திரத்தை காக்கும் தலைமுறை எதிர்காலம் படைக்க வேண்டும். வாஸ்கோட காமா வந்தான், அடிமை வந்தது. ஆங்கிலேயன் வந்தான், உரிமை பறிபோனது. 1857 எழுந்தது, விழிப்பு வந்தது. அபாக்கா எழுந்தால் கடல் காத்தது. வேலுநாச்சியார் எழுந்தார், தமிழகம் தலை நிமிர்ந்தது. கட்டபொம்மன் முழங்கினான், சுயமரியாதை பிறந்தது. மருதர்கள் எழுந்தார்கள், ஒற்றுமை வளர்ந்தது. வாவுசி வந்தார், சுதேசி எழுந்தது. சுப்பிரமணிய சிவா வந்தார், தியாகம் வளர்ந்தது. பாரதி பாடினான், பயம் ஓடியது. திலகர் முழங்கினார், உரிமை விழித்தது. சவாக்கர் துன்புற்றார், உறுதி வளர்ந்தது. காந்தி நடந்தார், அகிம்சை வென்றது. நேதாஜி கர்ஜித்தார், வீரம் பொங்கியது. 1947 வந்தது, சுதந்திரம் மலர்ந்தது. 2026

0: யாரு வந்தது? பொறுப்பு நமக்கே வந்தது. இந்த மண் என் தாயின் மடி, இந்த நாடு என் உயிரின் துடிப்பு, இந்த கொடி என் சுயமரியாதை, இந்த சுதந்திரம் என் முன்னோர்களின் இரத்த பரிசு. நான் உறுதி ஏற்கிறேன், இந்த மண்ணை நேசிப்பேன், இந்த மக்களை மதிப்பேன், இந்த நாட்டை உயர்த்துவேன். மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, புனித பொறுப்பாக காப்பேன்.
1: தன்னுரிமை தமிழரசி அருந்ததியே வருக, அருங்கவிதை தருக.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 முன்பு பிறந்திருந்தால் கூட சுதந்திரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போயிருக்கும். ஏனென்றால் தன்னுரிமைக்கான அடையாளமே இல்லாத காலம் அது. எத்தனையோ பெண்கள் உடன்கட்டை என்னும் கொடூர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசும் போதே மனம் சங்கடப்படுகிறது. அதே போன்றுதான் இங்கு எத்தனையோ பெண் குழந்தைகளை அநியாயமாக கள்ளிப்பால் ஊற்றியும் கொண்டார்கள். ஆண் குழந்தைகளும் கூட பல இடங்களில் கொத்தடிமைகளாகவும் இருந்தார்கள். அநீதியையும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்த ஆண்களை விட அனுபவித்த பெண்களே அதிகம். சற்று இதை நினைத்து பார்க்கும் போதே உடம்பெல்லாம் கூசுகிறது. முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அனுபவித்த கொடுமைகளை கேட்கும் போதே என் மனம் அறியாமல் மனம் உருகி கண்கள் சிவந்து கண்ணீர் மல்க நின்றேன். அப்படி கொடுமை நிறைந்த காலங்களிலும் கூட போருக்கு சென்ற தலைவனுக்காக தலைவியின் ஏக்கமும், தலைவனின் முகம் காணா தலைவியின் வருத்தமும், இயற்கையோடு கலந்த அந்த அழகிய காதல் கதையும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அதிலும் ஒரு சிலர் தன் உயிரை விட தன் இலக்குதான் முக்கியம் என்று பல சாதனைகள் படைத்து காட்டியிருக்கிறார். அந்த வறுமையிலும் கொடுமையையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்தவர்களே இங்கு அதிகம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெள்ளைக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நம் நாடு உள்நாட்டு மக்களாலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வேறென்ன, சாதியின் பெயரால் தான். தமிழுடன் விளையாடி சுயமரியாதையின் விரல் பிடித்து கல்வி என்னும் ஊன்சோருண்டு குடும்ப பொறுப்பை சுமந்து கொண்டும், என்னுடைய உரிமை நானே முடிவு செய்து கொண்டும், தன்னுரிமை என்னும் பெயரால் அழகிய வாழ்க்கையை ரசித்துக் கொண்டும், இயற்கையின் மடியில் தவழ்ந்து கொண்டும், அழகிய புன் சிரிப்பின் ரசனையில் வாழ்கின்றேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னவோ பேசுவதற்கும் எழுதுவதற்கும், ஏன் பெண்கள் எவ்வித ஆடைகளை அணிய வேண்டும் என்பதற்கும் கூட மற்றவர்களின் விருப்பம் படிதான் வாழ்ந்தார்களாம். தன்னுரிமை, தன்னுரிமை என்பது பிறப்புரிமை. அதை மதிப்பதும் காப்பதும் நம் அனைவரது கடமை. நாம் எவ்வித வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நாமே முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, இங்கு எத்தனையோ மனிதர்களுக்கு கல்வி என்னும் முக்கியத்துவத்தை உணர்த்தியதும் தன்னுரிமைதான். எத்தனையோ பட்டதாரிகளை நிலைநிறுத்தியதும் தன்னுரிமைதான். மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுத்ததும் தன்னுரிமைதான். சாதி மத வேறுபாட்டை ஒதுக்கியதும் தன்னுரிமைதான். இவை அனைத்தையும் செய்ததும் தன்னுரிமைதான். மனிதர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே செய்யும் போது இங்கு சாதி மதத்திற்கு என்ன வேலை? எப்போது மனிதர்கள் தன்னுடைய நிலையை புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் சமூகத்தின் மனிதநேயம் என்ற ஒன்று பிறக்கிறது. மனிதநேயத்தின் அடிப்படைதான் இங்கு அமைந்திருக்க யாவும். சுதந்திரம் கிடைத்து 79 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சில மனிதர்கள் கடமைக்காகத்தான் வாழ்கிறார்களே தவிர அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் அல்ல. இங்கு பல ஆண்கள் பால் வாசனை மறந்த பிறகும், மழலை பேச்சு மறைந்த பின்னும், விவரம் அறிந்த பின்னும், தன் பள்ளி படிப்பை முடித்த பின்னும், மேல் படிப்பு படிக்க வசதி இல்லாத காரணத்தால் தன் கனவை மறந்தும் குடும்பத்திற்காக உரிமைகளை மறைத்துக் கொண்டும் வாழ்கிறார்கள். முன்பெல்லாம் பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாதாம். அதன் பிறகுதான் இந்த ஜனநாயக நாட்டின் பெண்களின் வளர்ச்சியை கண்டு பல போராட்டங்களுக்கு இடையில் அவர்களுக்கு வாக்குரிமையை வழங்கப்பட்டது. தன்னுரிமைதான் சுதந்திரத்திற்கு பின் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிவிட்டது. அது மனிதர்களின் நடைமுறையே மாற்றிவிட்டது. இருந்தாலும் நம் அறிவியல் வளர்ச்சியில் மறைந்து போன நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மறைந்து போன நம் சுதந்திர போராட்ட வீரர்களை நம் கண்முன் கொண்டு வர செய்யலாம். ஏனென்றால் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி எப்படி? என் உரிமை, என் முடிவு, மற்றவர்களின் வார்த்தைக்கு கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் மீறி கவனம் கொடுத்து பார். உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் கையில். அவர்களுடைய உரிமைக்காகத்தான் நீ வாழ வேண்டி இருக்கும். உன்னுடைய உரிமை பறிபோகிவிடும். மற்றவர்களின் சிந்தனைக்கும் செயலுக்கும்

0: அதற்கும் இடையூறாக நீ இருக்காதே, உன் உரிமையை நீ தாண்டாதே. அதற்கும் உன் உரிமையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. இது உனக்காகவும் சேர்த்து நம் முன்னோர்கள் வாங்கப்பட்ட சுதந்திரம். இது உனக்கான உரிமைக்கு நீ மட்டும் வாழு, அதுவே தன்னுரிமையாகும்.
1: எண்ணம் தான் வாழ்வாகும், இயற்கை நியதி இது. உள்ளத்தில் காண்பவன் தான் உலகத்தில் காண வைப்பான். கருத்தில் உருவானால் களத்தில் செயலாகும். விரித்து கவிபாட விரும்பி அழைக்கின்றேன், வருக ராகவேந்தர்.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திரம் பற்றியதோர் சுகமான கவி உலகை சித்தரிக்க வேண்டுமென செப்பி நிற்கும் வானொலியே, நீ வாழி. தமிழ்தாய் வாழ்த்து. முதலெழுத்தாய் முளைத்தவளே, முன்னை பொருளுக்கும் மூத்தவளே, என் அன்னை தமிழே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவளே, அருள் ததும்பும் திருக்குறளாய் உதித்து சிறந்தவளே, சங்கம் வளர்த்த செந்தமிழே, தங்கத்திலும் வளர்ந்த பைந்தமிழே, சரித்திரம் தந்த சத்தியமே, அமிழ்தாய் இனிக்கும் சொற்களாலே அறமும் அன்பும் விதைத்தவளே, மூ உலகும் வியக்கும் மொழித்தாயே, உயிரே மெய்யே உயிர்மெய்யாய் ஆனவளே, உன் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகின்றேன். கவியரங்க மேடையிலே உன் உதிரத்தால் உருவெடுத்து நிற்கின்றேன். தடுமாறும் தருணத்தில் தைரியமாக வா, தவறி போகும் இடங்களில் தமிழாகவே வா. அன்னையே, என் கைபிடித்து கொஞ்சம் வழிநடத்து. சுதந்திரத்தாய் வணக்கம். விலங்கென வாழ்ந்த நாட்கள் விடிந்திட ஒளியாய் வந்தாய், விழிகளில் நம்பிக்கை தீபம் விதைத்தமை எழுப்பி நின்றாய், பொய் இருள் படைகள் சூழ்ந்து பூமியே நடுங்கி நின்றாலும், புயலெனும் பகைகள் வந்து பொங்கியே எரித்திட்டாலும், கட்டுகள் கரங்கள் பூட்டி கால்களை விளங்கிட்டாலும், சுட்டெறி நெருப்பில் எம்மை சூழ்ந்திட கொடுத்திட்டாலும், வெஞ்சிரைகள் வந்திட்டாலும், சித்திரவதைகள் தந்திட்டாலும், கொடுங்கயிறு கட்டி இழுத்திட்டாலும், கொடிய துயர் சூழ்ந்திட்டாலும், சுதந்திரத்தாயே உன்றன் சுடரடியை மறப்பதில்லை, உரிமையின் திருக்கொடி தன்னை உயிர் கொடுத்தாலும் விடுப்பதில்லை. சுதந்திர தேவியே, உன்னை சூளுரைத்து வணங்குகின்றேன். என் சொல்லுக்கும் சிந்தனைக்கும் சோர்விலா வரம் தருவாய், நல்ல தமிழ் அருள்வாய். வானொலி கவி அரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் அவை முதல்வா, அவ்வை தமிழால் வணங்குகிறேன். கவியரங்க கவிதைகளை செவி ஏற்று கழிப்பெய்த காத்திருக்கும் செந்தமிழ் நன் நாட்டினரே, வணக்கம். சுதந்திர தாய் தந்த வரம் கருத்துரிமை. ஆகஸ்ட் 15, இது வருட காலண்டரில் வட்டமிடப்பட்ட ஒரு தேதி அல்ல. வரலாறு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு புன்னகைக்க கற்றுக்கொண்ட புது விடியல். அன்று கொடி மட்டும் ஏற்றப்படவில்லை, குனிந்திருந்த ஒரு தேசத்தின் நெஞ்சமும் நிமிர்த்தப்பட்டது. அன்று வாசல்கள் மட்டும் திறக்கப்படவில்லை, வரலாறு பூட்டிய வாய்களும் திறக்கப்பட்டன. அன்று சங்கிலிகள் மட்டும் அறுபடவில்லை, சந்ததிகளின் பயமும் அறுக்கப்பட்டது. அன்று எல்லைகள் மட்டும் வரையப்படவில்லை, எதிர்காலத்தின் நம்பிக்கையும் வரையப்பட்டது. அன்று நாடு மட்டும் விடுபடவில்லை, நாவின் மீது பூட்டப்பட்டிருந்த சொற்களும் விடுபட்டன. அன்று அரசு மட்டும் மாறவில்லை, அடிமை குடிமகனின் அடையாளமும் மாறியது. அன்று வாக்குரிமை மட்டும் கிடைக்கவில்லை, சாமானியனுக்கு வாழ்வுரிமையும் கிடைத்தது. அன்று சட்டம் மட்டும் திருத்தி எழுதப்படவில்லை, சாதாரண மனிதனின் மரியாதையும் திருத்தி எழுதப்பட்டது. அன்று பள்ளி கதவுகள் மட்டும் திறக்கப்படவில்லை, பல தலைமுறையின் எதிர்கால கனவுகளும் திறக்கப்பட்டன. அன்று சாலைகள் மட்டும் போடப்படவில்லை, சமத்துவத்தை நோக்கி நடக்கும் பாதைகளும் போடப்பட்டன. அன்று கை விலங்குகள் மட்டும் உடைபடவில்லை, ஒரு தலைமுறையின் தாழ்வு மனப்பான்மையும் உடைபட்டது. ஆகஸ்ட் 15, 2026, சுதந்திர தாய்க்கு வயது 80. 80 கொண்டாடும் உள்ளங்களே, என் பதை கொஞ்சம் கேளுங்களேன். கருத்துரிமை தன் கடந்த காலம் பற்றி பேசுகிறது. பேசாதே என்றார்கள், பேனாவை மடக்கி வைத்தார்கள். எழுதாதே என்றார்கள், எழுத்தையே குற்றவாளியாக்கினார்கள். சிரிக்காதே என்றார்கள், கார்ட்டூனின் கைகளிலும் விலங்கு பூட்டினார்கள். நாவல் எழுதினால் எழுத்தாளனுக்கு இரங்கல் கூட்டம், நாடகம் பேசினால் நடித்தவனுக்கு ரத்தம் சொட்டும், உண்மை செய்தி சொன்னால் துப்பாக்கி ரவைகள் கேள்வி கேட்கும், இதயத்தில் ஒரு வரி எழுதினால் கூட இரும்பு கதவுகள் வரவேற்கும். கருத்தாளர்களை கைது செய்யலாம். கருத்தை கருத்துரிமையின் கடந்த காலம் கசப்பானது, நிகழ்த்தும் கோலம் காலம் செய்த அலங்கோலம். கருத்துரிமை காசு இருப்பவனின் காப்புரிமையாகிவிட்டது. அரசு

0: அரசியலின் கை பாவையாகி உண்மையின் கண்களை கட்டிவிட்டு கருத்துரிமை பேசும் ஊடகங்கள் பெருகிவிட்டது. உண்மையை தேடிச் செல்ல வேண்டிய கேமரா இன்று பரபரப்பை தேடிச் செல்கிறது. மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது, மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது, பணத்தின் குரல்தான் ஒலிக்கிறது. பேனாவில் மையை ஊற்றாமல் பொய்யை ஊற்றுகிறார்கள். செய்தியை முந்துவதில் தவறில்லை, உண்மையை முந்துவதுதான் தவறு. விளம்பரங்களின் எடைக்கு ஏற்ப செய்திகளின் எடை மாறலாமா? தொகுப்பாளர்களின் தொண்டையில் மொழி தூக்கிட்டு தொங்கலாமா? சுதந்திரத்தாய் தந்த கருத்துரிமை பொய்க்கலாமா? ஆயிரம் தலை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிய வரம் கருத்துரிமை. இந்த மண்ணில் கருத்துரிமை மட்டும் இல்லை என்றால் பள்ளி இருக்கும், கல்வி இருக்காது, கல்லூரி இருக்கும், சிந்தனை இருக்காது, புத்தகம் இருக்கும், பகுத்தறிவு இருக்காது, நூலகம் இருக்கும், தேடல் இருக்காது, நீதிமன்றம் இருக்கும், நீதி இருக்காது, காவல்துறை இருக்கும், கண்ணியம் இருக்காது, பத்திரிகை இருக்கும், சத்தியம் இருக்காது, மனிதர்கள் இருப்பார்கள், மனிதநேயம் இருக்காது. சில விளக்குகள் அணைந்ததற்காக விடியலை குறை சொல்ல முடியுமா? ஒரு துளி மை கரைபட்டதற்காக மொத்த எழுத்தையும் குற்றம் சொல்ல முடியுமா? சில குரல்கள் விளை போனதற்காக உண்மையின் குரலை ஒதுக்கிவிட முடியுமா? ஒரு மரம் காய்ந்ததற்காக காடே கருகிவிட்டதென்று சொல்ல முடியுமா? விதி விளக்குகளை விதிகளாக ஏற்க முடியுமா? சுதந்திரத்தாய் கருத்துரிமையை தந்த நாள் இந்த நாள். இந்த மண்ணுக்கு மட்டும் விடுதலை கிடைத்த நாள் அல்ல, மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள மனதுக்கு விடுதலை கிடைத்த நாள். அந்த நாள் நம் கண்களுக்கு பயத்தை அல்ல கனவுகளை தந்த நாள். நம் பாதங்களுக்கு எல்லையை அல்ல உரிமையை தந்த நாள். நம் விரல்களுக்கு சங்கிலியை அல்ல வாக்குரிமையை தந்த நாள். நம் தோள்களுக்கு சுமையை அல்ல பொறுப்பை தந்த நாள். நம் மகள்களுக்கு தயக்கத்தை அல்ல தைரியத்தை தந்த நாள். நம் கனவுகளுக்கு தடையை அல்ல சிறகுகளை தந்த நாள். நம் பேனாவுக்கு மையை அல்ல விடுதலையை தந்த நாள். நம் குரல் வளைக்கு எதிரொலி அல்ல ஒரு தேசத்தின் செவியையே தந்த நாள். நம் உதடுகளுக்கு மௌனத்தை அல்ல வார்த்தைகளை தந்த நாள். மொத்தத்தில் கருத்துரிமையை தந்த நாள். அன்றுதான் அக்னி தாங்கிய ஆயிரம் நெஞ்சங்கள் புதிதாய் பிறந்தன. சுதந்திரத்தாய் தந்த சிறப்புரிமையாம் கருத்துரிமை புது எழுச்சி பெற்றது. மாணவன் பாடத்தை மட்டுமல்ல படைத்தவனையும் விவாதிக்கிறார். ஆசிரியர் பதில்களை மட்டுமல்ல பகுத்தறிவையும் விதைக்கிறார். எழுத்தாளர் கதைகளை மட்டுமல்ல காலத்தையும் பதிவு செய்கிறார். கவிஞன் பூக்களை மட்டுமல்ல புண்களையும் எழுதுகிறார். பத்திரிகை செய்திகளை மட்டுமல்ல சத்தியத்தையும் பிரசுரிக்கிறது. வாக்குச்சீட்டு ஆட்சியை மட்டுமல்ல தேசத்தின் ஒட்டுமொத்த காட்சியையும் மாற்றுகிறது. நீதிமன்றம் சட்டத்தை மட்டுமல்ல சாமானியனையும் மதிக்கிறது. சட்டமன்றம் திட்டங்களை மட்டுமல்ல மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. காரணம் கருத்துரிமை. கருத்துரிமை எதிர்ப்பதை மட்டுமல்ல ஜனநாயகம் உயிர்ப்பதையும் உறுதி செய்கிறது. கருத்துரிமை கிடைத்தது வெறும் வார்த்தையால் அல்ல, கட்டபொம்மனின் கர்ஜனையிலும் தீரன் சின்னமலையின் தூக்கு கயிற்றிலும். கருத்துரிமை கிடைத்தது காகிதத்தால் அல்ல, பூலித்தேவனின் புரட்சியிலும் மருதுபாண்டியரின் வீரத்திலும். கருத்துரிமை கிடைத்தது வரலாற்றால் அல்ல, வேலுநாச்சியாரின் தீரத்திலும் திருப்பூர் குமரனின் ரத்தத்திலும். கருத்துரிமை கிடைத்தது காலத்தால் அல்ல, பாரதியின் பாட்டிலும் வாவூசி இழுத்த செக்கிலும். கருத்துரிமை கிடைத்தது சட்டத்தால் அல்ல, திலகரின் முழக்கத்திலும் பகத்சிங்கின் துணிச்சலிலும். கருத்துரிமை கிடைத்தது கையொப்பத்தால் அல்ல, நேதாஜியின் நெருப்பிலும் காமராஜரின் பொறுப்பிலும். கருத்துரிமையை வாங்கி தந்தது வாய் மூடி வாழ்வதற்காக அல்ல. கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர்கள் சிந்திய ரத்தத்தின் வட்டி. கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர் சிந்திய ரத்தத்தின் வட்டி. கருத்துரிமையை காப்பதென்பது உரிமையை காப்பது மட்டுமல்ல, பாரதியை வாவூசியை பகத்சிங்கை நம் வரலாற்றை காப்பது. வாருங்கள், சேர்ந்தே காப்போம் நானும் நீங்களும்.
1: பெண்மை மென்மை அல்ல திண்மை என பெண்மை திறம்பாட வண்ணத்தமிழ் எடுத்து வருகின்றார் இளங்கவிஞர் கவிமகள் ஜோசி அபர்ணா. இவரது எழுத்தில் வாளின் கூர்மை தெரிகிறது. வருக.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திர தாய் தந்த வரம்.

பெண் உரிமை எது சுதந்திரம், தேசிய கொடியை நெஞ்சம் சுமப்பதா, இல்லை கம்பம் மீதில் நம் தாய் கொடி பறப்பதா? அல்ல, இது யாவும் சுதந்திர நினைவூட்டது, நிறைவேற்றல் அல்ல. சுதந்திர தாய் தந்த வரம் பெண் உரிமை. தலைப்பு சிறப்பு. கவி வாசிக்க துடிக்கும் கவிஞனே, கொஞ்சம் நிமிர்ந்து நில். சமூகத்தின் நெஞ்சை கிழித்து சில கேள்விகளை கேள். சுதந்திர தாய் வரம் தந்தாள், கேள்வி கணைகளை வீச எனக்கு வீரம் தந்தாள். அதை அறியா சமூகம் அறியாமையில் உழல்கிறார்கள், கோழைத்தனத்தால் வீழ்கிறார்கள். உரிமை பேச துவங்கினேன், வினாக்கள் தான் வந்து விழுந்தது. இதோ என் வரிகளின் ஊர்வலம். அன்று அரைக்கீரை சட்டியும் அம்மி கல்லும் அவள் ஆயுள் தண்டனையின் அடையாளங்கள். அடுக்களை புகையே அவளது ஆகாயம், அழுகை குரலே அவளது அகிம்சை ஆயுதம். பெண் என்றால் அடங்கி போகும் ஒரு மென்மை, உண்மை சாசனத்தின் ஒரு உண்மை. ஏட்டை கொடுத்தால் தீட்டென்று சொன்னார்கள், நாட்டை பார்க்க திரை ஓட்டு மறைத்தார்கள். ஆணின் காலனிக்கு நிகராய் அவள் கற்பை அளந்து பார்த்தார்கள். தாய் வழி சமூகமே பூமிக்கு அடியில் இருக்கும் எரிமலையை ஒரு பனித்துளியால் எத்தனை காலம் மூடி வைக்க முடியும்? சுதந்திர தாய் விழித்துக் கொண்டாள். பெண் உரிமை பிள்ளையை அவள் பெற்றெடுத்த பிரசவ வலி சாதாரணமானதல்ல. பாராட்டி சீராட்டிய கணவனின் கைகளை பிரிந்து பிள்ளைகளின் பிஞ்சு விரல்களை உதறிவிட்டு வீர மங்கையர் வீதிக்கு வந்தார்கள். வேலு நாச்சியாரின் சிலம்பொலியும் ஜான்சிராணியின் வாழ்வீச்சும் பாரதியின் முண்டாசு வரிகளும் பெண்ணடிமை சுவரை பிளந்து எரிந்தன. ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏறியது வெறும் மூவர்ண கொடி மட்டுமல்ல, இந்திய பெண்களின் கண்ணீரை துடைக்க வந்த ஒற்றை கைக்குட்டையது. சுதந்திர தாய் தந்த வரத்தால் என்னதான் நிகழ்ந்தது? வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதில் அவள் ஒரு நிர்வாக அதிகாரி, வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் அவள் ஒரு நிதியமைச்சர், அக்கம் பக்கம் உற்றார் உறவினரோடு நட்பை பேணி வளர்ப்பதில் அவள் ஒரு மனிதவள மேம்பாட்டு அதிகாரி. குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் வேண்டியதை அவர்கள் கேட்காமலேயே பணிவிடை செய்யும் உள்துறை அமைச்சர். இதுதான் அவளின் வீட்டுரிமையின் வித்து. குண்டடி மட்டும் புன்னகையாலேயே நின்று நிமிர்ந்த நோபல் பரிசு மலாலா, ஆண்கள் விளையாட்டு என்ற வரையறை உடைத்த பெண்கள் மட்டை பந்தாட்ட தலைவி மித்திலிராஜ், தூய தமிழில் மட்டுமே திரை இசை பாடல் எழுதுவேன் என்ற லட்சிய உணர்வோடு மின்னி மிளறும் தாமரை, சேவையே எனது தேவை என தூய நெஞ்சால் இவ்வுலகை ஏந்திய அன்னை தெரசா, நடனத்தால் பத்மஸ்ரீ விருது பெற்ற நர்த்தகி நடராஜ், காவல் அதிகாரியாய் சவால்களை சாதனையாக்கிய பிருத்திகா யாசினி, இதுவே அவளின் நாட்டுரிமை விருட்சம். இப்படி பெண்ணுரிமையை பெண்ணே பேணி காத்த சான்றுகள் ஏராளம். அதற்கு இந்த சாதனை பெண்களே ஈடுகட்ட முடியாத ஆதார். ஆனாலும் இதயம் கணக்கத்தான் செய்கிறது. என் நுனி நா சற்றே நடுங்குகிறது. நடு இரவில் இளம் பெண்ணின் சிங்க நடை காண அச்சப்படும் சமூகம் இது. பாலியல் கேடுக்கு பசி தீர்த்து வரும் சஞ்சலம் பெற்ற சமூகம் இது. சுதந்திர தாய் வரம் தந்தாள், அந்த வரம் வாழ்வானதா? பெண்மையை போற்ற வேண்டாம், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்மை வெல்க என்று கூத்திட வேண்டாம், பெண்மை உடல் பொருளாக்காது உள்ளார்ந்து நேசிப்போம். இத்தகு சுதந்திரம் எப்போது கிட்டும்? நமக்கெல்லாம் சுதந்திரம் கொண்டாட மட்டும். சுதந்திர தாய் சுதந்திரம் தந்தாள், பெண்ணுரிமையை எதற்காக வரமாய் தந்தாள்? சுதந்திர தீபம் எரியும் முன்னர் பெண்ணின் நிலைதான் என்ன? இது நம் சுதந்திர தாயின் அழுகுரல். உயர்ந்த பெண்மை உதித்த நாள் தொட்டு கடக்கும் தடைகள் ஏராள். திண்ணிய மனம் தினமும் அவளை துவண்டு போக விடுவதில்லை. உணர்வுகள் நிறைந்த இந்த உயிர்களின் உரிமையை பறிக்க நீங்கள் யார்? அடிமை என்று அவளை அடக்கி வைக்க அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? வேண்டி பெற உரிமை என்பது விலை பொருள் இல்லை. இதை அறிந்தும் அமைதி காக்க எனக்கு இதயம் இல்லை. மாதவம் செய்திடத்தான் வேண்டும் பெண்ணாய் பிறக்க. காரணம், கருணையற்றவர்கள் கருவிலேயே கலைக்கிறார்கள் அவள் கண்ணி என்பதால். ஒருவேளை அவள் பிறந்து விட்டால் இலவசம்தானே என்று கணக்கின்றி கொடுக்கிறார்கள் கள்ளிப்பாலை. தாய்ப்பால் என்று குடித்தாள் நம்பியே, உயிர் தியாகப்பால் என்று அறியுமோ அந்த பிஞ்சு இதழ். இங்கும் மறுக்கப்பட்டது ஏனோ பெண் உரிமை. தப்பி தவறி அவள் பிறந்து விட்டாள், தடைகளின்றி அவள் வாழ முடியுமோ? அறுதியிட்டு கூறுகிறார்கள் அவள் எப்படி வாழ வேண்டும் என்று. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. விடியும் வரை தூங்காதே,
வீடு விளங்க

நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. எட்டு முழத்தில் சேலையை உடலில் சுற்றிக் கொள். தலைகுனி தரையை பார், நாணம் கொள். படிதாண்டாதே, பெண்மை பட்டம் பறிபோய்விடும். அடுப்பங்கரையே உனக்கான களம். ஊதுகுழல் உன் தலையெழுத்தை எழுதும் எழுதுகோள். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பதற்கு 20 வயதில் திருமணம். இதயத்திற்கு பிடித்தவனா? இல்லை, இவர்களுக்கு பிடித்தவன். இப்படி ஆயுள் முழுதும் உரிமையை மறுத்து அவள் மனமும் மறத்து வாழ்கிறாள். மன்னிக்கவும், வசிக்கிறாள். சுதந்திர தாயாம் நான் தந்த வரத்தை தட்டி பறிக்க நீங்கள் யார்? போதும், குரல் வளை திறந்து அவள் உரிமைகளை மீட்க துணிகிறாள். பூட்டி வைத்து அழகு பார்க்க அவள் என்ன கூண்டு கிளியா? அகிலம் ஆள புறப்பட்ட பாயும் புலி அவள். உடைத்து விடலாம் என்று எண்ணி கல் வீசாதே. அவள் கல்லையும் கரைப்பாள், கடலையும் கடப்பாள். மலர் போன்ற மென்மை அவள். நான் மறுக்கவில்லை, ஆனால் உரிமை என்று வந்துவிட்டால் மலர் கூட மடியும். அவள் காளியின் உருவெடுப்பாள். தவறை தட்டி கேட்க தங்க வாழெடுப்பாள். மென்மையும் அவளே, மின்னலும் அவளே. உரிமைக்காக போராடும் உன்னத பெண்மையும் அவளே. கடவுள் என கைகூப்பி அவளை வணங்க வேண்டாம். பெண்ணுக்கு பிரியம் போல் வாழ உரிமை உண்டு என வாழவிட்டால் போதும். இவை யாவையும் மனம் புதைத்தே சுதந்திர தாய் எழுந்தாள், பெண் உரிமை ஈந்தாள். மங்கை கால்வதிக்கா துறை என ஏதுமில்லை. கட்டுக்குள் இனியும் அடங்க போவதில்லை. சூறை காற்றாய் சுதந்திர தீயாய் சாதிக்க போகிறோம். காலம் அவளை கடிந்தாலும் காயம் அவளுக்கு பழகியது. நோயை நீக்கிட மருத்துவரானால், சட்டத்தை நிலைநாட்ட வழக்கறிஞரானால், வருங்காலத்தை வழிநடத்தும் ஆசிரியரானால், அவளே நேர்மையான காவலரும் ஆனாள். அவளால் முடியாதது ஏதுமில்லை. அகிலமே போற்றும் அவளை போல யாரும் இல்லை. இருளிலும் மிளிரும் விடிவெள்ளியாய் விண்வெளியிலேயே வளம் வருகிறாள். இமயம் தொட்ட அவளேதான் நம் இதயத்தை தொடுகிறாள் தாயாக. நடன மங்கை, நாட்டிய பேரொளி, நடிகையர் திலகம், எல்லாம் அவளேதான். இப்படி பெண் என்று சொன்னாலே உரிமையை உலகேற்றிய பல சாதனை பிழம்புகள் வெடிக்கும். பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல, இந்த உலகினுடைய இன்னொரு பிரம்மா. கவிதை அரங்கே இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. கவிதை அரங்கே இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. யார் அவள்? பிறப்பின் பெருநாளை பிரபஞ்சமே கொண்டாடு. ஆண் சிசு வரம் என்று அனைவருமே ஆர்ப்பரிப்பு. காலங்கள் கடந்தன, உணர்வுகள் திசை திரும்பின. புருவ வில் தீட்டப்பட்டு சேலை உடுத்த நூலை தேடியது. பெண்ணாய் உருவெடுக்க இதயம் பித்து பிடித்தது. ஏராள நாமங்கள் ஏற்றுக்கொண்டு இயற்பெயர் நினைவிழந்து கனவுகள் சுமந்து காரிகையாக மாறத் துடித்தது. திருநங்கையாய் மருமங்கை மாற்றம் கண்ட அவள் ஓர் ஆச்சரியக்குறிதாள். எல்லா துறைகளிலும் பெண் உரிமை பதித்து நிலைத்து நிற்கும் அவள் ஓர் பேராச்சரியக்குறிதாள். பேருந்துகளில் கைதட்டி காசு வாங்கியவர்களை இந்த உலகமே கைதட்டி கொண்டாடுகிற அளவிற்கு உயர்த்தியது சுதந்திர தாய் தந்த பெண் உரிமைதான். எது பெண் உரிமை? தாயாய், மகளாய், மனைவியாய், உடன்பிறப்பாய், உறவினராய், தோழியாய், இப்படி அனைத்து வித அவதாரங்களிலும் பெண் தன்னலன் கருதாத தியாகசீலர். இதைத்தான் அவள் இத்துணை காலம் உரிமை என போற்றினாள். தற்காத்து தற்கொண்டான் என்று சொன்ன வள்ளுவனே வியந்து பார்க்கிறான். தன் வார்த்தைகளை வாழ்க்கையாக்கிய பெண்மையை பார்த்து, கணவனை கரம் பிடித்து, கனவுகளை உளம் புதைத்து, குழந்தையை கருத்தரித்து, கோடி குறைகளை காதில் கேட்டு, கொடிகட்டி பறக்கும் காரிகைக்கு கவி எழுத கண்ணீர்தான் கசிந்தது என் பேனாவின் முன்னுணியில். தாய் எனும் பதவியை தட்டி பறித்து, தங்கை எனும் தன்மையில் மங்கை மலிந்து, தாரம் எனும் பார்வையில் தாரகை தாழ்ந்து, தோழி எனும் துணையில் ஆழிபோல் அரவணைத்து, அத்தனை உறவிலும் நித்தமும் உயர்ந்தவள். அந்த பெருங்கடல் பெண்ணை பற்றி இந்த பேரிகையின் சிறு துளியால் கவியை எப்படி நிறைப்பது? சுதந்திர தாய் வெறும் கொடியை மட்டும் தரவில்லை, பெண் இனம் நிமிர்ந்து நிற்க சட்டங்களையும் திட்டங்களையும் கேடயமாய் வழங்கினாள். அதை சரித்திரம் சொல்லும், இந்த கவி மேடையும் சொல்லும்.
வரதட்சணை தடுப்புச் சட்டம்,

0: பொருளாக்கினால் கைகளில் விலங்கு கூட்டும் சட்டம், பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அவள் உழைக்கும் களத்திலும் வாழும் தளத்திலும் அவளுக்கு பாதுகாப்பு சட்டம், பெற்றோர் சொத்தில் சம உரிமை சட்டம், ஆணுக்கு நிகராய் அவளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று பொருளாதார பலம் தந்த சட்டம், அது மட்டுமா? அடுப்பூதும் பெண்களுக்கு படைப்பதற்கு என்ற நிலை மாறி அறிவு ஆளும் பெண்களுக்கு வெறும் அடுப்பதற்கு எனும் இந்நிலை பூக்க பிறந்தது புதுமை பெண் திட்டம். சுதந்திர தாயின் வரத்தால் இன்று சட்டங்கள் வந்தன, திட்டங்களும் வந்தன. ஆனால் சமூகமே, உன் புத்தி எப்போது மாறும்? பெண் விடுதலை இல்லாத மண் விடுதலை உரிமை இருந்தும் வெறுமைக்கு சமம். இன்று சுதந்திர தாய் தந்த வரத்தினால் அவள் சட்டங்கள் இயற்றுகிறாள், நீதிமன்றத்தில் வாதாடுகிறாள், விண்ணில் ராக்கெட் ஏவுகிறாள். ஆம் தோழர்களே, பெண் உரிமை என்பது ஆண்களை எதிர்ப்பதல்ல, ஆண்களுக்கு நிகராக நிமிர்ந்து நிற்பது. அவள் கேட்பது சலுகை அல்ல, சம உரிமை. அவள் கேட்பது பச்சாதாபம் அல்ல, பகுத்தறிவு. சுதந்திர தாயே, நீ தந்த பெண் உரிமை எனும் வரத்தை நாங்கள் வெறும் காகித சட்டமாய் வைக்க மாட்டோம், எங்கள் சமூகத்தின் ஒழுக்கமாய் மாற்றுவோம். இனி எந்த ஒரு பெண்ணும் அழமாட்டாள், அவள் அழுது கொண்டே வாழமாட்டாள். அவள் கல்வியால் கற்பாவாள், அறிவால் அவளுக்கு அவளே அரணாவாள், தன் உரிமையால் இந்த உலகையே ஆழ்வாள். திருநங்கையும் பெண்களும் இணைந்து இந்த தேசத்தின் புதிய சரித்திரத்தை எழுதுவார்கள். வானம் அவர்களுக்கு எல்லை இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களின் சிறகுகள் சுதந்திர தாயால் பெண் உரிமை தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கப்பட்டதல்லவா? வாழ்க பெண் உரிமை, வளர்க பாரதம்.
1: பெண்களின் சிக்கலோ பேசவும் பெரிதே, இங்கிது தீர்த்திடல் அறிவினும் அரிதே. கற்பு என்பதோர் கருத்தியல் செங்கிலி, எப்படி எப்படி இவர்களை புணித்தது. கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை, கற்பனப்படுவது சொல் திறம்பாமை, கற்பனப்படுவது கணவனை தொழுதல், கற்பனப்படுவது உயிரினும் பெரிது, கற்பனும் திண்மையை காப்பதே பெண்மை. எத்தனை இலக்கணம் எழுதி வைத்தார்கள், எல்லாம் சிக்கல். பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே, கற்புடை பெண்டிரை கடவுளும் தொழுவர், கட்டிய கணவன் கண்கண்ட தெய்வம். கற்பனப்படுவது ஆண்களுக்கு இல்லை, பொன் பொருள் பறித்தால் எடுத்தவன் திருடன், கற்பினை பறித்தால் இழந்தவள் திருடி. என்ன நியாயம், என்ன நியாயம்! பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர், நன்றாய் நீங்கள் நம்புதல் வேண்டும். பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர், அச்சமும் நாணமும் மடமையும் பயிர்ப்பும். நிச்சயம் பெண்களை நெருக்கிடும் விலங்கே, நான்கு பக்கச்சுவர்களாய் கற்பையே கூரையாய் கல்லால் ஆன கூரையாய் சமாதியில் வைத்தனர். சத்தியம் செய்கிறேன், வேலிகள் என்ற பல் விஷச்செடி வளர்த்தனர். பெண்களுக்கு வேலிகள் என்று பல விஷச்செடி வளர்த்தனர். தாலியும் மிஞ்சியும் தடைகளாய் மாறின. பெண்கள் வாழ்க்கை ஓர் பெரும் புதிர், விளங்காது. இணக்கம் இருந்தால் இன்பச் சுரங்கம், பிணக்கம் தொடர்ந்தால் பெரும் துயர் கலக்கம். காதல் மிகுந்தால் ஆரண்ய காண்டம், மோதல் புகுந்தால் உத்தரகாண்டம். மெய்யுறு புணர்ச்சியின் வேட்கை முடிந்தால் ஐயமும் பிரிவும் கோபமும் தோன்றும், குடும்பச் சக்கரம் இடும்பையில் சுழலும். ஆண்களுக்கில்லை கருவும் களங்கமும், வீண்பழி ஏளனும் பெண்களை துரத்தும், சில நாள் சுகத்தில் பல நாள் துயரம். பெண்ணாய் பிறப்பதே பெரும்பிழையாகுமா? மண்ணாய் மலராய் மரமாய் கொடியாய் உண்ணத் தருவன அனைத்தும் பெண்ணியல், பெண்ணின் பிறப்பை பேதமை என்பதா? பெண்ணெனப்படுவது பெரும்பேதமைத்தே எழுதியிருக்கிறான் இந்நாட்டு தமிழனும். பெண்ணுக்கு எதிராய் பெண்ணே பேசுதல், எண்ணி பார்த்தால் எத்தனை கொடுமை. பெண்ணுக்கு அழகு எதிர் பேசாதிருத்தல், தையல் சொல் கேளேல் கைதவம் பெண்மை, பெண்ணுக்கு எதிராய் பெரும்படை திரண்டது. கண்ணை திறந்திட கவிஞர்கள் தோன்றினர், வேதநாயகர் விடியலை காட்டினார், மகாகவி பாரதி வாதிட துணிந்தான், பாரதி தாசனார் வீறு கொண்டெழுந்தார். விடுதலை பெண்களின் விடியலாய் அமைந்தது. பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே. நிறைவாகச் சில சொற்கள். சுதந்திர தாயை பார்க்க

அமலே தூங்கிவிட்ட பாட்டுக்கு ஒரு புலவன் அல்லவா. அந்த மகாகவி மறுபடி பிறந்தால், பாரத வீதியில் வளம் வர நேர்ந்தால் எப்படி இருக்கும்? என்னென்ன நினைப்பார்? சுதந்திர கனவுடன் சொர்க்கம் போனவர் மறுபடி பிறந்து மண்ணிடை நடந்தால் சொப்பனம் பலித்ததா, சொற்படி நடந்ததா எண்ணி பார்ப்பார், இரும்பூது கொள்வார். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், மேலை கடல்

மருத்துவம் பொறியியல் வளர்ச்சியை போற்றுவார். வெள்ளையன் இல்லா வியப்பினை உணர்வார். பள்ளி கல்லூரிகள் பார்த்துளம் கழிப்பார். பெண்ணின் பெருமையை எண்ணி சிலிர்ப்பார். பட்டமும் பதவியும் ஆட்சியும் மாட்சியும் கண்ணெதிர் கண்டதும் வாழ்கன வாழ்த்துவார். படையிலும் காவல்துறையிலும் பெண்கள் நீதியின் அரசராய், வழக்குறையாளராய், ஆட்சி தலைவராய், அமைச்சராய் வளம் வரும் பெண்களை கண்டுதன் கண்களை விரிப்பார். பலே பலே என்பார். புலவர்தம் சிலைகளில் பூரித்து போவார். வானுயர் வள்ளுவன், கடற்கரை கம்பன் புலவர்தம் சிலைகளில் பூரித்து நிற்பார். வள்ளுவன் இளங்கோ கம்பரை போற்றும் உள்ளங்கள் எண்ணி உவகையில் திளைப்பார். பள்ளுப்பாடலை உள்ளுர பாடுவார். பாடிய வார்த்தைகள் பலித்ததை நினைப்பார். நாடிய விடுதலை கூடியது என்பார். சூடிய வாகைகள் தேடிய வெற்றிகள். சுதந்திர தேவி, வந்தே மாதரம், பலே பலே பாண்டியா, பலே பலே இந்தியா, வாழிய வாழிய வாழிய என்பார். சாதியவாதிகள் சதிகளை தகர்த்திடும் நீதியின் போக்கில் நெஞ்சம் நிமிர்த்துவார். வேதியர் ஆயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே, ஆதியில் மானிடம் வாழ்ந்தது போலே அன்புடன் வாழ்வதில் இன்பம் அடைவார். காசியில் தலைவர்கள் பேசிடும் உரைகளை காஞ்சியில் கேட்டிட கண்டுளம் குளிர்வார். பொழுது புலர்ந்தது யாம் செய்தவத்தால் கனவுகள் மெய்ப்பட கண்டுளம் மகிழ்வார். சுதந்திர தேவியின் திருவடி தொழுவார். இன்னும் பலவரம் வேண்டும் என்று அழுவார். வந்தே மாதரம், வாழிய பாரதம்.

கவிதை வழங்கியவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. அமைப்பில் உதவி ஏ விக்னேஷ். அமைப்பு என் வி சதீஷ்குமார். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சுதந்திர தாய் தந்த வரம், தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை. சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை ஏற்றவர் கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள்.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியா, அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: வணக்கம், நான் இயக்குனர் வசந்த் பேசுறேன். பாரத மணித்திரு நாடு பெருமையும் புகழும் மகிழ்ச்சியும் சகோதரத்துவமும் நிறைந்த இந்த பாரத பூமியில நம்ம இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல எல்லாருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
2: குறளமுதம் கண்ணோட்டம் 58 அதிகாரம் 7 குறட்பா.

0: ஆமா ஆமா, என்ன லட்சுமி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு, ரேடியோல போடுறது தெருமணம் வரைக்கும் கேக்குதே. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: அதுவா மதுரை கீதம் நிகழ்ச்சி? பழைய பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியாதா உனக்கு? சரி, எல்லாரும் கேட்கட்டுமேனு சத்தமா வச்சேன்.
0: பாட்டு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் சொல்லவா?
1: சொல்லு சொல்லு, பாட்டு கேட்ட ஜோர்ல தகவல் சொல்ல வந்திருக்க, சொல்லு.
0: ஆஸ்திரேலியால சாட் அண்ட் போவர்

0: ஒரு பறவை இருக்கு, ஆண் பறவை, நீல நிறத்துல சிறகோட, ஊதா கண்களோட, வெளிர் நிறத்துல அலகோட இருக்கும். இந்த நீல நிறத்துக்காக 7 வருஷம் காத்திருக்குமா. ஆனா பெண் பறவை ரொம்ப வித்தியாசமா ஆலிவ் பச்சை நிறத்துல உடம்பும் பழுப்பு நிறத்துல கண்ணோடையும் இருக்கும்.
1: அப்படியா, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. உடம்புல ஒரு நிறம் மாறுறதுக்கு 7 வருஷம் காத்திருக்கிறதெல்லாம் டூ டூ டூ மச்சு. நானா இருந்தேன் அப்படி ஒரு நிறமே வேணான்ருவேன்.
0: அதானே நீ சொல்லுவ. ஆனா பறவைகளுக்கு ரொம்ப பொறுமை. இன்னும் கேளு சொல்றேன்.
1: சொல்லு சொல்லு.
0: இந்த பறவை தரையில குச்சிகளை வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி போடுது. அதுல நீல நிற பூ, இலை, நீளமான புல்லு, நாம தூக்கி தூக்கி எறிகிறோமே வாட்டர் பாட்டில் மூடி, அது ஸ்ட்ரா கூழாங்கல்னு சேர்த்து கூடுகளை அழகுபடுத்துது. அதுலேயும் ஊதா நிறத்துல இருக்கிற பொருளா பார்த்து அதிகமா சேர்த்துக்குதுன்னா பாத்துக்கோ. ஏன்
1: அட்டகாசம் போ, ஆர்ச்சு மாதிரினா வீடு இல்ல குடில்னு சொல்லு.
0: ஆமாமா, எச்சிலு தாவரங்களை அரைச்சு நீல நிறத்துல சாயம் தயார் பண்ணதுன்னா பாரு. அந்த சாயத்தை குச்சி குச்சியா இருக்குல்ல அந்த சுவரு, அதுல இலைய வச்சு பெயிண்ட் மாதிரி அடிக்குது. எப்படி
1: அட்ரா சக்க. அப்புறம்
0: வீட்டை கட்டின பின்னாடிதான்ப்பா அது பெண் பறவையவே தேடுது. மத்த ஆண் பறவைங்க வீட்டை கலைக்காமையும் பாத்துக்குது.
1: இது பக்கா
0: இல்லையா? பின்ன பெண் பறவை வரும்போது வித்தியாசமா விசித்திரமா டான்ஸ் ஆடி தன்னோட திறமைய காட்டுது. பெண் பறவைய பிடிக்குது.
1: ஆஸ்திரேலியா குளிர்ல தன்னோட நிறத்துக்காக 7 வருஷம் காத்திருந்து வித்தியாசமா குடில் மாதிரி வீட்டை கட்டி பெயிண்ட் அடிச்சு டான்ஸ் ஆடி பெண் பறவைய தேடுதுன்னா இயற்கையோட அதிசயம் தானே. எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கு சாடின் போவர் பறவை.
0: என்னைய போல சாமர்த்தியன்னு சொல்ற அப்படிதானே?
1: அடடா கடவுளே, இதெல்லாம் நியாயமா?

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிலைய வித்வான்கள் வாசித்துள்ள தேசபக்தி பாடல்கள் வாத்திய விருந்தாய் கேட்டு ரசிக்கலாம் இன்றைய சங்கீத சாரலில். முதல் பாடல் ஒலிக்கிறது பாரத சமுதாயம் வாழ்கவே என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது.

சங்கீதசாரலில் இனி பாருக்குள்ளே நல்ல நாடு என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல் கேட்கலாம்.

நிறைவு பெற்றது சங்கீத சாரல். நேயர்கள் இதுவரை கேட்டது நிலைய வித்வான்கள் வாசித்த தேசபக்தி பாடல்கள். வாத்திய விருந்தாய்

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையோடு. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மக்களின் பங்களிப்போடு கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும்

0: அவர் குறிப்பிட்டார். பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின்போது உண்மையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில் துறையினருக்கும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இடம்பெற்றது. பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று திரு விஜய் அறிவித்தார்.
1: தாய் நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் திருவனந்தபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் லக்னோவில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாடுகளில் இந்திய தூதரகங்களிலும் சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி மீதான கூடுதல் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் ஊரக பகுதியில் உள்ள சாலைகள் 16,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2,145 சாலைகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கிராமங்கள், நகர்ப்புறங்கள் இடையேயான சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில

0: அமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். மகளிர் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே மகளிர் கல்விக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பைத்ராணி, புதபலங்கா மற்றும் ஜலகா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாலாசோர், பத்ரக், மயூர்பஞ்ச், கியோஞ்சார் ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே சுந்தர்கர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். திபாங் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதில் சிக்கிய ராணுவத்தைச் சேர்ந்த 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நியூயார்க் அருகே நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரான் ராணுவம் முற்றிலுமாக வலுவிழந்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் ஈரான் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பங்கேற்றுள்ள 600வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவாகும். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் நதானியல் லாமன்ஸ், ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 கோடி இளையோருக்கு அடுத்த ஓராண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப்கார்ன்.

ஆண்டுகள் பல கடந்தாலும் வைரத்தின் பிரகாசம் மங்குவதில்லை. காலங்கள் பல கடந்தாலும் காவிய கானங்களின் மதிப்பு குறைவதில்லை. இது நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் மதுர கீதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை ராகுல், சாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார் இவர்களது விருப்ப பாடலாய் இது ஒலிக்கிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு

சேவை வழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களது விருப்ப பாடலாய் இது ஒலிக்கிறது.

மணப்பாறை வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, லிசாந்த், சபரி, ஹேமா இவர்களது விருப்பமாய் விடிவெள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. மதுரகீதம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

0: 1:16 இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் நிகழ்ச்சியில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் லால்குடி லட்சுமி நாராயணபுரம் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களது விருப்ப பாடலா இதோ.
1: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவி பாடி கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 kHz-ல் இது மதுரை கீதம். கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூர்யா வா.

ஏழு நிமிடத்திற்கு கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருமழிசை மணிவண்ணன், பொன்னியமேடு வன்னை கணேசன், இவர்களது விருப்ப பாடலாய் இதோ ஒலிக்கிறது.

மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் இவர்களது விருப்பமாய் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் இதுவும்.

0: மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில், குமரன் நகர் லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களது விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது மன்மதலீலை திரைப்படத்திலிருந்து.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ மை டியர் ராம் நம்பர்,

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும், ஆசை வரக்கூடும்.
1: ஐ டோன்ட் மைண்ட்.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துண்டனா.

மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருந்தோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் நேயர்களே இணைந்திருக்கலாம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திக்காக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொது தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் இன்று அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

0: மூவர்ண தேசிய கொடியின் மீது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ விதழ்களை தூவின. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80வது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர், முதல் முறையாக வந்தே மாத்திரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். தீர்க்கமான முடிவுடனும் திறன் வளர்ச்சியுடனும் முன்னேறும் போது ஒரு நாடு சிறப்படைவதாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்புடன் நாட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் பாராட்டினார். 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு உலகளாவிய 4வது வேகமான பொருளாதார வளர்ச்சி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக நம் நாடு உயர்வதற்கான மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த பிரதமர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: करीब 7 गुना बढ़ा, आधुनिक रेलवे कोच का निर्माण 21 गुना बढ़ा, मोबाइल फोन उत्पादन 33 गुना बढ़ा।
0: இணையதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 4 மடங்காகவும், மின்னணு பணப்பரிவர்த்தனை 100 மடங்காகவும் உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். மேற்காசியா, உக்ரைன், COVID-19 பெருந்தொற்று சவால்களின் மத்தியிலும் சீர்மிகு கொள்கைகள், தயாரிப்பு, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் நம் நாடு வெற்றிகரமாக முன்னேறி செல்வதாக அவர் கூறினார். நாட்டின் திறன் கட்டமைப்புகளின் காரணமாக போதுமான பெட்ரோலிய எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, உரங்கள் விநியோகம் சாத்தியமானதாக அவர் எடுத்துரைத்தார். அணுக முடியாத மண்டலங்களை அணுகும் பகுதிகளாக மேம்படுத்தி 99% கடலோர பகுதிகளில் புதிய வளங்களை கண்டறிவதற்கான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். 100 GW அணுமின் திறனை இன்னும் 20 ஆண்டுகளில் மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பு 10 ஆண்டுகளில் 5 புதிய அணு ஆலைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிவிரைவு பெருக்க அணு உலை தொழில்நுட்பத்தின் மூலம் அணுசக்தியில் தன்னிறைவை பெறுவதற்கான முயற்சிகளை நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 7 அம்ச சப்ததாரா சீர்திருத்தங்களின் கீழ் உற்பத்தி, வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, படைப்பாற்றல் திறன் மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம், மென்பொருள் ஆகிய 7 பிரிவுகளையும் புதிய உயரங்களுக்கு அரசு கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மாணாக்கர், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பொது தேர்வுகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கும் புரட்சிகர திட்டத்தை அரசு தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் தலைசிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியான தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகளில் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பிரதமரின் உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் சுதந்திர தின விழா இனிதே நிறைவடைந்தது. முன்னதாக பிரதமர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் ஊழலில்லா தமிழகத்தை உருவாக்க அரசு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் பாபு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: திருச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் அனைத்து மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலும் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் மாவட்ட செயலர் திரு பி தர்மராஜ் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. பொது நிதி செலவினம், தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நெதர்லாந்தில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை இன்று ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் ஏழை எளிய மாணாக்கர் சிறப்பாக செயலாற்றுவதற்கான இலவச ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: Cricket Stadium. Earlier, India won the toss and elected to bat. The IMD has forecast very heavy rainfall today at places over Arunachal Pradesh and Uttarakhand, parts of northeast India, Chhattisgarh, East Rajasthan, Gangetic West Bengal, Gujarat, Haryana, Chandigarh, Delhi, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Maharashtra, Odisha, Punjab, Uttar Pradesh and Vidarbh are also likely to receive moderate to heavy rainfall during the day. And now before we end the bulletin, the headlines once again. Nation celebrates its 80th Independence Day today with enthusiasm. Prime Minister Narendra Modi leads the nation by hoisting the national flag at Red Fort in Delhi. Vande Mataram rendered for first time at the Red Fort. In his address, Prime Minister announces free online coaching for poor and middle-class families and training in AI skills to 1 crore youth in next 1 year. Prime Minister says India is emerging as a trusted global partner in critical minerals, with agreements being signed with several countries. Mr. Modi expresses dismay over some nations trying to weaponize resources to flaunt their dominance, crediting India's spirit of Atmanirbharta in meeting the challenge. Indian missions abroad celebrate Independence Day with patriotic fervor. At least 20 people killed in Indonesia after a 7.7 magnitude earthquake hits its eastern coast. And in cricket, India were 106 for 1 against host Sri Lanka in first test of the two-match series at Galle. And with that, we end the midday news.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.
3: ஆண்டவன் கண்களுக்கு அற்பமானது என்று எதுவுமில்லை. அவன் அனைத்தையும் ஒன்று போலவே நேசிப்பான் என்றும், ஒரு பேரரசை நிறுவுவதை விட ஓர் எறும்பின் உயிரை காத்தல் மேலானது என்றும், கருணை உள்ளத்தோடு பல அரிய ஆன்மீக கருத்துக்களை முன்வைத்து மக்களிடையே ஆன்மீக எழுச்சியை உருவாக்கிய மாபெரும் ஞானிதான் மகான் ஸ்ரீ அரவிந்தர். சுதந்திர போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், உளவியலாளர், பத்திரிகையாளர், கல்லூரி முதல்வர், ஆன்மீக ஞானி என பன்முகத் தன்மைகளுடன் பரிணமித்தவர் மகான் ஸ்ரீ அரவிந்தர். இன்றைய கல்கத்தா நகரில் 1872 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 நாள் கிருஷ்ணதனகோஸ் சொர்ணலதா தேவி ஆகியோருக்கு 3வது மகனாக பிறந்தார். அவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் அரவிந்த் அக்ராய்டு கோஷ். அரவிந்தம் என்றால் அன்றளர்ந்த தாமரை என்று பொருள். பெயருக்கு ஏற்றபடியே எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பார் அரவிந்தர். அரவிந்தர் தனது தொடக்க கல்வியை டார்ஜிலிங்கில் உள்ள லோரட்டா கான்வென்டில் பயின்றார். பிறகு 1879 ஆண்டு தனது 7வது வயதில் அவர் தனது 2 அண்ணன்களுடன் கல்விக்காக இங்கிலாந்து அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு 14 ஆண்டுகள் வாழ்ந்தார். கிருஷ்ணதனகோஷுக்கு தனது மகன் அரவிந்தன் அரசுத்துறையில் உயர்ந்த பதவி வகிக்க வேண்டும் என்றே ஆசை. அதன் பொருட்டுதான் அரவிந்தரை லண்டன் வரை அனுப்பி படிக்க வைத்தார். முதலில் மான்செஸ்டரில் ஒரு ஆங்கில குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட அவர் 1884 ஆண்டு லண்டனில் உள்ள புனித பவுல் பள்ளியில் சேர்ந்தார். 1890 ஆண்டு அங்கிருந்து கல்வி உதவித் தொகையுடன் கேம்பிரிட்ஜில் உள்ள கிங்ஸ் கல்லூரிக்கு சென்று அங்கு 2 ஆண்டுகள் படித்தார். 1890 ஆண்டில் அவர் இந்திய குடிமை பணிக்கான போட்டியிலும் தேர்ச்சி பெற்றார். ஆனால் 2 வருட தகுதிகான் காலத்தின் முடிவில் குதிரையேற்ற தேர்வில் கலந்து கொள்ள தவறியதால் அப்பதவிக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் படித்த காலத்திலேயே பல்வேறு புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டிருந்தார் அரவிந்தர். வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், லத்தீன், பிரெஞ்சு, கிரேக்கம், ஜெர்மன் உட்பட பல மொழிகளை கற்றார். கல்வி கற்கும் போதே புரட்சிகர சிந்தனைகள் இவருக்குள் கிளைவிரித்தன. 1893 ஆண்டில் நாடு திரும்பினார். இங்கிலாந்தில் நீண்ட காலம் தங்கியிருந்த பிறகு இந்திய மண்ணில் காலடி வைத்த கணமே ஒரு மாபெரும் அமைதி அவரை ஆட்கொண்டது. இந்த அமைதி அவரை சூழ்ந்து கொண்டு

பிறகு பல மாதங்கள் நீடித்தது. மேலும் 1893 ஆண்டில் ஒரு விபத்தின் அபாயத்தில் இருந்தபோது தனக்குள் இருந்த தெய்வீகம் பொங்கி எழுவது போன்ற ஒரு தரிசனத்தை அரவிந்தர் பெற்றார். ஆனால் விபத்தில் அவர் இறந்ததாக கிடைத்த தவறான தகவலால் அவரது தந்தை இறந்தார், தாய் மனநோய்க்கு ஆளானார். இந்தியா திரும்பிய பிறகு பரோடா சமஸ்தானத்தில் பணிபுரிந்தார் அரவிந்தர். இந்து பிரகாஷ் என்ற இதழில் கட்டுரைகள் எழுதினார். பின்னர் கல்கத்தா சென்று வங்க தேசிய கல்லூரியின் முதல்வரானார். 1904 பிராணாயாமம் பயின்றது இவரது சிந்தனை போக்கை மறுவடிவம் பெறச் செய்தது. யோக நெறியில் நாட்டம் கொண்டார். இந்த நிலையில்தான் 1905 வைஸ்ராய் கர்சன் பிரபு வங்க பிரிவினையை ஏற்படுத்தினார். பிரிவினைக்கு எதிராக 1906 மிகப்பெரிய அளவுக்கு கலவரங்கள் வெடித்தன. கல்கத்தாவில் உள்ள வங்காள தேசிய கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த அரவிந்தரை விடுதலை போராட்டத்துக்கு இழுத்துச் சென்றது கர்சன் பிரபுவின் இந்த பிரிவினை கொள்கைதான். வந்தே மாதரம் இதழில் ஆங்கிலேய அரசு மற்றும் வங்க பிரிவினைக்கு எதிராக விடுதலையை தூண்டும் பல்வேறு கட்டுரைகளை எழுதி மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார். பாலகங்காதர திலகர் சகோதரி நிவேதிதையுடன் ஆழமான நட்பு கொண்டிருந்தார். ஜதீந்திரநாத் பானர்ஜிக்கு பரோடா ராணுவத்தில் ராணுவ பயிற்சி பெற வைத்து புரட்சி இயக்கத்தில் இணைத்தார். திலகருடன் இணைந்து புரட்சி படையினரை வழிநடத்தினார். பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு தேசிய விழிப்புணர்வு, சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை, தேசிய கல்வி இயக்கங்களுக்கு ஆதரவு திரட்டினார். அரவிந்தர் பாரத தேசத்தை தன் தெய்வமாக கருதினார். தான் வழிபடும் கடவுள் கண்ணனின் இன்னொரு வடிவமே இந்திய நாடு என எண்ணினார். அவரின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருந்த மக்கள் செல்வாக்கை கண்டு ஆங்கிலேய அரசு திகைத்தது. அவரது சக்தியை ஒடுக்க முயன்றது. எனவே செய்யாத குற்றத்திற்காக அரவிந்தர் சிறையில் அடைக்கப்பட்டார். அலிப்பூர் சிறையில் 9 அடி நீளம், 5 அடி அகலம் உள்ள சிறிய அறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அனைத்தையும் வாசுதேவனாக கண்டார். சர்வம் கல்விதம் பிரகமம் என்ற மகத்தான அனுபூதியை பெற்றார். ஒரு நாள் அவர் உடல் தரையிலிருந்து மேலே சிறிது எழும்பியது. அந்த நிலையில் கைகளையும் உயர்த்தினார். எப்படி முயன்றாலும் அடைய முடியாத ஒரு விசித்திரமான நிலையில் அவர் உடல் இருக்கவே அதை பார்த்த சிறைவாடன் அரவிந்தர் இறந்து விட்டதாக மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்க அவர்கள் ஓடோடி வந்து பார்த்தபோது அரவிந்தர் இயல்பான நிலையில் இருந்து சிரித்தார். அரவிந்தருக்காக வாதாடிய சித்தரஞ்சன் தாஸின் அபாரமான வாதத்திறமை கண்டு உலகமே வியந்தது. எதிர்காலத்தில் தெய்வம் என்று மக்கள் தொழப்போகின்ற ஒருவர் மீதான பொய்யான கொலைப்பழியை சுமத்தி இந்த நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது என சித்தரஞ்சன் தாஸ் முழங்கிய போது நீதிமன்றம் வியப்போடும் மரியாதையோடும் அமைதி காத்தது. எதிர்பார்த்தபடியே குற்றம் நிரூபிக்கப்படாததால் 1909 சிறையிலிருந்து அரவிந்தர் விடுதலையானார். வெளியே வந்ததும் கர்மயோகி என்ற ஆங்கில இதழையும் தர்மா என்ற பெங்காலி இதழையும் தொடங்கினார். சிறையிலிருந்த காலத்தில் அவர் படித்த நூல்கள், உபதேசங்கள், கீதை ஆகியவை அவரை ஆன்மீகத்தை நோக்கி இழுத்தன. தான் தொடங்கிய கர்மயோகி தர்மா இதழ்களில் ஆன்மீகம் குறித்து தனது கருத்துக்களை தொடர்ந்து எழுதினார். பரமனின் ஆட்சியை பூமியில் நிலைநிறுத்துவதற்கு ஆன்மீக விடுதலை ஒன்றே தீர்வு என்று கண்டுகொண்டார். ஆன்மீக நெறியில் சென்றுவிட்டாலும் அரவிந்தரை ஆங்கிலேய அரசு தொடர்ந்து கண்காணித்து அச்சுறுத்தி கொண்டிருந்தது. 1910 ஷாம்சுல் ஆலம் கொலை வழக்கில் அரவிந்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் மாறுவேடமிட்டு பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார் அரவிந்தர். சிறையில் இருந்தபோது அவருக்கு உள்ளிருந்து குரல் ஒன்று கிளம்பி அவர் செய்ய வேண்டியதை பணித்தது. அது எந்த காரணத்தையும் சொல்லாமல் இதை செய் அதை செய் என்று மட்டும் பணித்தது. மற்றவர்கள் எல்லாம் அவரை பிரான்சுக்கு செல்ல ஆலோசனை தந்தபோது அவரது உள்ளார்ந்த குரலோ அவரை புதுச்சேரி செல்லுமாறு கூறியது. 31/3/1910 அன்று கல்கத்தாவிலிருந்து கப்பலில் கிளம்பிய அரவிந்தர் 4/4/1910 அன்று 3 மணிக்கு புதுவை வந்து சேர்ந்தார். அங்கு மகத்தான யோக சாதனையை செய்தார். எதற்காக புதுவைக்கு செல்ல சொன்னதோ அந்த மகாசக்தியின் விருப்பப்படி அரவிந்தர் ஆசிரமம் உருவானது. ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கொந்தளிப்பிலிருந்து முற்றாக விலக்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து யோக நெறியில் தன்னுடைய கவனம் முழுவதும் செலுத்தி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார் அரவிந்தர்.
ஆர்யா என்ற ஆன்மீக மாத இதழை 1914 தொடங்கினார். அதே ஆண்டில் புதுச்சேரி வந்த பின்னாளில் அன்னை என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட மிர்ரா அல்பாசா இவரது ஆசிரமத்தில் இணைந்தார். புதுவை வந்த அன்னை ஆசிரமத்தின் பெரும் சக்தியாக மாறினார். அரவிந்தர் ஆசிரமம்

நிறுவப்பட்டவுடன் அன்னை ஆசிரமத்தை நிர்வகிக்கும் பணிகளை மேற்கொண்டு அன்பர்களுக்கு உற்ற வழிகாட்டியாகவும் ஆனார். அன்னையின் பல்வேறு அபூர்வ சக்திகளையும் அரவிந்தர் எளிதில் உணர்ந்து கொண்டார். அன்னையின் பார்வை சகல வல்லமை படைத்தது என்பதை அரவிந்தர் அறிந்து வைத்திருந்தார். ஒருமுறை அன்னையின் பார்வை ஆற்றலை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சிறு வயதில் அன்னைக்கு இருளில் கூட பார்க்கும் சக்தி இருந்தது. எங்கும் பார்க்கும் ஆற்றலை அவர் வளர்த்துக் கொண்டார். இப்போது கூட தனக்கு பின்னால் உள்ள அனைத்தையும் அவரால் பார்க்க முடியும். அவர் கண்களின் பார்வையை விட இந்த பார்வை இன்னும் துல்லியமாக இருக்கும். கண்களை மூடிக்கொண்டாலோ அது இன்னும் நன்றாக வேலை செய்யும். 1926 ஆசிரமம் அமைத்து தியானத்திலும் யோகத்திலும் அரவிந்தர் ஈடுபட்டார். 1926 நவம்பர் மாதம் 24 கண்ணன் பூ உலகில் அவரது உடலில் கலந்ததை அவர் உணர்ந்து அறிவித்தார். அது இன்றளவும் சித்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. சூப்பர் மைண்ட் எனப்படும் அதிமானுட மனமும் ஆனந்தமும் பெரும் பணியை நிறைவேற்ற வந்திருப்பதை அனைவரும் அறிந்து மகிழ்ந்த அன்றைய தினத்தில் அரவிந்தர் தனிமையை நாடி தன் பெரும் பணியை மேற்கொண்டார். அதன் பின்னர் வருடத்திற்கு சில குறிப்பிட்ட தினங்களே அவரை தரிசிக்கும் பாக்கியம் அன்பர்களுக்கு கிடைத்தது. பாரதியுடன் நட்பு கொண்டது இந்த காலத்தில்தான். மகாகவி பாரதியாரும் வாவேசு ஐயரும் அரவிந்தரின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார்கள். வேதங்கள் பற்றி அரவிந்தர் செய்து வந்த ஆராய்ச்சிகளை அறிந்து பாரதியார் வியப்படைந்தார். அரவிந்தர் பாரதியார் ஆகிய இரு மகாசக்திகள் இணைந்த திருத்தலமாக மாறியது புதுச்சேரி. அரவிந்தர் புகலிடம் தேடி புதுச்சேரிக்கு வந்தபோது அவருக்கு வீடு பார்த்து கொடுத்தவரும் பாரதியார்தான். அரவிந்தர் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் மொழிபெயர்க்கும் போது தெய்வம் என்றே கருதத்தக்க ஒருவரின் கவிதையை மொழிபெயர்க்கிறோம் என்ற உணர்வோடு மொழிபெயர்த்ததாக பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில்தான் அரவிந்தர் தனது ஒப்பற்ற காவியமான சாவித்திரியை படைத்தார். பல ஆண்டுகள் தொடர்ந்து எழுதிய அவரது சாவித்திரி காவியம் 1950 நிறைவு பெற்றது. 1943 மற்றும் 1950 நோபல் பரிசுக்காக அரவிந்தர் பரிந்துரை செய்யப்பட்டார். தேசியம் தெய்வீகம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கலந்து அதையே தன் வாழ்க்கையாக்கி மனிதகுலத்தை வேத நெறியில் உயர்த்த அவதரித்த மகரிஷி அரவிந்தர். ஒரு மாபெரும் சக்தி அவரை வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தி வந்தது. அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களோ ஏராளம். தேநீரை அவர் விரும்பி அருந்திக் கொண்டிருந்த காலத்தில் தனது மைத்துனர் எப்போது தேநீர் கொண்டு வருவார் என்று அவர் எண்ணிய சமயத்தில் எதிரே இருந்த சுவரில் தேநீர் வரும் சரியான நேரம் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. சரியாக அதே நேரத்தில் தேநீரும் வந்தது. அன்று முதல் தினமும் தேநீர் வரும் நேரம் சுவரில் எழுதப்படுவதை கண்டேன் என்று அரவிந்தர் பின்னால் தன் அனுபவங்களை கூறினார். அரவிந்தரின் ஆன்மீக தத்துவம்தான் என்ன என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள அதை சுருக்கமாக இப்படி கூறலாம். மின்சக்தியை தாமிரம் கடத்துகிறது, ஆனால் மரம் கடத்தாது. அதுபோல் தெய்வ சக்தி என்ற கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமான சக்தியை இறக்கிக் கொள்ளும் தாமிர கம்பியாக நாம் நம் உடலை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தூய எண்ணங்களை நினைக்க வேண்டும், அன்பால் உள்ளம் நிறைய வேண்டும், தியானம் பயில வேண்டும். பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி மனித சமுதாயம் நகர வேண்டும் என்றும் அதிமனிதன் தோன்ற வேண்டும் என்றும் அரவிந்தர் கனவு கண்டார். அதிகமான சக்தியை மண்ணில் இறக்க தன் தவ வலிமையால் முயன்றார். மனிதகுல பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்தவே வாழ்நாளை அர்ப்பணித்த மகான் ஸ்ரீ அரவிந்தர் 1950 டிசம்பர் மாதம் 5 தனது 78 வயதில் முக்தியடைந்தார். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சொந்தமாக நிறைய கட்டிடங்கள் புதுச்சேரியில் இருந்தாலும் அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்த இல்லமே ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆசிரமத்தின் உள்ளே ஒரு மரத்தாலான நிழல் முற்றத்தில் மலர் மூடப்பட்ட சமாதி உள்ளது. இந்த வெள்ளை பளிங்கு சன்னதியின் இரண்டு தனி அறைகளில் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. நாள்தோறும் ஏராளமான மக்கள் வருவது அவர்களது சமாதியை பார்த்து அருள் பெறுவதற்கே ஆகும். இன்றும் நூலகம், சாப்பாட்டு அறை, புத்தகம், புகைப்படம் அச்சிடுதல், பட்டறைகள், விளையாட்டு மைதானம், கலைக்கூடம், மருந்தகம், செவிலியர் வீடு, பண்ணைகள், மலர்த்தோட்டங்கள், விருந்தினர் இல்லங்கள், சலவை, பேக்கரி என பல துறைகளைக் கொண்டு ஆசிரமம் பெரு வளர்ச்சி பெற்று வருகிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத சில ஆசிரியர்கள் முயற்சி மேற்கொண்ட போது அவர் அதில் திருத்தங்களையும் செய்தார். அதனால் தெய்வீக ரகசியத்தை மறைத்திருந்த திரை சற்றே விலகியது. அரவிந்தரின் யோகம் அவருக்காக மட்டும் செய்யப்படவில்லை. அவரே ஒருமுறை முக்தியையும் பரிபூரண தத்துவத்தையும் எனக்கு மட்டும் பெற எண்ணி இருந்தேன் என்றால் எனது யோகம் நெடுங்காலத்திற்கு முன்னரே முடிந்திருக்கும்.
எனது சித்தி

0: ஆனது மற்றவர்கள் அதை அடைவதற்கு ஒரு முன்னோடிதான் என்று குறிப்பிட்டார். ஆக அன்பர்களுக்கு அவர் எப்போதும் உற்ற துணையாக இருந்தார், இருந்தும் வருகிறார். அரவிந்த யோகம் என்றால் என்ன என்பதை கவியோகி சுத்தானந்த பாரதியார் அழகுரை இப்படி விளக்குகிறார். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லோரையும் சமமாக காணும் சர்வாத்ம சித்தி எல்லாம் ஒருங்கே சேர்ந்தது அரவிந்தரின் பூரண யோகம். அரவிந்த யோகம் உலகை உயர்த்துகிறது, அழகில் தெய்வத்தை காண்கிறது, அழகை ஆத்ம பரிபூரணத்திற்கு ஒரு வழியாக்குகிறது, வாழ்வை குறுக்கி ஒடுக்காமல் விரிந்து பொழிய செய்கிறது. உலக வாழ்வையே தெய்வ சித்தி பெற்ற ஒரு அகண்ட சமரச யோகமாக்குகிறது.
1: இதுவரை ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள்.

0: நாகராஜன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
2: வந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
3: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
4: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை யா தூக்கிலிட்டு விட்டார்கள்? ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீரதீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
3: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் இன்று மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர்.
1: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஆங்கிலேயர்களின் பல வருட அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக நமது முன்னோர்கள் மற்றும் பல வீரர்களின் தியாகத்தால் 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் கிடைத்தது. அகிம்சை வழியிலும் ஆயுதம் தாங்கியும் போராடிய எண்ணற்ற தியாகிகளின் இரத்தத்தால் எழுதப்பட்டதே நமது சுதந்திரம்.

0: சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நன்னாளில் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக பல்சுவை நிகழ்ச்சியை வழங்க வருகின்றனர் திருச்சி புத்தூர் பிஷப் ஹீபர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள்.
1: அறிவொளி ஏற்றும் ஆலயமாய், அன்பினை விதைக்கும் தாயகமாய், ஒழுக்கம் ஓங்கும் உயர் கல்வியின் நிகழ்வை உலகம் போற்றும் புகழ் மிகு அணிகலனாய், இத்தகைய பெருமைகள் பேசும் எங்கள் புத்தூர் பிஷவிபர் மேல்நிலை பள்ளியின் நிகழ்வை ஆகாஷ்வாணியின் அலைவரிசைகளில் இணைந்து இசைந்து கேட்க வாருங்கள். முதலாவதாக மூவர்ண கொடி வானில் பறக்க, முன்னோர் தியாகம் மனதில் பிறக்க, சுதந்திர தினத்தின் செம்மை கூறும் சுடரொளி நாளில் பேச வருகிறார் எம் பள்ளி மாணவன் சந்தோஷ்.
2: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் நமக்கு கிடைத்த பரிசு அல்ல, தியாகிகளின் இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு. தங்கள் உயிரை தந்து நாட்டிற்கு உயிர் கொடுத்தவர்கள்தான் சுதந்திர போராட்ட தியாகிகள். நாட்டிற்காக உயிரை அர்ப்பணித்தவர்களை மறக்கும் நாடு தனது வரலாற்றையே மறக்கிறது. இன்று நம் இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்திய நாடு சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாய் இருந்தது. அப்பொழுது இந்தியர்கள் தங்கள் நாட்டை தாங்களே ஆளும் உரிமையை இழந்தனர். நாட்டின் வளங்கள் வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதிக வரிகள் விதிக்கப்பட்டதால் மக்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டனர். கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இன்றி அனைத்து உரிமைகளும் பறிபோன நிலையில் இந்திய மக்கள் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்தியர்களின் நலனை விட ஆங்கிலேய அரசின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டம் ஒரே நாளில் தொடங்கவில்லை. பல ஆண்டுகளாக மக்களின் எதிர்ப்பும் விழிப்புணர்வும் வளர்ந்ததன் விளைவாக அது ஒரு தேசிய இயக்கமாக உருவெடுத்தது. 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம் இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இதுவே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றிணைந்து நடத்திய முதல் மிகப்பெரிய போராட்டமாகும். இந்தியர்களுக்கு தங்கள் நாட்டை தாங்களே ஆளும் உரிமை மறுக்கப்பட்டது. நாட்டின் செல்வமும் வளங்களும் சுரண்டப்பட்டது. சமூகம் மற்றும் அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட்டது. இந்த அநீதிகளுக்கு எதிராக மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வு எழுந்து நம் நாட்டை நாமே ஆள வேண்டும் என்ற சுய ஆட்சி எண்ணம் வலுப்பெற்றது. 1947 ஆகஸ்ட் 15 எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தாலும் துணிச்சலாலும் ஒற்றுமையாலும் நமது நாடு ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றது. மகாத்மா காந்தி, கொடிகாத்த குமரன், மகாகவி பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், வ.உ. சிதம்பரனார் போன்ற எண்ணற்ற தலைவர்களின் தியாகத்தை நாம் என்றும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். சுதந்திரம் என்பது வெறும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, அது பொறுப்புடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டிய ஒரு கடமையாகும். ஒரு நல்ல குடிமகனாக சட்டத்தை மதித்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் காக்க நாம் உறுதியேற்க வேண்டும். ஒரு நாட்டின் உண்மையான சுதந்திரம் அதன் மக்களின் கல்வி, ஒற்றுமை, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றில் வெளிப்படுகிறது. ஆகவே மாணவர்களாகிய நமக்கு நம் நாட்டை மிக சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் பொறுப்பு நமக்கு உள்ளது. இன்று நாம் நல்ல மாணவர்களாக இருந்தால் நாளை நல்ல குடிமகனாகவும் நேர்மையான தலைவர்களாகவும் திறமையான விஞ்ஞானிகளாகவும் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் நாட்டை உயர்த்தும் மனிதர்களாகவும் வளர முடியும். மகாகவி பாரதியார் கூறியது போல், எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்னும் இந்த உணர்வோடு வாழ்வதே உண்மையான தேசப்பற்று. இந்த சுதந்திர தினத்தில் நாம் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்போம். நம் கடமைகளை உணர்ந்து செயல்படுவோம். இந்தியாவை உலகின் சிறந்த நாடாக மாற்ற உறுதியேற்போம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.
1: பாரத தாயின் புகழ் உயர, பசுமை நிறைந்த பூமி மலர, ஒற்றுமை நேர்மை நற்பண்போடு ஒவ்வொரு நாளும் நாட்டை உயர்த்துவோம் என்று பாடலாக பாட வருகிறார் எம் பள்ளி மாணவர் ரோஹித்.
3: வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம்,

வளங்கள் எல்லாம் காப்போம், இழந்ததெல்லாம் மீட்போம். வளங்கள் எல்லாம் காப்போம், இழந்ததெல்லாம் மீட்போம். வீர முணுக்கத்தில் பிறந்தது எங்கள் சுதந்திரம், உயிர் தியாகத்திலே பிறந்தது எங்கள் சுதந்திரம். நம் தாய் திருநாற்றை போற்றி கொண்டாடுடா, நம் தாய் திருநாட்டை போற்றி கொண்டாடுடா. வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம். பாடுகள் பல பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம். நீ சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு நாடு, நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு. வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம்.

0: அன்பா, இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: வானன்பா, கிட்ட வந்து பாரு.
0: அட, இங்க என்ன நடக்கிறது? முக்கியமானவர்கள் எல்லாம் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்களே.
1: சத்தமாக பேசாதே. இவர்கள் அனைவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல, நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரையும் தியாகம் செய்த மாமனிதர்கள்.
0: அகிம்சை ஆயுதமாக கொண்டவர்களும் வீரத்தை ஆயுதமாக கொண்டவர்களும் தங்கள் எழுத்தாலும் பேச்சாலும் மக்களை விழிப்புணர்வு ஊட்டியவர்களும் ஒரே வட்டமேசையில் அமர்ந்து தங்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: மகாத்மா காந்தி, பாரதியார், வ.உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், வேலு நாச்சியார் ஒன்றாக இருக்கிறார்களே.
0: இவர்களின் கருத்துக்கள் வேறுபட்டாலும் குறிக்கோள் வென்றே என்னவென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் சுதந்திர இந்தியா. அவர்களின் எண்ணங்களும் கனவுகளும் இந்தியாவை பற்றிய பார்வையும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், வா கவனிப்போம்.
2: ஹே பாபுஜி, நீங்களா? என்ன பாபுஜி, எப்ப பார்த்தாலும் அதே மூங்கில் தடி, அதே வட்ட கண்ணாடி, முகம் முழுக்க மாறாத அந்த அமைதியான சிரிப்போட நிக்கிறீங்களே, எப்படி பாபுஜி உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? உங்களை பார்த்தாலேயே எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகத்தில் வருது, அன்னைக்கு நீங்கள் மட்டும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருக்கிற இந்த டிஜிட்டல் காலத்தில் இருந்தால் இந்த உலகத்திலேயே அதிகமான ஃபாலோவர்ஸை வச்சுருக்க ஒரே மாஸ் லீடர் நீங்கள் தான். ஏன்னா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல், ஆடம்பரமும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களை உங்களோட ஒரே வார்த்தையால் ஒன்று திரட்டினீங்க பார்த்தீங்களா, அதுதான் நிஜமான மேஜிக். நோ வைலன்ஸ், ஒன்லி அகிம்சைன்னு சொல்லி பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுருந்த பிரிட்டிஷ்காரங்களையே வெறும் கையால் அன்பா டாட்டா காமிச்சு அமுச்சு வச்சிங்க பார்த்தீங்களா, அதான் பாபுஜி நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய விஷயம். ஆயுதம் ஏந்தாமல் புரட்சியை உலகிற்கு ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நிரூபித்த அந்த விதம் இருக்கே, அதை உலக வரலாற்றிலேயே எழுதி வைக்கணும். லண்டன் வழக்கறிஞராக படித்து கோட் சூட் போட்டு கெத்தாக சுற்றின ஆள் நீங்கள், அப்புறம் எப்படி பாபுஜி ஒற்ற ஆடையோட எளிய மக்கள் ஒருவராக சுற்றுற அளவுக்கு இவ்வளோ சிம்பிளாக மாறி போனீங்க? மதுரையில் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அவங்க பட்ட கஷ்டத்தை உணர்ந்து உங்கள் ஆடையை குறைச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிது உங்கள் தியாகம். என் வாழ்க்கையே என் செய்துன்னு நீங்கள் சொன்ன அந்த மாசான கெத்தான பஞ்சு டைலாக் தான் சூப்பர் பாபுஜி. வார்த்தையில் சொல்கிறத விட வாழ்ந்து காட்டுறது தான் மாஸ்.

புரிய வச்சிங்க. உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். உங்களுக்காகவே நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை கேளுங்க பாபுஜி. எளிமையின் வடிவம் நீரே, எங்கள் இதயத்தின் ஒளிவிளக்கு நீரே, அன்பால் அகிலத்தை வென்ற அந்த அகிம்சையின் தூதவன் நீரே. இன்னைக்கு உலகமே அமைதிக்காக அலையிறப்ப நீங்கள் அன்னைக்கு காட்டிய அகிம்சை வழிதான் கெத்தான தீமையற்ற உன்னத வழியாக இருக்குது பாபுஜி. நீங்கள் அன்னைக்கு ஏற்றி வச்ச அந்த சுதந்திர தீபம் இன்னைக்கு எங்கள் நெஞ்சுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் தியாகத்துக்கும் தீமைக்கும் ஒரு பெரிய சல்யூட்.

வணக்கம் பாரதியா. என்னையா அதே கம்பீரமான நட, அதே நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. உங்களை பார்த்ததில் எனக்கு வார்த்தைகளே வரலையா ஐயா. உண்மையை சொல்லுங்கள், அன்னைக்கு எல்லாரும் பிரிட்டிஷ்காரனுக்கு பயந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தப்ப நீங்கள் மட்டும் எட்டயபுரத்துலேருந்து கிளம்பி வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு கெத்தா பாட்டு பண்ணீங்களே, உங்களுக்கு பயமே கிடையாதாயா? இன்னைக்கு பசங்கள்லாம் சின்ன பிரச்சனை வந்துட்டாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சிரா மச்சான்னு கவலைப்படுறாங்க. ஆனால் வறுமை வாட்டிய போதும், எட்டயபுரம் சமஸ்தானத்தை விட்டு நீங்கள் வெளியேறிய போதும் சிறை தண்டனைக்கு கூட பயப்படாமல் தமிழ்நாட்டையே உங்கள் பாட்டால் தட்டி எழுப்புனீங்களே, நீங்கள் தான் தமிழுக்கே கிடைச்ச ரியல் ராக் ஸ்டார். பாதியா, உங்களை பார்த்து பேசும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கவிதை ரத்த கொதிப்போடு பொங்கி வருது ஐயா. அதை நான் உங்கள் முன்னாடியே படித்து காட்டணும். வார்த்தையில் நெருப்பை வளர்த்தவன், பாட்டிலேயே விடுதலை தீயை மூட்டியவன், தலைப்பாகை கட்டிய தமிழ் சிங்கமே, உன் பேனாமுனை பட்ட இடங்களெல்லாம் பேதங்கள் பொசுங்கி போயின. சாதி இரண்டு ஒளிய வேறில்லை என்றாய், பெண் விடுதலைக்கு முழக்கமிட்டாய். வறுமை உன்னை வாட்டிய போதும் நீ வார்த்தைகளை விற்கவில்லை, இறக்கும் வரை வீரம் குறைந்ததில்லை, நீ இறந்த பின்னரும் உன் தமிழ் குறைந்ததில்லை. யுகங்கள் கடந்தும் வாழும் என் புதுமை பைந்தமிழே கவியே. ஐயா, பாண்டிச்சேரியில் தலைமறைவாக இருந்தபோதும் சுதேசமித்திரன் இந்திய பத்திரிகைகள் மூலமாக சுதந்திரத்தையும் மூட்டினீங்களே, அந்த தியாகத்துக்கு ஈடுனே கிடையாதையா? அன்னைக்கு நீங்கள் விதைச்ச அந்த தைரியமும் புதுமை பெண்களுக்கான சிந்தனையும் தான் இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமாக வாழ்கிறதுக்கே காரணம். காக்கைக்கும் குருவிக்கும் தன் உணவை பகிர்ந்து கொடுத்த உங்களோட அந்த பெருந்தன்மையே இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ரொம்ப தேவையா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழின்னு நீங்கள் பாடின மாதிரியே இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்கள் பேரும் உங்கள் பாட்டும் வாழுமையா. உங்கள் வீரத்திற்கும் தமிழுக்கும் எங்களோட கோடி வணக்கங்கள் ஐயா. வாழ்க தமிழ், வந்தே மாதரம், நன்றி, வணக்கம்.

0: இதோ பாஞ்சாலங்குறிச்சியின் சிங்கம் வருகிறார். என்ன கட்டபொம்மன் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்ன நட, என்ன கம்பீரம், என்ன முறுக்கு மீச. அப்பப்பா, உங்களை பாக்குறதுக்கு என்னோட ரெண்டு கண்ணு போதல அண்ணே. அன்னைக்கு வெள்ளையன் உங்ககிட்ட வரி கேட்டப்போ நீ ஏற்பிடித்தாயா, களை வெட்டினாயா, அல்லது கஞ்சிக்களம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் குல பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பணிபுரிந்தாயா? நீ எனக்கு மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, வானம் பொழியுது, பூமி விளையுது, உனக்கு ஏண்டா கொடுக்கணும் கிஸ்தின்னு மீசையை முறுக்கிட்டு கெத்தா ஒரு கேள்வி கேட்டீங்களே. அடடா, இன்னைக்கும் அந்த டைலாக்கை கேட்டா நமக்கு ரத்தம் சூடேறுது அண்ணே. உங்களோட சிறப்பு பெயர்களா பாஞ்சாலங்குறிச்சியின் சிங்கம் நீங்க, ஆங்கிலேயரை அலற விட்ட வீரத்தின் அடையாளம் நீங்க, தன்மானத்தோட வாழணும் கத்து கொடுத்த தன்மான கால நீங்க. நாட்டை விட்டு போக மாட்டேன், யாருக்கு தலை வணங்க மாட்டேன், தூக்கு கயிற்ற கூட புன்னகையோட ஏத்துக்கிட்டீங்களே. உங்க தைரியத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ்காரனே நடுங்கி போயிட்டானே. நீங்க காட்டிய அந்த வீரமும் கெத்தும் தான் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழரோட நரம்புலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. வீர வணக்கம். வீரத்தின் விளைநிலம் பாரதத்தின் பெரும்பலம். பாளையக்கார மன்னன் அவன், பாஞ்சால சிங்கம் அவன். ஜாக்சன் துரை எதிர்த்த பார்வை அச்சம் அறியா கம்பீர தோகை. தன்மானம் காத்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டு ஏற்றவன் இன்று நம் நினைவிலேயே வாழ்கின்ற கொற்றவன். பார்த்தீங்களா நண்பர்களே, வரி கொடுக்க மாட்டேன்னு முதன் முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து சவால் விட்ட அந்த வீரம்தான் நம்ம கட்டபொம்மன். அவரோட வீரத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாமளும் நம்ம நாட்டுக்காக உண்மையா உழைப்போம். வீரம் போற்றுவோம், தாய் மண்ணை காப்போம்.
1: வணக்கம் அக்கா. அதோ நம்ம அம்மா வேலுநாச்சாரே வந்துட்டாங்களே. ஹாய் வேலுநாச்சாரம்மா, நல்லாக்கீங்களா? இன்னைக்கு பொண்ணுங்க ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே ஐயோ அம்மாடின்னு மேஜ மேலே ஏறி நிற்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஆங்கிலேயரோட பட ஃபேக்ட்ரியவே பார்த்து அலற வச்சவங்க நீங்கள். ராணினா சும்மா கிரீடத்தை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்கன்னு யாராச்சும் நினச்சா அவங்க மூஞ்சியில் கரிய பூசுகிற மாதிரி ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், உருதுன்னு பல மொழிகளில் வெளுத்து வாங்கினீங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க எனக்கு தாய்மொழியே ஒழுங்காக வரலடா மச்சான்னு புலம்புறாங்க. ஆனால் நீங்கள் அந்த காலத்திலேயே திப்பு சுல்தான் கிட்ட நேரடியாக உருதுல பேசி படையை நீங்கள் அனுப்புறீங்களா இல்லை நான் வரவான்னு டீல் பேசி பண்ணீங்க. வாட்டர் ஸ்மார்ட் ஒர்க் அம்மா அது. அப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரங்க உங்களை சாதாரண பொண்ணுன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டாங்க போல. சிலம்பம், வளரி, குதிரை ஏற்றம்னு நீங்கள் சொல்லட்டு சொல்லட்டி அடித்த அடியில் வெள்ளையனுக்கே ஹோம்சிக் வந்து ஊருக்கு ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. அதுவும் உங்களோட பெண்கள் படம், உடையாள் படம், வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பெண் தலைமையில் லேடிஸ் டீம் இறக்கி ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கி தூள் தூள் ஆக்குனீங்க பாருங்கள். வேற லெவல் ஸ்மார்ட் ஒர்க் அம்மா அது. 1787 சிப்பாய்க்களம் தான் முதல் போராட்டமா, அட போங்கப்பாங்கிட்டு. அதுக்கு 77 வருஷத்துக்கு முன்னாடியே மேட் இன் தமிழ்நாடு ஸ்டைலில் சிவகங்கையில் சுதந்திர கொடி பறக்க விட்ட கெத்து நம்ம வேலுநாச்சர் அம்மா தான். உங்களை பார்த்தா எனக்கு தோன்றும் கவிதை அம்மா அது. வீரத்தின் திலகம் நெற்றியிலே, வேலின் கூர்மை விழிகளிலே, சிவகங்கையின் சிங்கம் அவள், சிரித்தாலே படைகள் நடுங்கும், அச்சம் அறியா கம்பீர முகம், அதுவே நம் வேலுநாச்சாரின் வீரமுகம். உங்கள் காலடியில் விழுந்து வணங்குகிறோம் அம்மா.
2: அதோ தியாகி கொடிகாத்த குமரனே கையில மூவண்ண கொடியோட சும்மா கெத்தா மாச அண்ணனே நேர்ல வந்துட்டாருப்பா. மண்டை பிளந்தும் கை தளரவில்லை, மண்ணில் வீழ்ந்தும் கொடி தாழவில்லை, ஆங்கிலேயரின் லத்திகள் உடைந்தன உன் அசைக்க முடியாத உறுதியின் முன்னே, குருதி சிந்திய பாதையில் நீ நடந்தாய், தமிழனின் வீரத்தை உலகுக்கு உணர்த்தினாய், உயிர் பிரிந்த நொடியிலும் கொடியை பிடித்தாய், சுதந்திர வரலாற்றில் அழியா புகழ் பெற்றாய். வணக்கங்கண்ணே. என்னண்ணே அதே கம்பீரமான பார்வை, கையில் நம்ம மூவர்ண கொடியோட மாஸ் காட்டிட்டு நிற்கிறீங்க அண்ணே. உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க லத்தியால் மண்டையில் அடித்த போதும் ஐயோ அம்மானு கத்தாமல் கொடியை மட்டும் கீழே விடவே மாட்டேன்னு கெத்தா பிடிச்சிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு வலிக்குன்னு தோணவே இல்லையா? திருப்பூரில் ஒரு சாதாரண நெசவு தொழிலாளியாக இருந்துட்டு இந்த தேசத்துக்காக உயிரே கொடுத்த உங்களோட இந்த தியாகத்துக்கு முன்னாடி உலகத்தில் எந்த கெத்துமே ஈடாகாதனே. நாங்கள்லாம் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோன்னா அன்னைக்கு உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான தியாகிகள் சிந்திய ரத்தமும் பட்ட கஷ்டமும் தானே காரணம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னே. முக்கியமாக எந்த சூழ்நிலையிலையும் லட்சியத்தை விட்டு கொடுக்காத அந்த பிடிவாதம். அண்ணே, நீங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுற இந்த மூவர்ண கொடி இன்னைக்கு வானத்தில் எவ்வளோ உயரத்தில் பறக்குதோ அவ்வளோ உயரத்தில் உங்கள் பேரும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு

0: இன்னைக்கு வானத்தில் எவ்வளோ உயரத்தில் பறக்குதோ அவ்வளோ உயரத்தில் உங்கள் பேரும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட இந்த வீரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுது, அதை உங்கள் முன்னாடியே வாசிக்கணும்னு நினைக்கிறேன். மண்டியிடாத மானத்தமிழன், மண்காத்த மாவீரன், ஆதிக்கத்தின் லத்திகள் உன் தலையில் சிதற அடித்த போதும், குற்றுயிராய் தரையில் சரிந்த போதும், உன் கரங்கள் சரிந்து விடவில்லை. உயிரை விடவும் அந்த கொடியே உன் உயிரென நினைத்தாய், செங்குருதியால் நினைத்தாய், ஆனால் தேசிய கொடியை மண்டியிட விடவில்லை. உங்கள் வீரத்துக்கும் தியாகத்துக்கும் எங்களோட வீர வணக்கம் அண்ணே. நன்றி, வணக்கம்.
1: என்ன வாவுசி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? சென்னையிலேருந்து எட்டயபுரம் வரைக்கும் போய் வழக்கறிஞராக கெத்தாக வாழ வேண்டியவர் நீங்கள். என்னடானா, வெள்ளையனை எதிர்த்து தூத்துக்குடியில் சுதேசி நாவாய் சங்கம்னு சொந்தமாக கப்பலே ஓட்டிட்டீங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் கடல் வர்த்தகத்தில் கொடிகட்டி பறந்தப்போ உன் கப்பல் மட்டும்தான் கடலில் மிதக்குமா, இதோ பாருடா என் தமிழனோட கப்பல்னு சுதேசி கப்பலை விட்டு அவனுக்கே வேர்த்து விறுவிறுக்க வச்சிங்களே, வேறு லெவல் அண்ணே நீங்கள். அட, அது மட்டுமா, தேசபக்திக்காக உங்களை சிறையில் தள்ளி மாடு இழுக்க வேண்டிய செக்கை உங்களை இழுக்க வச்சானுங்களே, அப்போ கூட நீங்கள் தளரவே இல்லையே. என் உடம்பு வேணால் சிறையில் இருக்கலாம், ஆனால் என் சுதந்திர தாகத்தை உன்னால் பந்தாட முடியாதுடான்னு கெத்தா நின்னீங்களே, அதுதான் அண்ணே உண்மையான தமிழன் கெத்து. நீங்கள் செக்கு இழுத்த ஒவ்வொரு சுற்றும் இன்றைக்கி நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கான அடித்தளாண்ணே. உங்களுக்காக சில கவிதனை. வெள்ளை நாவாய் மிரண்டோட உந்தன் பேரன்பு நாவாய் கடலோட சொந்த நாட்டின் சுதந்திர தாகம் சிங்கள கடலிலும் அலைப்பாட, மாடுகள் இழுத்த செக்கினை அன்று மார்பினில் இழுத்த மாவீரா, பூட்டிய விலங்கின் சத்தத்தில் எங்கள் புரட்சி பாடலை இசைத்தாயோ, கப்பலோட்டிய தமிழனே, எங்கள் நெஞ்சில் வாழும் செம்மலே, உன் நாமம் வாழ்க வாழ்கவே, இந்த மண்ணும் தமிழும் உள்ளவரையே. பார்த்தீங்களா நண்பர்களே, செக்கிழுத்த செம்மல் வாவுசி அண்ணன் அன்னைக்கு போட்ட இந்த விதை தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த சுதந்திரம். வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் நாட்டோட முன்னேற்றத்துக்கு நாமளும் ஏதாச்சும் சாதிக்கணுங்கிறது தான் நாம் அவருக்கு செய்யற உண்மையான மரியாதையா இருக்கும். ஜெய்ஹிந்த்.
2: பாரதமே என் அருமை, பாரதமே உன்னடிமை தீரு மற்றும் போரிடுவோம் அன்னையினானை.
3: கேட்டாயா அவர்கள் கலந்துரையாடலை?
4: ஆமாம், வீரமிக்க பேச்சு, மெய் செழிக்கிறது. இதை கேட்டு கொண்டிருக்கிற இன்றைய இளைய தலைமுறை மாணவர்களுக்கும் சுதந்திர உணர்வு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிதானே?
3: ஆமாம், நன்றி. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்கள் அம்பரீஷ், சதீஷ், குகன், அகிலேஸ்வரன், கோபாலகிருஷ்ணன், தருண், சுதீஷ், ஆதி பிரசனா.
5: தேசத்தின் சுதந்திரத்துக்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த தியாகிகளை என்றும் நன்றியுடன் நினைவு கூறுவோம். அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை காக்கும் பொறுப்பு இன்றைய இளைய தலைமுறையின் நம் ஒவ்வொருவரின் கையிலும் உள்ளது.
6: சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம்.
5: இறைவன் நம் நாட்டை ஆசீர்வதித்து அமைதி, ஒற்றுமை, நீதி, அன்பு ஆகியவற்றால் நல்ல குடிமகனாகவும் உயர்ந்த பண்புகளுடன் வாழும் மாணவர்களாகவும் நாம் வளர உறுதியேற்போம். எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.

எதிர்த்து போராடிய யுத்தம், சுதந்திர சுவாசம் மொத்தம், தியாகிகள் சிந்திய ரத்தம், நினைக்க வேண்டும் நாம் நித்தம். கிடைத்த சுதந்திரத்தை பேணி காப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. நமது நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களுக்கும் நம் நன்றியை இந்நாளில் செலுத்துவோம். ஜெய்ஹிந்த்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆனை முகத்தோனை போற்றுகின்ற பாடல்.
1: முந்தி முந்தி விநாயகனே உக்கண்ணன் தன் மகனே

0: பற்புருண்ட தேங்கனியோ,
1: பாலும் பழவகையோ
0: அத்தனையும் நான் பாடைப்பேன் சித்தி விநாயகர்க்கே,
1: அத்தனையும் நான் பாடைப்பேன் சித்தி விநாயகர்க்கே,
0: அத்தனையும் நான் பாடைப்பேன் சித்தி நல்ல விநாயகர்க்கே.

முனையணைந்த சங்கரனார் இன்றெடுத்த சடை புனையணைந்த சங்கரனார் என்றெடுத்த சற்புத்தர வருமையா ஐயா அருள்மிகு தாரியங்கள் குழுந்தளமல் மகரே அன்னை குழுந்தாளில் மகளே இங்கே குணமுடன் வாருமையா விநாயகனே.

அடக்கம் பொன்னாடு, கண்ணடக்கம் பொன்னாடு, கண்ணடக்கம் பொன்னாடு, கற்கிழந்து முத்தாடு, முத்தாடை தண்டை கொஞ்ச முன்னடை வாய்ப்பில்லை யாரே, முத்தாடை முத்தாடை தண்டை கொஞ்ச முன்ன

0: கணபதியே வாருமையா, கணபதியே
1: வாருமையா,
0: கணபதியே ஐயா, கணபதியே வாருமையா.

0: நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் பாடல் இது.
1: இந்தியா சுதந்திரம் அடைந்திட ஆங்கிலேய ஆட்சியிலே அன்றிட
2: இந்தியா சுதந்திர

இந்தியா சுதந்திரம் அடைந்திட ஆங்கில ஏராட்சி அங்கே அகன்றிட. சிறையில் சித்திரவதை செக்கிலித்தார் சிதம்பரனார், சிறையில் சித்திரவதை செக்கிலித்தார் சிதம்பரம்.

வட்டத்தில் உத்தமர் காந்தி வழிதண்ணீர உப்பு சத்தியா போராட்டத்தில் உத்தமர் காந்தி வழிதண்ணீர வேதாரன் எந்தணியிலே ராஜாஜி தலைமையிலே வேதாரன் எந்தணியிலே ராஜாஜி தலைமையிலே அந்த சர்தார் வேதரத்னம் பிள்ளை சுப்பையா பிள்ளையுடன்

0: வேலும் மயிலும் துணையாக இருக்கும் என முருகப்பெருமானை வணங்கி பாடும் பாடல்.
1: ஆறுமுகம் பனிரண்டு கையும் வேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும் திருமுகம் வெந்நீரும் புனைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா சுப்பிரமணியா முருகா சரவண பவனே கார்த்திகேயா முக்கன்னார் புத்திரனே.

உழவு தொழிலே உயிராகும். உழுதால் நன்றாய் பயிராகும். உண்ணும் உணவு எல்லாமே உழவு தொழிலால் கிடைத்தவை என விவசாயத்தின் பெருமையை எடுத்துக் கூறும் பாடல்.

எழுந்திருச்சி வாடி வெளியே, என் ஜோடியே இளங்கிலியே, எழுந்திருச்சி வாடி வெளியே, கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம், கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம், தனநானா தானானா தானானானானா தன்னானானானானா தனநானானானானா. கலப்பையத்தான் தோலில வச்சு காலமாட்ட ஒட்டிக்கிட்டு, கலப்பையத்தான் தோலில வச்சு காலமாட்ட ஒட்டிக்கிட்டு, கழனி வயல் போறேன் புள்ள கஞ்சி கொண்டு வாடி மெல்ல, கழனி வயல் போறேன் புள்ள கஞ்சி கொண்டு வாடி மெல்ல.

விவசாயம் செலுத்திடவே வேணு செல்வம் பொடிந்திடவே, விவசாயம் செலுத்திடவே வேணு செல்வம் பொடிந்திடவே, காட்ட வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம், காட்ட வெட்டி கழனியாக்கி காலம் முழுக்க பாடுபடுவோம்.

என் ஜோடியே இளங்கிலியே எழுந்திருச்சி வாடி வெளியே, என் ஜோடியே இளங்கிலியே எழுந்திருச்சி வாடி வெளியே. கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம், கதிரவனும் உதிச்சிருச்சு கழனி வயல் போய் வருவோம்.

0: இந்திய ராணுவத்திற்கு முதன் முதலில் வித்திட்டவர். தலைவர் என்னும் பொருள்பட நேதாஜி என்று இந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். அவர் எங்கே என கிளியை அழைத்து கேட்கும் பாடல்.
1: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
2: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
1: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
2: வங்காள சிங்கம் எங்கே, நேதாஜி மங்கள தங்கம் எங்கே,
1: அங்கம் உருமாறி சென்ற செய்தியே.

கப்பலில் சென்றார். காரினில் சென்றார். சில பேர் கப்பலில் சென்றார். அவர் யாரும் அறியாமலே எங்குதான் சென்றாரோ, அவர் யாரும் அறியாமல்

நத்திரமான நேதாஜி எங்கள் குல தெய்வம்மா, இந்திய நத்திரமான நேதாஜி எங்கள் குல தெய்வம்மா.

மணி வளன் ஜெகநாதன் பாடல் பாடு எமக்கு நேதாஜியை பார்த்தால் கொஞ்சம் சொல்லுமடி பைங்கிலேயே நேதாஜியை பார்த்தால் கொஞ்சம் சொல்லுமடி பைங்க.

0: தங்கல தங்கமுங்க நேராஜி பங்காத தங்கம் எங்கே.
1: ஆயுதங்கள் ஏந்தி தேசத்தை அடிமையாக்கிய ஆங்கிலேயரால் மக்களின் எண்ணங்களை அடிமைப்படுத்த முடியாது என கூறிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமைகளை விளக்குகின்ற பாடல்.
0: அடிமையானது நம் இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் நமது இந்திய மக்கள் இந்திய மக்கள் அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
2: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
0: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
2: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்
0: ஆங்கிலேயர் சூழ்ச்சியாலும் அராஜக ஆட்சியாலும் ஆங்கிலேயர் சூழ்ச்சியாலும் அராஜக ஆட்சியாலும்
2: ஆங்கிலேயர் சூழ்ச்சியா

0: வரி கொடுக்க மறுத்த தாட வாடி பதங்கினாரே அங்கில ஏராட்சியிலே. அடிமையானது ஐயா அடிமையானது அன்று அடிமையானது இந்திய தேசம் மடும்
1: அவதிப்பட்டது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.
0: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.
1: அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.

0: பூக்கிலிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
1: பூக்கிலிடப்பட்டாரையா தூய வரான் கட்ட பொம்மன்,
0: ஐயா தூய வரான் கட்ட பொம்மன்,
1: தூய வரான் கட்ட பொம்மன்,
0: அடிமையானது அன்று அடிமை.

0: நாடு தலை நிமிர தரணியிலே போர் புரிந்தார்.
1: தலை நாடு தமிழ் நிமிர தமிழ் நாட்டில் போடுந்தார்.
0: அடிமையானது அன்று அடிமையானது இந்திய தேசம் அவதிப்பட்டார்கள் இந்திய மக்கள்.

0: வெள்ளையரில் வாழ் வீச்சால் வீழ்ந்தார தாய்மண்ணில்,
1: வெள்ளையரில் வாழ் வீச்சால் வீழ்ந்தார தாய்மண்ணில்,
0: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி,
1: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி,
0: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி,
1: வீரமரணம் அடைந்தார் வீராங்கனை ஜான்சி ராணி.
0: அடிமையடது ஐயா, அடிமையடது இந்திய தேசம்.

0: வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் என பல சிறப்புகளை கொண்டது எங்கள் பாரதம் என நம் தேசத்தை கொண்டாடும் பாடல்.
1: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்,
2: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்,
1: வாழ்க வாழ்க வாழ்க வேணும் இந்திய தேசம்.

0: தற்பெருமை மோசம் தராதரம் வீழ்கவே,
1: தற்பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
0: தற்பெருமை மோசம் தராதரம் வீழ்கவே,
1: தற்பெருமை மோசம் தராதரமும் வீழ்கவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
1: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
0: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
1: உழவும் தொழிலும் கல்வியும் விஞ்ஞானமும் வளமாகவே,
0: வாழ்க வாழ்க.

0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் அலைவரிசைகளோடு. கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள்.
1: ஆடி பெருக்குத்தான் எங்க ஆத்துல தண்ணி வரும், ஆடிப்பட்டோம் தேடித்தான் நாங்க எல்லாம் வித விதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழு ஏழாம் எட்டு கட்டி பாடுவோம். எங்க நாட்டுப்புற மகிமையத்தான் பாடுவோம், எங்க நாட்டுப்புற மகிமையத்தான் பாடுவோம். ஆடி

hablando. ஏனல் மலச்சி வெதவரும் வெதமுளச்சி நாத்தாகும் நாத்து வந்தா கருது வரும் கருது வந்தா நெல்மணியும் காட்சி குழுங்கும் ஏ கரு

0: அஹிம்சை என்ற வார்த்தையை புன்னகையோடு ஏந்தி உலகையே தன் பக்கம் ஈர்த்த அண்ணல் மகாத்மா காந்தியை போற்றி வணங்கும் பாடல்.
1: சுதந்திரம் பொன்மழச் செம்மழையா அறப்போ வழியில் அள்ளும் பகல் உழைத்த மகாத்மா காந்தி புகழை பாடுவோம். சுதந்திரம் அடைந்த வெற்றியை எங்கும் பாடுவோம். சுதந்திர தியாகி ஐயா பொம்மழை செம்மழையா.

சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில மதில் சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். அகில இந்தியா வானொலியிலே, அகில இந்தியா வானொலியிலே சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். பல்லாட்டம் ஆடிய கோலாட்டம் ஆடிய சுதந்திரமா, நமக்கு சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுவோம். இந்த அகில இந்தியா வானொலி.

வெள்ளையனை வெளியேறும் இயக்கத்திலே, வெள்ளையனே வெளியேறும் இயக்கத்திலே பாடுபட்ட மகாத்மாதி வழிநடப்போம். அந்த மகாத்மா காந்தியின் வழி நடப்போம், வழி நடப்போம், கொண்டாடுவோம்,

வாழ்க வாழ்க எனவே, வாழ்க வாழ்க எனவே, வீர முழக்கம் விடு. சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, சுதந்திர தியாகி ஐயா பொன்மன செம்மலையா, அறப்போர் வழியிலே அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி எங்கள் ஐயா, அறப்போர் வழியிலே அண்ணல் காந்தி எங்கள் ஐயா. அள்ளும் பகலுமாக அள்ளும் பகலுமாக அயராது உழைத்த அண்ணல் காந்தி பதமலரை வணங்குவோம், இந்த அகில இந்தியா வானொலியில் வணங்குவோம். சுதந்திரம் கொண்டாடுவோம், சுதந்திர இனத்தினிட சுதந்திரம் கொண்டாடுவோம், சுதந்திரம் அடைந்தது என்று.

0: அடிமைப்பட்டு உடன்று கிடந்த நாட்கள் போய் எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் நிலை வந்துவிட்டது. பாரத நாடு பழம்பெரும் நாடு என்றும் வேறெதுவும் இதற்கு ஈடில்லை என்றும் அழுத்தமாய் சொல்லும் பாடல்.
1: கொண்டாடி கும்மி கொட்டியாடே செம்மொழி கண்ட நம்ம நாடே.

வச்சு கலையோடு தொகுத்து மதிச்சோம், நிலவோடு தங்கத்தமிழ் அமுதோடு நஞ்சில் பதிச்சோம், திசைகள் எட்டும் கொட்டும் சக்தியே தமிழே காட்டும்.

0: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், நவீன இந்தியாவின் சிற்பி பாரத ரத்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் ஆபரணம், ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி என பல சிறப்பு பெயர்கள் பெற்றவர். அவர் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து எம்பும் பாடல்.
1: பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் புகழை பாடுவோம், பாரில் புகழை பாடுவோம்.

மேதினியில் புகழ்பெறவே பட்டப்படி பை படித்தார். அண்ணல் காந்தி வழிதாண்டியிலே அற போராட்டம் கண்டார். அண்ணல் காந்தி வழி

என் திசையும் இகழ்ச்சி மிக்க வீரராய் பிறந்தார். இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார். சுதந்திர பெறவே அரும்பாடுபட்டார். அந்த பண்டிதால் ஜவஹர்லால் நேருவின் புகழை பாடுவோம், புகழை பாடுவோம்.

0: பாடிய மகிழ்வோம் பாரிவிலே, பாடிய மகிழ்வோம் பாரிவிலே, பன்னிரண்டு ஜம்மல் ஏறி உங்களை பாடுவோம்.
1: நாட்டு நடவுக்கு செல்லும் போது பாடும் பாடலை கேட்போமா?
2: தந்தன தந்தன தந்தன தானா, தந்தன தந்தனா ஏமாச்சா.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக வானொலிக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லும் பாடல்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் அங்க வானொலியில் பாட்டு கேட்கும் அன்னைக்கும் தந்தைக்கும் அருமையுள்ள சகோதர சகோதரிக்கும் அரும்பெரும் தலைவருக்கும் வணக்கம் வணக்கம் அங்க
2: ஐயா. வந்தன வந்தன வந்தன.

0: நாட்டுப்புற கலைக்க நல்லா நேரம்
1: நாட்டுப்புற கலை.

இந்த குப்புசாமி மகள் ஜெகநாத வணக்கம். ஐயா கோடி வணக்கம். இந்த குப்புசாமி மகன் ஜெகநாதன் வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர் வழங்கிய சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். தொகுப்பு ஆர் ரேவதி. அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

வானொலிக்கு அசரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: ಆಕಾಶವಾಣಿ. நேயர்கள் கேட்க இருப்பது தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். நடுவராக பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், மற்றும் இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்கின்றனர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா? இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வானொலி நேய அன்பர்கள், மதிப்பிற்குரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். 79 ஆண்டுகள் முழுமையாக சுதந்திர தினத்தை நிறைவுற்று 80வது சுதந்திர தினத்தை இன்று நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். விடுதலை போராட்ட வீரர்கள் தங்கள் வியர்வையையும் ரத்தத்தையும் சிந்தி அரும்பாடுபட்டு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டார்கள். மாபெரும் தலைவர்களான மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோர்களின் உதவியோடு விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்ட போது உயிரை துச்சமென மதித்த தலைவர்களின் வீரத்தையும் மக்களின் தியாகத்தையும் கண்ட ஆங்கிலேய அரசு நமக்கு சுதந்திரத்தை வழங்கியது. இந்த நன்னாளில் தேசத்தின் ஒற்றுமையை காப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று எல்லோராலும் உறுதி ஏற்கப்படுகிறது. மகாத்மா காந்தி அகிம்சை முறையில் போராடினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வீரத்துடன் எதிர்த்து நின்றார். பகத்சிங், வாஞ்சிநாதன், பாரதியார் போன்ற பலரினுடைய தியாகத்தால் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அவர்களின் தியாகத்தை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. சுதந்திரத்தை பாதுகாப்பது நமது முக்கிய கடமை. நல்ல கல்வி கற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். ஒற்றுமையுடன் வாழ்ந்து இந்தியாவை வலிமையாக்குவோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று பாடினார். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. இப்படியாக நம்முடைய முன்னோர்களெல்லாம் பாடி குவித்த வைர வரிகள்தான் ஒவ்வொருவருடைய பெரியோர்கள் இளையோர்கள் மக்களுடைய மனதிலே தைத்து சுதந்திர உணர்வு ஊட்டப்பெற்று எல்லாராலும் கிடைத்திருக்கக்கூடிய அரிய பொக்கிஷம்தான் இந்த சுதந்திரம். இந்த தாய் நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலை இந்த சுதந்திர தினம்தான். இன்று நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒன்றுதான் இன்றைய தலைப்பு. தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா என்பதுதான் இந்த தலைப்பு. எல்லாராலும் காலம் காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த விஷயம். அருமையான தலைப்பு. இன்று எல்லோருடைய இதயங்களிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய சிந்தனை இந்த சுதந்திர உணர்வுதான். இந்த தியாக

பூமியில நாம் எல்லோரும் இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திர தாகத்தை எல்லாம் பெற்று தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், தேச தலைவர்கள், தேசத்தில் இணைந்த இளைஞர்கள், இவர்களெல்லாம் பெற்று தந்த சுதந்திரம்தான். இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை எளிமையாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்று தடியடிபட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், உண்ணக்கூட வழியில்லாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார்கள், உயிரை மாய்த்து விட்டார்கள். அப்படிப்பட்ட பெரியோர்கள் இளைஞர்களெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி நாம சிந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு நாடு வாழ்கிறது என்றால் அதற்கு இரண்டு கண்கள் உண்டு. ஒன்று நேற்றை பார்க்கும் பெரியோர்கள், மற்றொன்று நாளையை பார்க்கும் இளைஞர்கள். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய விஷயம் கண்கள் அல்ல. இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய எண்ணம்தான் தேசபக்தி. தேசபக்தியில் சிறந்தவர்கள் யார் என்பதைத்தான். ஒரு பக்கம் வரலாற்றை படைத்த பெரியோர்கள், மறுபக்கம் வரலாற்றை சாதித்துக் கொண்டு புதிய பாரதத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் கேட்டு மகிழலாம். இவர்கள் சொல்லுகின்ற இந்த அரிய கருத்துக்கள் மக்கள் மனதிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அருமையான சுதந்திர உணர்வுகளை உங்களுடைய இதய பெட்டிக்குள் கூட்டி வைக்க வேண்டிய ஒரு செய்தியாகும். பாரதியார் சொன்னார், செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த பாட்டு நம் ஒரு வரிதான், ஆனால் நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஊட்டிய கவிஞர், தேசிய கவிஞர், முண்டாசு கவிஞர் பாரதியார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறாத பொழுதே பெற்றதாக கனவு கண்டார். கனவு காணுங்கள் என்று இன்று அப்துல் கலாம் சொல்லுகின்றார். ஆனால் அன்றே பாரதியார் கனவு கண்டார், சுதந்திரம் பெற்றதாக கனவு கண்டார். அகிம்சை வழியிலே, காந்திய வழியிலே நின்றவர் நாமக்கல் கவிஞர். அவர் பாடுகின்றார், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று பாடுகின்றார். இப்படிப்பட்ட அருமையான இந்த தேச உணர்ச்சி மிகுந்த இந்த பாடல் வரிகள் எல்லாம் நாமெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் சொல்லிக் கொண்டே செல்லலாம். தேசபக்தி என்பதுதான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய முத்தாய்ப்பான வரி. தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம் என்று பாரதியார் பாடுகின்றார். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி ஒவ்வொரு இளைஞன், சிறுவன், குழந்தை எல்லோருடைய நெஞ்சிலும் இந்த தேச உணர்வு இருக்கிறது. அது இன்றைய தலைமுறையிடத்திலே செவிகளால் கேட்டு நுகரக்கூடிய இந்த செய்தி வருகின்ற தலைமுறையையும் காக்கக்கூடியதாக இந்த சிந்தனை பட்டிமன்றம் இருக்கிறது. அழகா சொல்லும்பொழுது பார்த்தா, இந்த ரெண்டு அணிகளும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்கள் என்று அணியிலே பேச வந்திருக்கக்கூடியவர்கள் இருவர். முதலாம் அவர் செந்தமிழ்ச்செம்மல் தலைமை ஆசிரியர் சீனு வேணுகோபால் ஐயா அவர்கள். அவருடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வேல்ஸ் பல்கலைக்கழகத்து தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வேல் மகேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேசபக்தியில் சிறந்து விளங்குவது இளைஞர்களே என்ற அணிக்கு வாதிடுவதற்காக புதுவை பல்கலைக்கழகத்து சமுதாய கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அரங்க மு முருகையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய அணியை வலு சேர்க்கும் பொருட்டும் இந்த இளைஞர்கள்தான் சாதிக்கக்கூடியவர்கள், புதிய பாரதத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற அணியை வலு சேர்ப்பதற்காக இந்திரா காந்தி அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இரா விசாலாட்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
இவர்கள் இப்பொழுது அறிமுகமாகிவிட்டார்கள். ஒரு பக்கம் பெரியவர்கள், இடது பக்கத்திலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். பெரியவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து சென்றால்தான் இந்த சமுதாயம் சிறக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது,

0: தேசம் என்பது நாம் எல்லோரும் சிந்திக்கக்கூடிய சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு தேசம் என்பது வெறும் எல்லைகளால் ஆனது அல்ல. இங்கிருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் கன்னியாகுமரி இருக்கு, வடக்கே வேங்கடம் இருக்கிறது என்று வெறும் எல்லைகளால் ஆனது கிடையாது. இந்த தேசம் என்பது தியாகத்தால் வளர்க்கப்பட்டது, பெரியவர்களின் கனவுகளால் கட்டப்பட்டது. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய விவாதிக்கக்கூடிய தலைப்பு மிகவும் நுட்பமானது, உணர்வு பூர்வமானது. தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களா இளைஞர்களா என்ற இந்த இரண்டு சிந்தனைகளை உங்கள் முன்னே பகிர வருகை தருந்திருக்கிறார்கள். அவர்களை முதலாவதாக தேசபக்தியில் சிறந்தவர்கள் பெரியோர்களே என்ற தலைப்பில் வாதிடுவதற்காக அணித்தலைவராக இருக்கக்கூடிய செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் ஐயா வருக கருத்துக்களை தருக.
1: வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. நம்முடைய தாய் திருநாட்டினுடைய விடுதலை இன்றைக்கு 79 ஆண்டுகள் முடித்து 80வது ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் தேசபக்தியிலே சிறந்தவர்களாக இருப்பதால்தான் என்பதை கண்டிருக்கிறோம். தேசபக்தியிலே நாம் வலுவிழந்திருப்போமே ஆனால் 80 நம் பக்கம் வந்திருக்காது. ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த பட்டிமன்றம் நிச்சயமாக ஏற்கனவே நிரம்பி ததும்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய தேசபக்தியினுடைய எழுச்சியை, அதனுடைய உணர்ச்சி பெருக்கை மேலும் கூட்டும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த இனிய பட்டிமன்றத்தை பெருமைக்குரிய பட்டிமன்றமாக மாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் எல்லா அன்பர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தையும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அன்பு இளவல் திரு வேல் கார்த்திகேயன் அவர்கள் வருகை தந்து சிறப்பானதொரு தலைமை உரையை வழங்கியிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பாரத திருநாட்டை பற்றி பாரதி பாடிய பெருமிதமான வரிகளை பதிவு செய்தீர்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, வீரத்திலே தீரத்திலே மோனத்திலே கல்வியிலே எல்லாவற்றிலும் சிறந்து நிற்கக்கூடிய நாடு பாரத நாடு என்பதிலே இருவேறு கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதனாலதான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இன் நினைவு அகற்றாதீர், கொஞ்சம் கூட மறந்துடாத. பாரத நாட்டிலே பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். சபிமணி தேசிய விநாயகம் இல்லை சொல்லுவார், ஒரு பெண்ணாக பிறப்பது மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு ஒரு வரி வரும். நான் இப்படி திருப்பி பார்க்கிறேன், இந்தியாவிலே பாரத குடிமகனாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திருந்தால்தான் இந்திய குடிமகனாக பிறக்க முடியும் என்கின்ற பெருமைக்குரிய நாடு நம்முடைய நாடு. அதனாலதான் இந்த நாட்டிலே சுதந்திரம் ஏதோ சுக்கா மிளகா கடையில் விற்றதா? எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தார்கள் தெரியுமா? அத்தனை வீரர்களுடைய தியாகமும் உழைப்பும் இந்த உன்னதமான பாரதத்திற்கு விடுதலையை பெற்று தந்தது. அதனாலதான் பாரதி பாடுகின்ற பொழுது இந்த நாடு சாதாரணமான நாடு அல்ல, எப்படி வளர்ந்தது தெரியுமா, எந்த கட்டுக்கோப்போடு மேலோங்கி வருகிறது தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடுவான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. என்ன காரணம் தெரியுமா? என்னை பெற்றவர்கள், எனக்கு மூத்தவர்கள், என்னை வளர்த்தெடுத்தவர்கள் அவருடைய அனுபவ பெட்டகங்களை எங்களுக்கு வாரி வழங்கினார்கள். அதனாலே அவருடைய சிந்தனையில் தோன்றிய வழிமுறையை நாங்கள் சென்றோம். எங்கள் பாரத நாடு இன்று பாருக்கே தலைமை தாங்கக்கூடிய நாடாக இருக்கிறது. பாரதி சொன்னானே மைய தலைமை கொள் என்று சொன்னார். இந்த உலகத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் இந்திய திருநாட்டிற்கு உண்டு என்று பிரகடனப்படுத்தியவன் மகாகவி பாரதி. மறந்துவிடக்கூடாது. நாம் இளைஞர்களை குறை சொல்ல வரவில்லை. எங்களுடைய எண்ணம் அதுவாக இருந்திருந்தால் எங்கள் பாரதி பாடியிருப்பானா? இளைய பாரதத்தினாய் வா வா வா என்று அழைத்தானே, என்ன காரணம்? மூத்தோர்களாகிய நாங்கள் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை நீங்க அப்படியே கட்டி காவந்து பண்ணி இந்த வையகத்திற்கு ஒரு மேன்மையான நாடாக இந்தியாவை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கூப்பிடுகிறான். இளைய பாரதத்தினாய் வா வா வா. ஆனா இளையவர்களை மதிப்பு குறைவிடு செய்வது எங்கள் நோக்கமல்ல. இளையவர்களுக்கு அந்த உணர்வு இன்னும் சென்று சேர்ந்து இன்னும் உத்வேகமாக அவர்கள் இந்திய திருநாட்டை உயர்த்த வேண்டும் என்கின்ற இந்த காரணத்தினாலே அவர்கள் தேசபக்தியிலே குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் அந்த இளைஞர்களுக்கு அனுபவம் என்கின்ற ஒரு அற்புதமான மருந்தை கொடுத்தது யாருடைய பொறுப்பு? மூத்தவர்கள் பொறுப்பு அல்லவா? அதனாலே தானே பாரதி அப்படி சொன்னான். ஆகவே மூத்தோர்களாக இருந்தவர்கள் நமக்கு கொடுத்த அந்த உழைப்பு தியாகம் எல்லாமே இன்றைக்கு இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு அடித்தளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைகாலை மறைந்துவிட்டு கட்டிய கோபுரத்தின் கலசத்தை வணங்குவது போலாகிவிடும். கடைகால் உறுதியாக இருந்தால்தான் மேலே கட்டப்பட்ட கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த புனிதமான கலசத்திற்கு மரியாதை உண்டு. மரியாதைக்குரிய அந்த

அரசம் நின்று ஒளி வீச வேண்டுமே ஆனால் அடித்தளமாக இருக்கக்கூடிய மூத்தவர்கள் போட்ட உழைப்பை தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற திருநாளில் அவர்களுக்கு இருந்த தேசபக்தி அப்படிப்பட்டது. அதனால்தான் அவர்கள் அந்த தேசபக்தியை பற்றி பாடும் பொழுது பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மாடு மனை வீடு இது எல்லாம் சதமல்ல, எவ்வளவு சங்க நிதி பதும நிதி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. என்ன பாடான் தெரியுமா? இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகுந்த அழிவுற்றாலும், எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி இடர் மிகுந்த அழிவுற்றாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழி வந்து அழிவுற்றாலும், என்ன மாதிரி வார்த்தை போடுறேன் பாருங்க, எனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை ஆனால் என்னுடைய தாய் திருநாட்டை நான் காத்தாக வேண்டும், தாய் திருநாட்டினுடைய பெருமையை உயர்த்தியாக வேண்டும் என்று மார்பை நிமிர்த்தி பாடியவன் பாரதி. பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்த அழிவுற்றாலும் கடைசியில சொல்றதுதான் உயிர்ப்பான வார்த்தை. என்ன சொன்னா தெரியுமா? சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. எந்த நிலையிலே போனாலும் சரிதான், எந்த நிலையிலே என்னை தள்ளினாலும் சரிதான், அந்த இடத்திலே சுதந்திர தேவி என்னுடைய திருவடியை தொழுவதற்கு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னது யார்? மகாத்மா காந்தி, லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், எப்படிப்பட்ட மகான்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், காமராஜர், இன்னும் எத்தனை எத்தனை. அதனாலதான் பாரதிதாசன் முன்னர் எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ இந்த வேரியிலே பாடணும், தொழிலாளருக்கு பாடுனது ஒரு பக்கம், இந்த பாரதம் என்கின்ற இந்த பெரும் மரம், இந்த பெரிய கட்டமைப்பு இப்படி உருவாகி இருப்பதற்கு காரணமாக சாதாரணமாக விளைந்ததல்ல மகனே, இது எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்ததால் வந்தது தெரியுமா? ஆகவே பெரியோர்கள் செய்த தியாகம், பெரியோர்களுடைய உப்புயர்வற்ற தேசபக்தி, நான் சொன்ன பாத்தீங்களா, பழி வந்தாலும் பரவாயில்லை, இடர் வந்தாலும் பரவாயில்லை, என் மனைவி என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகுந்து அழிவுற்றாலும், என்ன வார்த்தை பாருங்க, எவ்வளவு சுதந்திர அந்த போராட்ட பெரு வெறி அவனுடைய உள்ளத்திலே இருந்திருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்கும், தாய் நாட்டை பிரிய மாட்டேன்றான். அந்த நம்பிக்கை இருந்ததால் தான் மகாகவி பாரதியாரால் பாட முடிந்தது, சுதந்திரம் வருவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டாமா? மூத்தவர்களால் அது முடியுமா? மூத்தவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் செப்பமாக செய்து விட்டார்கள், இனி அதை தொடர்ந்து கையெடுத்து தோளில் ஏந்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இளைஞர்களுக்கு உண்டு. அந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தேசப்பற்றிலே கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற வேதனை என் மனதிலே உண்டு. அவர்களுக்கு தேசப்பற்றை காட்டிலும் வேறு வேறு பற்றுக்கள் நிரம்ப இருக்கக்கூடிய காலத்திலே இப்பொழுது இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை தாழ் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன், அவர்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன், இளைய பாரதத்தினாய் வா வா என்று சொன்ன பாரதிக்கு மரியாதை கொடுப்பதாக இருந்தால், இந்த பாரத திருநாட்டினுடைய பெருமகன் என்கின்ற நெஞ்சை உயர்த்தி பார்க்க வேண்டுமே ஆனால், தயவு செய்து உங்களை கேட்டுக் கொள்கிறேன், உங்கள் உள்ளத்திலே இல்லாத உணர்வு அல்ல அது, இருக்கிறது, அதை கொஞ்சம் தூண்டி விடுங்கள், அதை கொஞ்சம் ஒளிர விடுங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, இன்றைக்கு அனுமானிக்கக்கூடிய பார்வை, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கின்ற பொழுது மூத்தோர்களுடைய தேசபக்தி தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, மூத்தோர்களுடைய தேசபக்தி தான் சிறந்ததாக இருக்கிறது, மூத்தோர்களுடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு உலக நாடுகளிலேயே இந்தியாவை உயர்த்தி பிடித்து எல்லா நாடுகளும் இந்தியாவை பார்க்க வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே அந்த அடிப்படையிலே இளைஞர்களை நாம் வரவேற்போம், அவர்களுடைய உழைப்பை நாம் மதிக்கிறோம், அவர்களுடைய நல்ல ஆற்றலை நாம் போற்றுகிறோம். தயவு செய்து உண்மையான உணர்வோடு, எப்படி ஒரு மகாத்மா காந்திக்கு, ஒரு லாலா ஜபதி ராய்க்கு, பாபு சிதம்பரம் பிள்ளைக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களுக்கெல்லாம் இருந்ததோ அந்த உணர்வோடு உங்களுடைய நடையை நீங்கள் வீறு நடை போடுங்கள். அப்படி நீங்கள் போடுவீர்களேயானால் அதுதான் நாம் இந்திய திருநாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும், பணியாக இருக்கும் என்பதாக சொல்லி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு அறிவு நிறைய கொடுத்திருக்கிற வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, இந்த நாடு சிறந்து வாழ்வதற்காக எனக்கு சக்தியை கொடு, சக்தியை கொடு என்று இளைஞர்கள் துடித்து எழ வேண்டும். அதற்கு உங்களுக்கு நிறைய கொட்டி கொடுத்திருக்கிறோம் அனுபவங்களை, உங்களுக்கு நிறைய மூத்தோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சிறந்த தேசபக்தியை உங்கள் சிறமேற்கொண்டு உரமேற்கொண்டு உரமான ஒரு பாரதத்தை உருவாக்கி உயர்த்தி காட்டி உலகத்திற்கே ஒப்புயர்வற்ற ஒரு திருநாடு பாரத திருநாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந் நினைவகற்றாதீர் என்கின்ற அந்த உண்மையான வார்த்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 30 கோடி முகமுடையால்
எனினும் உயிர் மொயும்புற ஒன்றுடையால் செப்பு மொழி பதினெட்டுடையால்

0: சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி பாடினானே, அதுபோல அந்த கூற்றின்படி சிறந்து விளங்கியவர்கள் எது போனாலும் கவலை இல்லை என்று நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மூத்தவர்கள். இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த மூத்தவர்களுடைய வழிகாட்டுதலினாலேதான் இந்திய திருநாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய ஆற்றலை கைவசம் வைத்துக் கொண்டு அதை மறந்துவிடக் கூடாது. இளைஞர்களை நான் முதலிலே சொல்லிட்டேன், இளைஞர்களை நான் புறந்தல்ல இல்லை, ஆனாலும் கூட உங்கள் கைபிடித்து அழைத்து செல்லக்கூடிய சக்தியை இந்த சமுதாயம், சந்தர்ப்பம், போராட்ட களம் மூத்தவர்களுக்கு கொடுத்திருப்பதனாலே மூத்தவர்களுடைய தேசபக்தியே எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருந்து இளைஞர்களையும் அழைக்கிறது என்பதாக கூறி அன்றைக்கும் மூத்தவர்களுடைய தேசபக்தி சிறந்திருந்தது. இன்றைக்கும் மூத்தவர்களுடைய தேசபக்தி சிறந்திருக்கிறது. நாளைக்கும் அதுதான் சிறந்திருக்கும். ஏன் தெரியுமா? வருகின்ற சமுதாயத்தை அருமையாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட சமுதாயத்தினாலே பாரத திருநாடு, அந்த பாரத திருநாட்டினுடைய மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்கின்ற பெரிய உணர்வு மூத்தவர்களுக்கு அதிகம் என்பதனாலே தேசபக்தியிலே சிறந்தவர்கள் மூத்தோர்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமை ஐயா, பாரதி பாடிய வைர வரிகளுள் வையத் தலைமைகள் என்றும் மூத்தோர்கள் வழிகாட்டி என்றும் சிறப்பித்திருக்கிறார். பெரியோர்கள் என்ற தலைப்புல பேசுகின்ற பொழுது அவர் கூற வந்த செய்திகள், பெரியோர்கள் தங்கள் உயிரையும் உடமையையும் கொடுத்து நாட்டை மீட்டார்கள். தாய் நாட்டிற்காக உயிர் தருவதே உண்மையான தேசபக்தி என்பதை பெரியவர்கள் நாங்கள் வாழ்ந்து காட்டினோம், தேச விடுதலையை கனவாக காட்டி நின்றோம் என்று சொன்னார்கள். ரொம்ப அற்புதமான வரி. இன்றைய இளைஞர்களிடத்தில் இந்த உணர்வு கொண்டு போய் சேர வேண்டும் என்று அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். பெரியோர்களின் வரலாறு இன்று வருகின்ற தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டுகின்ற பாடமாக இருக்கிறது. ஒற்றுமையில் சிறந்து விளங்க வேண்டும். ஜாதி மதம் கடந்து நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமையை பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தை தெரிவித்து இடம் அமர்ந்திருக்கின்றார் சீனி வேணுகோபால் ஐயா அவர்கள். ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. பெரியோர்கள் தந்த அனுபவம், தியாக உணர்வு, இதையெல்லாம் பெரியவர்களாகிய நாங்கள் தந்தோம். ஆனால் இன்றைய தலைமுறையினர் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையோடு அவர் சொன்ன பதிலை தருமாறு பேராசிரியர் அரங்க முருகையனை நடைக்கு அழைக்கிறேன்.
2: நடுவர் அவர்களே, நீங்கள் பேசும்பொழுதே ஒரு நாடு என்பது எது, ஒரு தேசம் என்பது எது என்பதை கோடிட்டு காட்டினீர்கள். ஒரு நாடு என்பது ஒரு கட்டிய வீடு, ஆனால் ஒரு தேசம் என்பது அந்த கட்டிய வீட்டிலே குடியிருப்பவர்கள், வாழ்க்கை நடத்துபவர்கள், அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு, பண்பாடு, நம்பிக்கை, இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பை கொண்டதுதான் ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த தேசம் என்பது உலகத்தால் போற்றப்படும் என்பதற்கான அடையாளம்தான் நாம் கண்டிருக்கக்கூடிய வரலாறு, இன்றைக்கு வாழ்பவர்கள் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய வரலாறு. நடுவர் அவர்களே, கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதையிலே சொல்லுவார், பொய்யான கற்பனை போக்கிலே போனவன் புகழையும் இழப்பதுண்டு, புகழெனும் போதையில் உண்மையை மறப்பவன் புத்தியை இழப்பதுண்டு, மெய்யான ஞானியும் விதிவிட்ட காத்திலே விளையாகி போவதுண்டு, விவரமே இல்லாதார் காலத்தின் போக்கிலே வீணராயாவதுண்டு என்று சொல்லுவான். அப்படி அந்த கவிதை அடிப்படையிலே இந்த தேசத்தை அணுகுகின்ற பொழுது இன்றைக்கு இந்த வாழ்வியல் சிந்தனை என்பது எங்கே போய்கொண்டிருக்கிறது? எதிரணியிலே பேசிய எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா சீனு வேணுகோபால் அவர்கள் பெரியோர்களே என்கின்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுது பல இடத்திலே வந்து இளையோரே என்று ஒத்துக்கொண்டார்கள். உண்மையிலேயே நான் மனமாற அவர்களை வணங்கி அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றேன். விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல நாம் கண்டு இருந்த வரலாற்றிலே அது ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இன்றைய நிலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்ற அறிவியல் யுக புரட்சியாக இருந்தாலும் சரி, இளையவர்களுடைய தலையீடு இல்லாமல், இளையவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல், இதுவரையிலே தேசத்திலே நடந்த விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வளர்ச்சி போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட ஐந்து புரட்சிகள் உருவாகி அந்த ஐந்து புரட்சிக்கும் அடிப்படையாக அமைந்தவர்கள் யார் என்று சொன்னால் இளைஞர்கள் தான். நான் இதை மூன்று அடிப்படையிலே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். விடுதலை போராட்ட காலத்திலே இந்த விடுதலைக்காக பெரியவர்கள் போராடினார்கள், உண்மைதான், ஏற்றுக்கொள்கின்றோம், மறுக்கவில்லை.

0: யார் இந்த போராட்டத்திலே களம் கண்ட பிறகு அது வரலாறாக மாறியது என்று பார்த்தால், அங்கேதான் இளைய உள்ளங்கள் தலைமை ஏற்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். விடுதலை போராட்டம் நீர் கொண்டிருந்த பொழுது இங்கே தமிழகத்திலே கொடிகாத்த குமரன் வரலாறு என்ன சொல்கிறது? நம்முடைய இந்திய தேசத்தினுடைய இந்த மூவர்ண கொடி பூமியிலே விழுந்துவிடக் கூடாது என்று இறக்கின்ற தருவாயிலும் அந்த கொடியை ஏற்றி பிடித்து வரலாற்றிலே இடம்பெற்றது யார்? கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன். நாம் மறந்துவிட முடியுமா? அங்கே ஜாலியன் படுகொலை நடந்த பிறகு இங்கே மிகப்பெரிய எழுச்சியோடு ஆஷ்துரையை கொல்ல திட்டம் தீட்டப்படுகின்றது. அப்பொழுது திருமணம் ஆகி மிக குறைவான நாட்களே வாழ்ந்த இந்த வாழ்க்கையை சந்தித்த இளைஞன் சபதம் ஏற்று அந்த ஆஷ்குரையை கொன்றானே, அது யார்? இளைஞன். வடநாட்டிலே அந்த வரலாற்றை எடுத்துக்கொள்வோம். இது தமிழகத்திலே நடந்த வரலாறு. இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது அந்நிய தேசத்திற்கு எதிராக நீதான் கப்பல் ஓட்டிவையா, எங்களால முடியும் என்று கப்பல் ஓட்டி காட்டிய நம்முடைய வாவுசு சிதம்பரனார் இளைஞன். யார் எல்லாம் வந்து அந்நியனுடைய அந்த கொடுமைகளை எதிர்த்து நின்று களம் கண்டார்களோ அவர்களுடைய பெரும்பகுதி அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்கள் தான் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். வடநாட்டிலே தூக்கு கயிறை துச்சமாக நினைத்து என்னுடைய உயிர் இந்த தேசத்திற்கு போகும் என்று சொன்னால் அதைவிட எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி தூக்கிலே வந்து தன்னுடைய நண்பர்களோடு உயிர் நீத்தாரே பகத்சிங் இளைஞர். இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயத்திலே வரலாற்றிலே இடம் பிடித்து இருப்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நடுவர் அவர்களே, தேசம் முழுவதும் விடுதலை போராட்டம் விருகொண்டு எழுகிறது. இன்றைக்கும் வந்து பீகார் மாநிலத்திலே இருக்கின்ற தலைநகர் பாட்னாவுக்கு செல்கின்றவர்கள் அங்கே மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்திலே களம் கண்ட பிறகுதான் இந்த விடுதலை போராட்டம் என்பது வீறுகொண்டு வேறு ஒரு திசையிலே நோக்கி அந்நியனே பார்த்து இந்த தேசத்திற்கு இதற்கு பிறகு நாம் இருக்க முடியுமா என்கின்ற சந்தேகத்திலே விடுதலைக்கு வித்திட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் வரலாறாக பல்வேறு இடங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதற்கு அடிப்படையை வகுத்து தருவது பாட்னாவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞர்களுடைய சிலை, மாணவர்களுடைய சிலை. இப்படி எதிர்கால சமுதாயத்திற்கு சிந்தனையோடு களம் கண்ட அந்த இளைய பட்டாளம்தான் அந்த சமுதாயத்தை மிக நல்ல முறையிலே படைப்பதற்கு வழிவகுத்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போலத்தான் இன்றைக்கு புது புரட்சி, புது எழுச்சி யாரால் வித்திடப்படுகிறது? கணிப்பொறி எழுச்சியை நாம் பார்த்தோம். அதை அமைத்தவர்கள், அதை பற்றி சிந்தித்தவர்கள், அதை செயல்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இளைய சமுதாயம் தான். அதனாலதான் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என்று திரைப்படத்திற்கு பாடல் எழுதியவர்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் பெரியவர்களை இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய அறிஞர் ஒருவர் வந்து சொல்வார், நேற்றைய கருவி கொண்டு இன்றைய உலகை அளப்பதை விட இன்றைய கருவி கொண்டு நாளைய உலகை அளப்பது மேல் என்று அறிஞர் வாசே குழந்தைசாமி அவர்கள் வந்து சொன்ன கருத்து. முன்னோர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்பது நேற்றைய கருவி, அதை கொண்டு இன்றைய வரலாற்றை படைக்கலாமே தவிர எதிர்கால வாழ்வியலை நாம் படைக்க முடியாது. ஏனென்றால் தேசபக்தி என்பது ஒரு காலத்திலே வந்து அந்நியர்களை எதிர்த்து போராடுவது நமக்கு நோக்கமாக இருந்தது. அன்றைக்கு பிறந்த பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு துணையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? விடுதலை அடைந்த இந்தியாவிலே அந்த விடுதலையை தூக்கி பிடிப்பதற்கு, அந்த விடுதலையை காப்பாற்றுவதற்கு, அந்த விடுதலையை மிக சீராக வந்து உலகம் போற்றுகின்ற வகையிலே கொண்டு செல்வதற்கு புதிய புதிய சித்தாந்தங்களை படைத்து, புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து, புதிய சிந்தனைகளோடு இந்த வாழ்வியலை மாற்றி வளருகின்ற தலைமுறையும் வளமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அது இளைஞர்கள் தான். எனவே எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் வாழ்வியல் சிந்தனைகளை மாற்றி அமைப்பது. இன்றைக்கு இந்தியாவை போன்ற தேசங்கள் எல்லாம் பல்வேறு மொழிவழி தேசியங்களை அடிப்படையாக வைத்து வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை கொண்டிருக்கிறது. பல்வேறு சமயங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அப்படி இந்த நாடு சமயம், கல்வி, மொழி என்கின்ற எல்லா நிலையிலும் ஒரு புதிய சித்தாந்தத்தை படைத்து எதிர்கால வாழ்க்கையை தூக்கி பிடித்து இந்த பாரத தேசத்தினுடைய தேசிய கட்டமைப்பை ஒருங்கிணைத்து புதிய யுக வரலாறு படைப்பதற்கு அடிப்படை சிந்தனைகளை வளர்ப்பவர்கள், அடிப்படை சிந்தனையை வளர்த்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்திலே இளைஞர்கள். அந்த அடிப்படையிலே இந்திய தேசியத்தினுடைய விடுதலையை தேசப்பற்றோடு, வாழ்வியல் பற்றோடு கொண்டு செல்லக்கூடியவர்கள் இளைஞர்களே, இளைஞர்களே என்று சொல்லி இடம் சாருகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி.
1: மிக அருமையாக அரங்க மூ முருகையன், இளைஞர்களின் பங்குதான் தேசபக்திக்கு விதையாக இருக்கிறது என்று பேசி அமர்ந்திருக்கிறார்.

0: ஒரு நாட்டினுடைய கடைசி கோடு என்றால் அது இளைஞர்கள் தான். பாரதியார் சொல்றார், எங்கள் தாயே பராசக்தி என்ற தலைப்புல பாடும்போது இளைஞர்களை பார்த்து புதுவெள்ளம் என்று பாடுகின்றார். இந்த தேசத்தை மீட்டெடுக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நவீன யுகத்துல ஐயா உங்களுடைய வரலாறெல்லாம் நீங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க கொடி காத்த குமரனை சொன்னீங்க. இன்னைக்கு எல்லைய காக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்துல இருக்கு? 22 வயது இளைஞனிடத்துல இருக்கு. நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவனிடத்துல இருக்கு. பெரியோர்கள் பேசினார்கள், ஆனால் இன்றைய இளைஞர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். பெரியோர்கள் எல்லாம் துப்பாக்கி ஏந்திய நிலையிலே அவர்கள் எல்லாம் போரிட்டார்கள், ஆனால் இன்று இளைஞர்கள் டெக்னாலஜியால வென்று கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயரு பெரியோர்கள் எல்லாம் தேச தலைவர்கள் தியாகிகள் எல்லாம் விரட்டினார்கள், ஆனால் இன்று வறுமையை விரட்டி கொண்டிருக்கின்றோம், ஊழலை விரட்டி கொண்டிருக்கின்றோம். இதுவும் தேசபக்தி தான், ஆயுதம் மட்டுமே மாறியுள்ளது. பெரியோர்களே, இன்றைய இளைஞர்கள் ஒரு புதிய பாரதத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார். விவேகானந்தர் அழகாக சொல்றார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், ஒரு புதிய பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு பெரிய சமூக சீர்திருத்தம் பண்ணணும்னாக்க அதுக்கு காரணம் இளைஞர்கள் தான். இளைஞர்களால தான் இந்த புதிய பாரதத்தை உருவாக்க முடியும். கட்டிக்காத்த இந்த சுதந்திரத்தை, பெற்றெடுத்து தந்த இந்த ஞான பெட்டகமாக இருக்கக்கூடிய சுதந்திரத்தை வருகின்ற தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது நாங்கள் தான் என்று மார்தட்டி பேசி அமர்ந்திருக்கின்றார் இளைஞர்கள் அணி. அவரை மறுத்து பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் வேல் மகேஸ்ரீ அவர்கள் வருகிறார்கள்.
1: வாழிய செந்தமிழ், வாழிய நம் பாரத நாடு. இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. தேசப்பற்றில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா, இது எப்படி எடை போடுறது? தராசு தட்டில பெரியவர்களையும் உட்கார வைக்க முடியாது, இளைஞர்களையும் உட்கார வைக்க முடியாது. இதை எப்படி அணுகுவது? நிச்சயமாக எடை போட முடியாது, ஆனால் இதயபூர்வமாக அணுக முடியும். எதிரணியில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சொன்னாங்க திருப்பூர் குமரனை பத்தி. திருப்பூர் குமரன் குமரன் சொல்றாரு இல்லையா, கொடிக்காத்த குமரன் சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? ஈரோடு மாவட்டத்துல சென்னிமலைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல வாழ்வாதாரமே இல்லாம பிழைப்பிற்காக ஈரோடு நோக்கி வந்தவர் தான் நமது அவர் சொல்லக்கூடிய கொடிக்காத்த குமரன். அவர் வரும்பொழுது அவருடைய இயற்பெயர் விரும் குமரேசன். குமரேசன் என்ற பெயரை கொடிக்காத்த குமரனாக மாற்றியது அவரை போன்று இருக்கக்கூடிய இளைஞரோ எதுவும் இல்லை. யார் தெரியுமா? பெரியவர்களாக நாங்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறோமே, அந்த அணியின் தலைவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்திஜி அவர்கள்தான். 1932 மகாத்மா காந்தி அடிகள் மும்பையில் கைது செய்யப்படுகிறார். நமது கொடிக்காத்த குமரன் என்று சொல்லுகின்ற இந்த குமரேசன் காந்தியின் சிந்தனையில் ஈர்க்கப்பட்டவர். அங்கே தலைவர் நமது பெரியவர் கைது செய்யப்பட்டார் என்றால் நமக்கு இங்கே என்ன வேலை? கொடி எடுப்போம். நமது அந்நிய தேசத்திலிருந்து வந்து நம்மை ஆட்கொண்டிருக்கக்கூடியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மூவர்ண கொடியை ஏந்தி கொண்டு போர்க்களத்தில் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கொடி தூக்கக்கூடாது என்று கூறுகின்றார். அதெல்லாம் முடியாது, என் கொடி விண்ணை நோக்கி பறந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று கூறி கோஷமிடுகிறார். ஆங்கிலேயர்கள் அவர் தலையில் ஓங்கி அடித்து அவரை வீழ செய்கின்றனர். வீழும் பொழுதும் தலையில் ரத்தம் பெருகி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் என் தாய் நாடுதான் முக்கியம் என்று சாய்ந்தார் அல்லவா, அவரின் தலைவர் யார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவரின் தலைவர் தான் பெரியவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அடிகள். ஆக குமரேசன் என்ற ஒரு தனி நபரை கொடிக்காத்த குமரன் என்று எல்லாராலும் வணங்கும்படியாக செய்தவர் யார் என்றால் எங்கள் அணியினாக நாங்கள் வாதிட வந்திருக்கக்கூடிய பெரியவரே என்று அந்த கருத்துக்களை ஐயா அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். அடுத்ததாக வாவுசி ஐயா அவரை பற்றி சொன்னார், ஏற்றுக்கொள்கிறோம். வாவுசி கப்பலோட்டிய தமிழன், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 2 கப்பல்களை சுதேசியாக இயக்கினார், ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கவில்லை. அவர் வழக்குரைஞராக இருந்தார், மிகுதியான செல்வ வளத்தோடு இருக்கக்கூடியவர் தான் அவர். ஆனால் நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம், என் குடும்ப வளர்ச்சி முக்கியம் அல்ல என்று குடும்ப தொழிலாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டு போர்க்களத்திற்கு வந்தார். அவருக்கு துணையாக வாவேசு ஐயரையும் அழைத்து வந்தார். இவர்களாகவே வந்துவிடவில்லை, அவர்களுக்கு தலைமையாக அதன் அருகிலே இருக்கக்கூடிய பாரதியார்

0: இருந்தார். அவருக்கு கருத்துக்களோடு அணுக்கமாக இருந்தவர் மகாத்மா காந்தி அடிகள். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இளைஞர் இளைஞர் என்று கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லக்கூடிய வாவூசி அவர்களும் இந்த கப்பலோட்டி தமிழ் என்று பெயர் வாங்கும் பொழுது முதியவர் அல்ல, சற்றேற ஒரு இளைஞர் அணியில் சேர்க்கலாம் அவர் இருந்தாலும் இவர்களுக்கான ஊக்கத்தை ஏற்படுத்தியவர் ஒரு பெரியவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக எங்கள் அணியின் சார்பாக நாங்கள் பேச வந்தது, இளைஞர்களுக்கு தேசப்பற்று இல்லை என்று சொல்லவில்லை, தேசப்பற்றின் அளவு குறைவாக உள்ளது என்று பேசுகின்றோம். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், விவேகானந்தரை பற்றி நடுவர் அவர்கள் கூட சொன்னார்கள், இளைஞர்கள் தினம் என்று கொண்டாடுவது நமது சுவாமி விவேகானந்தர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் தான், ஜனவரி 12 நாள் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இளைய வயதுதான். அவர் வந்து வெளிநாட்டில் சென்று அவரை விவேகானந்தர் என்று சொல்லும் பொழுது ஐயா சொன்னார், 100 இளைஞர்களை எங்களிடம் தாருங்கள், புதிய பாரதத்தை உருவாக்குகின்றோம், எல்லாம் சரி. ஆனா வெளிநாடு அனுப்பினது வந்துட்டு ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியவர் தான் அனுப்பி வைத்தார். அங்கு சென்றுதான் அவர் சகோதரர்களே சகோதரிகளே என்று சொல்லி அந்த எழுச்சி உரையின் மூலமாக இவர் யார், எந்த நாட்டை சார்ந்தவர் என்று எல்லோரும் பார்க்கும்படியாக திரும்பி பார்க்க வைத்தவர். அதற்கு காரணம் யார் தெரியுமா? அவரை மழை நடத்தியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய ஆன்மீக குருவாக இருந்து அவருடைய கருத்துக்களை ஆன்மீகத்தின் அடிப்படையில் தேசப்பற்றி மிக அழகாக எடுத்துச் சென்றார். அதை நாம் மறந்துவிட முடியுமா? இளைஞர் இளைஞர் என்று அவரை இளைஞர்கள் தினம்தான் அவர் இளைஞர் தான் அவர் இருந்தாலும் அவருக்கு காரணமாக இருந்த பரமஹம்சரை நாம் மறந்துவிட முடியாது அல்லவா? அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். தேசப்பற்று பற்றி சொல்லும் பொழுது தேசிய கொடி என்பது இளைஞர்களின் தேசப்பற்று என்பது காற்றில் பறக்கக்கூடிய கொடியை போன்றது. காற்றில் பறக்கின்றது கொடி, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கொடியை தாங்கி நிற்கக்கூடிய கம்பம் போன்றவர்கள் தான் இந்த பெரியவர்கள். பெரியவர்களின் அடித்தளம் இல்லாமல் எங்களுடைய தாங்கும் தன்மை இல்லாமல் எந்த கொடியும் பறந்துவிட முடியாது. நாங்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த தேசிய கொடியும் கயிறால் ஏற்றிவிட முடியாது. பல உயிர்களினுடைய தியாகத்தால் ஏற்றப்பட்டது அங்கு. அங்கு சிந்துவது பூக்கள் அல்ல, பல இன்னுயிர் தந்தவர்களுடைய கண்ணீர் மலர்கள். அவர்கள் குடும்பம் நமக்காக ஈந்தார்கள் அந்த உயிரை, அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று இளைஞர்கள் பெரிய அளவுல பேசுறீங்க, நாங்க தான் தேசப்பற்று இருக்கிறோம், எங்களை மாதிரி யாருமே இல்லை, பெரியவர்கள்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை, அவங்க எல்லாம் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராணுவத்துக்கு நீங்க தான் போறீங்க, உங்களதான் நாங்க எடுக்கிறோங்க, உங்களைதான் உங்களுடைய உடல் பலம் வேணும் மனோபலம் வேணும் அப்படி எல்லாம் உங்களதான் முன்னுரிமை கொடுக்கறோம். உங்களை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய உயர் அதிகாரி யாரு? அனுபவம் நிறைந்தவர்கள், அந்த அனுபவம் தான் நாங்கள். அடுத்ததாக உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்க தனியாக போய்விட்டீர்களா ராணுவத்திற்கு? உங்க அப்பாவினுடைய கண்ணீர் இல்லையா அங்க? அம்மாவினுடைய வேதனை எல்லாம் என் நாட்டிற்கு என் மகனை அனுப்ப வேண்டும் என்று அனுப்பியவர் யார்? உங்களுக்கு மட்டுமே இந்த தேச உணர்வு இல்லை, அங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் தேச உணர்வு இருக்கு. அதைத்தான் நாங்கள் வாதாடுகின்றோம். அடுத்ததாக இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் தான் உள்ளது என்று கூறுகின்றனர், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய அனுபவத்தை கொண்டு நிகழ்காலத்தை மிக பொறுப்புணர்வோடு கொண்டு செல்வது நாங்கள். எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டுமானால் நிகழ்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த நிகழ்கால அனுபவம் தான் பெரியவர்கள். ஆக இந்திய தேசத்திற்கு இளைஞர்களின் தேசப்பற்று எத்தனை முக்கியமோ எத்தனை சிறப்புடையதோ அதை விடவும் பெரியவர்களின் அனுபவமும் தேசப்பற்றும் தியாகமும் மிகவும் முக்கியமானது என்று கூறி எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நடுவர் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: பெரியோர்கள் உயிர் கொடுத்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்று சாதாரணமாக இளைஞர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு கூறினார். சாதாரண குமரேசன் கொடி காத்த குமரனாக மாறியது பெரியோர்களுடைய வழிகாட்டல் தான் என்பதாக சொல்லி அமர்ந்திருக்கிறார் மகேஸ்வரி அவர்கள். இளைஞர்களுடைய அணிதான் தேசபக்திக்கு வலு சேர்க்கிறது, சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்று பேச வருகை தருகிறார் முனைவர் இரா விசாலாட்சி அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களே என்ற அணியில் பேசியவர்கள் பெரும்பாலும் பெரியவர்கள் வழி நடத்தினார்கள், அதை இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையில் சாதனை புரிந்தார்கள் என்று கூறினார்கள். வழி நடத்துதல் என்பது அது எளிதுதான், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கி செயல்பட்டு சாதனையில் தங்களுடைய உயிர் மூச்சையும் பெரிதாக பாராமல் சாதித்திருக்கிறார்களே அவர்கள் இளைஞர்கள் என்றுதான் எங்களுடைய அணிக்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம். காந்தியடிகள் வழி நடத்தினார் என்று சொல்கிறார்கள், நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் அவர் இளைஞராக இருந்தபோது ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் அவரை அந்த முதிய பருவத்தில் அப்படி வழிநடத்த செய்தது என்பதை

நாம் வந்து உணர வேண்டும். அப்போ அவர் வழி நடத்தினார் அல்லவா, அந்த வழி நடத்துகின்ற பொழுதும் அவர் இளைஞர்களை புகழ்ந்தார். அந்த பண்பு மிக சிறந்த பண்பு. கள்ளுக்கடை மறியலின் பொழுது எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது பத்திரிகை நிருபர்கள் காந்தியடிகளிடம் சென்று கேட்கிறார்கள், கள்ளுக்கடை மறியலை இப்பொழுது நிறுத்திவிடலாமா என்று கேட்டபோது அதற்கு காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? ஈரோட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களின் கைகளில் இருக்கிறது என்று சொன்னார். பெரியாரினுடைய மனைவி நாகம்மையார், தங்கை கண்ணம்மாள் அவர்களிடம் கையில் இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு சொன்னார். அவர்கள் களத்தில் இறங்கி போராடினார்கள். அப்போ நீங்க பாருங்க, அவங்க தங்களுக்கு முழு ஆற்றல் இருந்தாலும் கூட இளைஞர்களை புகழக்கூடியவர்களாக, அதுவும் பெண்களை புகழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, அந்த இடத்தில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தந்தால்தான் அவர்களுடைய செயல்பாடு அதிகமாகும். அப்படி செயல் வீரர்களாக அவர்கள் களத்தில் போராடும் பொழுதுதான் அந்த சுதந்திர போராட்டம் வெற்றியடையும் என்பதை நன்கு அந்த பெரியவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அப்படி அவர்கள் வழி நடத்தினார்கள் என்று பார்க்கும்போது, அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு பல முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருந்த போது கூட இருவரும் அவர்கள் பரஸ்பரம் அன்பு உடையவர்களாக, அவர்களுடைய செயலை வாழ்த்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது, அந்த இடத்திலும் காந்தியடிகள் இளையவர்களினுடைய அந்த வீரத்தை ரசித்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். அது மட்டுமல்ல, முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவ துறையில் மிக சிறந்த புகழ் பெற்றவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்களுடைய அந்த மருத்துவ சேவைக்காக கொடுக்கப்பட்ட சட்டமன்ற மேலவை உறுப்பினர் அந்த அதிகாரத்தை காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் என்றவுடன் அதை புறக்கணிக்கிறார், எனக்கு வேண்டாம் அந்த பதவி என்கிறார். அப்போ இளைஞர்கள், அந்த பெரியவர் ஒருவர் அவருடைய கொள்கைகள் புறக்கணிக்கப்படும் போது வீறு கொண்டு எழுந்து அவர்களுக்காக போராடினார்கள். அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படக்கூடிய இன்னல்கள் எல்லாவற்றையும் தாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி, அந்த மனநிலை, இதெல்லாம் இளைஞர்கள் கொண்டிருந்தார்கள். இன்றும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எதிரணி வந்து பேசிய பேராசிரியை அவர்கள் குறிப்பிட்டார்கள், பெற்றோர்கள் வழி நடத்துகிறார்கள், தங்களுடைய குழந்தைகளை ராணுவத்திற்கெல்லாம் அனுப்புகிறார்களே என்று கேட்டார்கள். பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் தான், ஆனால் நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும், அந்த இளைஞனுக்கும் எவ்வளவு அந்த இல்லறத்தின் மீது ஒரு பற்று இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர்களுக்கும் மனைவி குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விடுத்து அவர்கள் ராணுவத்தில் கடும் குளிரில நம்முடைய எல்லையில நின்று நமக்காக தினம் தினம் அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்களே, அந்த இளைஞர்களினுடைய துடிப்பு தான் தேசபக்தியில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று எங்களுடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம். விவேகானந்தர் மிக சிறந்த முறையில் உரையாற்றினார். அவருக்கு துணையாக இருந்தார் ராமகிருஷ்ண பரமாம்சர் என்று சொன்னார்கள். துணையாக இருந்தார், ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம் நாங்களும் ராமகிருஷ்ண பரமாம்சரை. விவேகானந்தர் அன்று மேலே நாடுகள் எல்லாம் வியக்கும் அளவுக்கு சிகாகோவில் உரையாற்றினார் அல்லவா, அதை கண்டு பலர் அவருடைய சீடர்களாக ஆனார்கள். நிவேதிதா தேவி தன்னுடைய கொள்கையாக நம்முடைய விவேகானந்தருடைய கருத்துக்களை பின்பற்றி நம்ம இந்தியாவிற்கு வருகை புரிந்து பல தொழுநோயாளர்களுக்கு சேவை செய்து பல பெண்களுக்கு கல்வி புகட்டி எவ்வளவு சமூக முன்னேற்றத்திற்காக போராட முடியுமோ அவ்வளவு தொண்டுகளையும் செய்தார்கள். இதெல்லாம் அவரை பின்பற்றி அடுத்த சீடர்கள் வருகிறார்கள் என்னும் போது அந்த விவேகானந்தரினுடைய செயல் ஆற்றல் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெர்னார்ட் ஷா சொல்லுவார், அனுபவம் ஒரு கடுமையான உபாத்தியாயர், ஏன்னா பரீட்சைக்கு அப்புறம்தான் பாடமே நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அனுபவம் வந்து பெரியோர்களிடம் இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை முன்பே அவர்கள் உணரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த அறிவினுடைய கூர்மை தன்மையை வைத்துக் கொண்டு அவர்கள் பல சாதனைகளை அறிவியல் உலகத்திலும் வேளாண் உலகத்திலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கூகுள் சுந்தர் பிச்சை, நம்மளுடைய மைக்ரோசாப்ட் சத்யா நாதல்லா, இவர்கள் எல்லாம் இந்தியாவை எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, அவர்களுடைய திறமையை நாம் சாதாரணமாக நினைத்துவிட முடியாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அடுத்து நம்மளுடைய தேசபக்தி என்று பார்க்கும்போது, நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்ல நம்மளுடைய இந்திய கொடியை பறக்கவிட்டார். அவர் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் பருமனா இருந்தாரு, எல்லாரும் அவரை வந்து நகையாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த பயிற்சியில அவர் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்டு

0: மிக சிறந்த வீரராக அவர் வளம் வருகிறார் என்று பார்க்கும்போது அவருடைய மனசுல எழுந்த அந்த துடிப்பு, அதனால இந்தியா தேசத்திற்கே அவர் முதன் முதல்ல 2020 ஈட்டி எறிதல்ல தங்கம் வென்று நம்முடைய தேசத்திற்கே பெருமை சேர்த்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போது அவருக்கு வயது 23. அப்போ அவருக்கு பயிற்சியாளராக இருந்திருப்பாங்க முதியவர்கள், அப்படிலாம் நீங்க சொல்லலாம். எவ்வளவோ பயிற்சியாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துல ஜாதி மதம் இந்த பேதம் எல்லாம் இல்லாமல் இருப்பவர்கள் யார்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வணங்கி நம்ம சொல்ல வேண்டியது இளைஞர்கள் தான். நம்மளுடைய பாரதி சொல்லுவார், ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே, வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோமே என்று பாரதி அந்த கூக்குரலை ஏற்றுக்கொண்டு இன்றும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்று வழி நடத்துகிறார். இன்று பல இடங்களில் இளைஞர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிறுவனத்தையும் இளைஞர்கள் வழி நடத்துகிறார்கள், ஒவ்வொரு இயக்கத்தையும் இளைஞர்கள் வழி நடத்துகிறார்கள், வெற்றிகரமாக வெற்றி அடைகிறார்கள். எந்த ஒரு பிரச்சாரத்தையும் பெரியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இன்று நாம் கடந்து விட்டோம். இளைஞர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற மனநிலைக்கு இன்று பெரியவர்களே வந்து விட்டார்கள். ஏன் என்றால் இன்றைய சூழல் அப்படிப்பட்டது. வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்றாரே பாரதி. அப்படி வயிற்றுக்கு சோரிடணும்னா எப்படி? இன்றைய புதிய முறையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துபவர்களாக இளைஞர்கள் வேளாண் துறையில இருக்கிறாங்க என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அனுபவமும் தேவை, அறிவும் தேவை. அதைதான் வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லுவார், உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை என்று சொல்வது என்னவென்றால் ஊக்கம்தான். அந்த ஊக்கம் இருந்தால் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. உள்ளம் என்பது ஊக்கம் என்று வள்ளுவர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த ஊக்கம் இயல்பிலேயே அதிகமாக இருப்பவர்கள் இளைஞர்கள் தான். இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேலே துன்பம் துடை தூன்றும் தோன். தூணாக அவன் இருக்கிறான் என்றால் தன்னுடைய இன்பத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவன் வருகிறான் என்றால் அப்படிப்பட்டவர்கள் இளைஞர்கள் தான். எனவே தேசபக்தியில் அன்றும் தோல் கொடுத்து பல்லாயிரம் இளைஞர்கள் தங்களுடைய பிரம்மச்சரிய விரதத்தோடு பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்றாலும் இளைஞர்கள் தான். அது போலவே இன்றும் பல சாதனைகள்ல உலக அரங்கில் நம்மளுடைய இந்தியாவை பெருமைப்பட செய்பவர்களும் இளைஞர்கள் தான் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை அளித்தவர் அன்பு நெஞ்சங்கள். அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள் இளைஞர்களே என்பார். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இளைஞர் பற்றி நான் பேசிய கருத்துக்களையும் செவிமடுத்த இந்த நிலையத்தாருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார். இளைஞர்கள் தான் நாட்டின் எல்லையில் நிற்கும் வீரம் பொருந்தியவர்கள், உலக அரங்கில் பெருமை தேடித் தந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல, உலகமே இந்திய மூளை என்று வியக்கத்தக்க நிலையில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். இன்றைய இளைஞர்கள் புதிய சிந்தனையும் தொழில்நுட்பம் ஆற்றலும் கொண்டவர்கள், மாற்றத்திற்கான உந்து சக்தியை கொண்டு வருபவர்கள் இளைஞர்கள்தான் என்று பேசி அமர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். அன்பான நேயர்களே, மதிப்பிற்குரிய பேச்சாளர் பெருமக்களே, தேசபக்தியில் சிறந்தவர்கள் யார் என்று இரு அணியினரும் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். ஒருவர் தியாகத்தின் வரலாற்றை பேசினார், இளைஞர்கள் சாதனையின் நிகழ்காலத்தை பேசினார்கள். பார்வையாளராக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களின் சார்பாகவும் நான் இங்கே நடுவராக அமர்ந்து கேட்கிற பொழுது ஒன்றை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். தேசபக்தி என்பது கணக்கு அல்ல, அது கண்ணீர். தேசபக்தி என்பது இளைஞர்களா பெரியோர்களா என்ற போட்டி அல்ல, அது பாரம்பரியம். தேசபக்தி என்பது வெறும் கோஷம் அல்ல, அது ரத்தம், அது வியர்வை, அது கனவு. ரத்தத்தில் கலந்த உணர்வோடு சிந்திய கண்ணீர் துளிகள் தான் தேசபக்தி. பெரியவர்களின் பக்கம் வா

பாதித்தவர்கள் பெரியவர்களின் அனுபவம், பெரியவர்களின் பொறுமை, பெரியவர்கள் தேசத் தலைவர்கள், தியாகிகள், மக்களுடைய தியாக உணர்வு என்று முன்வைத்தார்கள். ஆலமரம் போல ஆழ வேரூன்றியவர்களே நாட்டை காக்க வல்லவர்கள் என்று அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் இளைஞர்கள் பக்கம் பாதித்தவர்கள் துணிச்சல், புதுமை, உற்சாகம், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி என்றெல்லாம் அருமையாக பேசினார்கள். இளமையின் வேகமே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ரெண்டு தரப்பு வாதங்களையும் நான் ஒப்பு நோக்கி பார்க்கிறேன். பெரியவர்கள் பக்கம் பேசுகிற பொழுது அவர்களுடைய சிந்தனையும் சிறப்பாக இருக்கிறது, இளைஞர்கள் பக்கம் பார்க்கிற பொழுது இளைஞர்கள் பேசிய கருத்தும் சிறப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல தேசபக்தி என்பது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தேசபக்தி என்பது வயதை சார்ந்தது அல்ல, மன உறுதியை சார்ந்தது. அது பெரியவர்களிடத்திலும் இருக்கிறது, இளைஞர்களிடத்திலும் இருக்கிறது. இந்த சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் தோணுது. ஆனா பெரியவங்க பக்கம் பார்க்கும்போது அவர்கள் சரின்றாரு, இளைஞர்கள் பக்கம் பேசும்போது சரின்னு சொல்றாரு. நேயர்களே, பல நூறு ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட தியாகிகளின் ரத்தத்தால் விளைந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் புனித பூமியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்தை பெற்று தந்ததும் அதை பேணி காப்பதும் ஒவ்வொரு தலைமுறையின் பொறுப்பாகும். போன தலைமுறை பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சு, வருகின்ற தலைமை நமக்கு அது கிடையாது என்று விட்டுவிட முடியாது. ஒவ்வொரு தலைமுறையினருடைய கடமையாகும். இப்படிப்பட்ட அருமையான செய்திகளை நமக்கு வழங்கி இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது தேசபக்தி என்பது வெறும் கடந்த கால பெருமை அல்ல, அது நிகழ்கால கடமை, எதிர்கால கனவு என்பது சொல்லி முடித்து விடலாம். இருந்தாலும் தீர்ப்பு கூற வேண்டிய நிறைவு நேரத்தில் நாம் இருக்கிறோம். பெரியோர்கள் இல்லை என்றால் விவேகானந்தர் எழுமின் விழுமின் உழைமின் என்று சொல்லியிருக்க மாட்டார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரத்தம் கொடு என்று இன்றைய பாரத இளைஞர்களிடத்தை நோக்கி கேட்டிருக்க மாட்டார். வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை இவர்கள் மானம் பெரிது என்று வாழ்ந்து காட்டியிருக்க மாட்டார்கள். பெரியவர்கள் நமக்கு அடித்தளம் போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களை பார்க்கிற பொழுது இன்று நாட்டினுடைய எல்லையில் நின்று கொண்டு நாட்டை காக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரோவில் சந்திரனை யார் தொடுவார்கள்? இன்றைய இளைஞர்கள் தான் தொட முடியும். இன்னைக்கு டிஜிட்டல்ல தேசபக்தி வந்து விட்டது. இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரத்தத்தால் சிந்தியதெல்லாம் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் புது புது எண்ணங்களால், புதுமைகளால், புதிய சிந்தனைகளால் வடிவம் கொடுத்து வருகின்றார்கள். அதனால் அந்த அடித்தளத்தின் மேல் எழுப்பப்பட்ட கோபுரமாக இளைஞர்கள் திகழ்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கிற பொழுது பெரியவர்கள் சொன்ன பழமொழிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தேசபக்தி என்ற நதிக்கு மூலம் பெரியோர்கள் தான். அந்த நதியில் இன்று படகோட்டி நாட்டை கரை சேர்ப்பது இளைஞர்கள். ஆகையால் நாம் பெரியவர்கள் என்று முடிவெடுத்து விடலாமா அல்லது இளைஞர்கள் என்று கூறிவிடலாமா? இவர்கள் இருவருமே நான் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் விஞ்சி நின்றாலும் நிறைவான தீர்ப்பாக இருக்க வேண்டும். பெரியோரின் ரத்தம் இளைஞரின் வியர்வையும் கலக்காமல் பாரதம் வல்லரசாக முடியுமா? வல்லரசாக. பெரியோர்கள் நமக்கு சுதந்திரம் என்ற பரிசை தந்தார்கள். இளைஞர்கள் அந்த பரிசை கௌரவமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்கள் விதையை விதைத்தார்கள், இளைஞர்கள் விருட்சமாக வளர்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பெரியவர்கள் அடித்தளம் போட்டார்கள், இளைஞர்கள் அதன் மேல் கோபுரம் எழுப்பினார்கள். ஆம், பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள், இப்போது இளைஞர்கள் அந்த வழியில் நடக்கிறார்கள். அதுதான் நம் கடமை. பாரதி சொன்னது எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. இளைஞர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது தேசத்தை மீட்டெடுக்க வந்த சக்தி என்று குறிப்பிடுகின்றார். இளைஞர்களை புதுவெள்ளம் என்று குறிப்பிடுகின்றார். இளைஞர்கள் நாட்டின் துடிப்பு என்றால் பெரியோர்கள் நாட்டின் இதயம். இதயம் இல்லாமல் துடிப்பு இல்லை. இதயம் இல்லை.

நம்மில் துடிப்பு இல்லை. நேற்று பெரியோர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள், இன்று நாம் அவர்களுக்காக வாழ வேண்டும். அதுதான் உண்மையான நன்றி கடன். பெரியோர்கள் வாழ்ந்த பாதையில் இன்றைய இளைஞர்கள் நடந்து செல்ல வேண்டும், இந்த உலகை கடக்க வேண்டும். வரலாற்றை படைத்தவர்கள் பெரியவர்கள், வரலாற்றை படிப்பவர்கள் இளைஞர்கள். பெரியோர்

0: இளைஞர்கள் பெரியோர் இல்லை என்றால் இளைஞர் இல்லை, வேர் இல்லை என்றால் மரம் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் மரத்தை பார்த்து காய் கனி பூ பழம் இவற்றையெல்லாம் கண்டு மகிழ்கின்றோம். ஆனால் அந்த மரத்தின் மீது இருக்கக்கூடியதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கின்ற ஆணிவேரை நாம் மறந்திருக்கிறோம். ஆக பெரியவர்கள் ஆணிவேராகவும் அந்த கிளையாக இளைஞர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே நேயர்களே, இந்த இடத்தில் தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் இளைஞர்களா பெரியவர்களா என்று தீர்ப்பளிப்பதற்கு நான் புதிய உத்தியை பயன்படுத்துகின்றேன். பெரியவர்களின் கனவை இளைஞர்களின் கையால் நனவாக்குவோம் என்று சொல்லி, இந்த பெரியவர்கள் கண்ட கனவு இளைஞர்கள் கையில் இருக்கிறது, இளைஞர்கள் நனவாக்குவார்கள் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறேன். இரு அணிக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். நடுவராக பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களை என்றானியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோரும், மற்றும் இளைஞர்களை என்றானியில் முனைவர் அரங்கு மு முருகையன், முனைவர் இரா விசாலாட்சி ஆகியோரும் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ ஹதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

சிந்து சமவெளி, அங்கு சிந்தும் மழை துளி, சத்தமிட்டு சொல்லும் இந்தியன் நான் என்று. கன்னியாகுமரி கரை அதை தொட்டு செல்லும் அலை, நித்தம் சொல்லி செல்லும் இந்தியன் நான் என்று. பிரதேசங்கள் வேறு, பேசும் மொழிகள் வேறு, பண்பாடுகள் வேறு, ஆனால் அவையாவும் ஒரே பெயரைத்தான் சொல்லும் இந்தியர் நாம் என்று. இங்கு வீசும் தென்றலிலும் தேசிய கீதம் ஒலிக்கும், இங்கு இசைக்கும் பாடலிலும் நாட்டுப்பற்றின் உயிர் இருக்கும். இம்மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் ஒரு வீரனின் தியாகம் ஒளிந்திருக்கும். எல்லைகள் நம்மை பிரிக்கலாம், மொழிகள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கொடி உயரும் போது நம் இதயங்கள் மட்டும் ஒரே திசையில் துடிக்கும். அதுதான் இந்தியா, அதுதான் இந்தியா.

எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம். எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள். நடிப்பு ராமசாமி சுதர்சன், வி தாசரதி, டி வேலுச்சாமி, கே பி குமார், கே நேதாஜி, புயல் கணேஷ், இ எம் எஸ் முரளி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம்.

0: வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்பட்ட பதிவுகள் மட்டுமல்ல, அது காலம் வரைந்த பதிவுமாகும். ஆம், காலம் தனக்காக பதிந்து கொண்டதொரு நாயகரைத்தான் இன்று நாடகத்தின் வழியே நாம் சந்திக்கப் போகின்றோம். அது 18ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம். பாரதத்தின் தென்பகுதி. ஒருபுறம் வாணிபம் என்ற பெயரில் நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனி தன் இரும்புக் கரங்களை மெல்ல மெல்ல இந்த மண்ணின் மீது இறுக்கிக் கொண்டிருந்தது. மற்றொரு புறம் இந்த மண்ணின் மானத்திற்காக, சுதந்திர வேட்கைக்காக உயிரையே ஆயுதமாக மாற்றிய மகாரதர்கள் எழுந்தனர். அவர்களில் சிலரின் பெயர்கள் வரலாற்று பக்கங்களில் பதியப்பட்டன. ஆனால் தங்களையும் மீறி மக்களின் மனதில் கோலோச்சிய பற்பல நாயகர்களை வரலாற்றிலிருந்தே அழித்து மறைத்து போனார்கள். அன்று இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த அந்நியர்கள், நூற்றாண்டு காலமாக மறைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் மீண்டும் தலை தூக்க துவங்கும் காலம் இது. அப்படி தலை தூக்கிய வரலாற்று நாயகிதான் வேலு நாச்சியார். அந்த பெண்ணரசியின் வீர வரலாற்றை பின்தொடர்ந்து நடந்த ஆய்வு பயணத்தில் வெளிப்பட்டதுதான் மறைக்கப்பட்ட மற்றொரு சிங்கத்தின் காலடி சுவடுகள். RS மங்கலம் எனப்படும் ராமநாதபுரம் ராஜசிங்க மங்கலத்தில் பிறந்த அந்தணராம், 18ஆம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம், அந்த சிம்மத்தின் வீர தியாக வரலாறு மயிர்கூச்சறிய செய்தன. அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, விருபாட்சி கோபால நாயக்கரின் உற்ற நண்பனாக, முத்துராமலிங்க சேதுபதியின் ஆலோசகராக, அமில்தாராக, மருது சகோதரர்களின் உற்ற துணையாக, வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆயுத கொள்முதல் தூதராக, வெற்றி வாழேந்திய குதிரை வீரனாக, பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டோர் பட்டியலின் 4வது கைதியாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர். வீரம், தீரம், பாசம், பராக்கிரமம், தியாகம் நிறைந்தது நியோகி ஜெகநாத ஐயரது வரலாறு. போது 18ஆம் நூற்றாண்டில், குறிப்பாக 1790ல் ராமநாதபுரம் மண்ணின் எல்லைக்குச் செல்வோம். அங்கு அவருக்காக காத்திருக்கும் இரண்டு ஒற்றர்களை சந்திப்போம்.
1: ஷேக் ஹுசைன், நமது மன்னருக்கு புது ஆலோசகர் வரப்போகிறாராம். சேது சீமைக்கு பெரிய பலம் வந்து சேரப்போகிறது.
2: ஆமாம் வயலுமுத்து, நமது மன்னரின் வேண்டுகோளை ஏற்று விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் அவரது உற்ற தோழரான நியோகி ஜெகநாத ஐயரை சேது சீமைக்கு ஆலோசகராக அனுப்ப சம்மதித்திருக்கிறார்.
1: நியோகி ஜெகநாத ஐயர்

0: புறப்பட்டு விட்டதாக அதிகாலையிலேயே விருபாட்சி அரண்மனையிலிருந்து செய்தி வந்து விட்டது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமது எல்லையை தொட்டு விடுவார். கொஞ்சம் காத்திருப்போம்.
0: தெரியுமா, ஆர்காட்டு நவாபின் காவலர்கள் நேற்று இரவு இந்த வனமெங்கும் சுற்றியதாக செய்தி வந்தது.
1: நவாபின் கண்கள் ஒரு பக்கம், கம்பெனியின் காதுகள் இன்னொரு பக்கம். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
0: ஆமாம், அதனால்தான் அவரை நேரடியாக அரண்மனைக்குள் அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று உத்தரவு வந்திருக்கிறது.
1: ஆமாம், முதலில் கண்மாய்க்கரையில் இருக்கும் பழைய மண்டபம், அங்கேயே சந்திப்பு, அதற்கு பிறகுதான் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும்.
0: அதோ குதிரை ஒன்று வரும் சத்தம் கேட்கிறது.
1: ஆமாம் ஆமாம், வயலமுத்து வரப்போவது ஒரு அந்தனர் என்றுதானே சொன்னார்கள்.
0: ஆமாம்,
1: ஆனால் குதிரை மீது வருபவர் நெடும் தோற்றம் கொண்டவராக தெரிகிறது. ஆஜானுபாகுவான அவரது தோற்றம் சத்திரியர்கள் போலல்லவா இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த முகமும் கண்களும் ஒளிர்கிறதே, யாராக இருப்பார் வயலுமுத்து? அறையில் வர, தெரிந்து கொள்வோம்.
2: வணக்கம் நண்பர்களே. சேது நாட்டின் எல்லையா இது?
0: ஆம் ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: நீங்கள் யார் என்று என்னால் அனுமானிக்க முடிகிறது. இருந்தாலும் கேளுங்கள், எனக்கு தெரிந்த பதிலை சொல்லுகிறேன்.
1: ஐயா, விருபாட்சி மலையில் இன்று காலை சூரியன் எந்த நிறத்தில் உதித்தான்?
2: பார்ப்பவனுக்கு அது பொன்னிறம், போராடுபவனுக்கு அது செந்நிறம். அதுபோக சூரியன் வானத்தில் மட்டும் உதிப்பதில்லை, தாயக மண்ணுக்காக போராடும் ஒவ்வொரு வீரனின் நெஞ்சிலும் உதிக்கின்றான். அதனால்தான் விடுதலை வீரர்களின் ரத்தம் மண்ணில் சிந்தப்படுவதில்லை, மாறாக அது வரலாற்றின் வளாகங்களில் விசிறியடிக்கப்படுகிறது. சேது சீமையின் சாமர்த்தியமான ஒற்றர்களே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நீங்கள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று.
1: ஆஹா ஆஹா, சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை. மரியாதைக்குரிய நியோகி ஜெகநாத ஐயர் அவர்களை சேது சீமை தலைவணங்கி வரவேற்கிறது.
2: நண்பர்களே, உங்களது உடல் மொழியை பார்த்தால் நீங்கள் மாறுவேடத்தில் இருக்கும் அரசாங்க பணியாட்கள் போல எனக்கு தோன்றுகிறது. அப்படித்தானே?
1: ஆம் ஐயா, நாங்கள் சேது சீமையின் அரண்மனை ஒற்றர்கள். என் பெயர் ஷேக் உசைன், இவரது பெயர் வயலுமுத்து.
0: வணக்கங்க.
1: விருபாட்சி அரண்மனையில் இருந்து தங்கள் வருகை குறித்து முன்னரே எங்களுக்கு ஓலை வந்துவிட்டது. தங்களை பாதுகாப்பாக மன்னரிடம் அழைத்துச் செல்ல எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முதலில் கண்மாய் மண்டபத்திற்கு செல்வோம்.
2: நல்லது, அப்படியே ஆகட்டும்.
0: ஐயா, இந்த மண்ணில் கும்பினியாரின் சந்தேக நிழல்கள் படிந்திருக்கிறது. வழியெங்கும் அவர்களின் ஆட்கள் உளவு பார்க்கக்கூடும்.
2: தெரியும், சேதுபதியின் மண்ணில் கும்பினியார் சூழ்ச்சியின் விதைகளை தூவத் துவங்கிவிட்டார்கள். அதனால்தான் விருபாட்சி மன்னர் என்னை அனுப்பியிருக்கின்றார்.
1: ஐயா, கண்மாய் கரையை தாண்டிவிட்டால் கண்கள் குறையும், காதுகள் குறையும், நம்மவர்கள் அதிகரிப்பார்கள். அதுவரை சிரமம் பார்க்காமல் இந்த மூட்டையை உங்கள் தோளில் சுமந்து கொள்ளுங்கள். வெளியூர் வியாபாரிக்கு வழிகாட்டி அழைத்து செல்வது போல உங்களை ஊருக்குள் அழைத்து சென்று விடுவோம்.
2: நண்பர்களே, பழுதூக்கி பழகியவை எனது தோள்கள். நாட்டையே சுமக்க துணிந்தவனுக்கு இந்த மூட்டை ஒரு பாரமா? கொடுக்கலாம், வழி நடக்கலாம்.
3: அது ராமநாதபுரம், தென்னகத்தின் வீரச் சீமைகளில் ஒன்று. அரியணையில் அமர்ந்திருந்தார் வீரதீரமிக்க மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அந்நியரின் சூழ்ச்சிகளை எதிர்கொள்ள அவருக்கு ஒரு ஆலோசனை துணை தேவைப்பட்டது. தனது ஆலோசகர் ஆழ்ந்த அரசியல் அறிவும் பன்மொழி புலமையும் அஞ்சாத நெஞ்சமும் தியாக மனப்பான்மையும் கொண்டவராக அமைய வேண்டும் என விரும்பினார் சேதுபதி மன்னர். நியோகி ஜெகநாத ஐயர் வாளால் போரிடத் தெரிந்தவர், வார்த்தைகளால் வெற்றி பெறத் தெரிந்தவர், ஐந்து மொழிகளில் புலமை பெற்றவர், விருபாட்சி கோபால நாயக்கரின் நம்பிக்கைக்குரிய நண்பர். நியோகி ஜெகநாத ஐயர் இப்போது ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியை சந்திக்கப் போகிறார் என்பதை விட இரண்டு வரலாற்று மனிதர்கள்.

0: சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் சரியாக இருக்கும்.
1: மாட்சுமி தாங்கிய மன்னருக்கு வணக்கம். விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் அனுப்பியதன் பேரில் நியோகி ஜெகந்நாதர் என்பவர் தங்களை காண வருகை தந்திருக்கிறார்.
2: ஆஹா, தெனாலிராமர் பரம்பரையில் வந்த நியோகி ஜெகநாத ஐயர் நம் அரண்மனைக்கு வந்துள்ளது நமக்கெல்லாம் பெருமை. உடனே அழைத்து வா.
1: விருபாட்சியிலிருந்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய எமது விருந்தினர் அரசவைக்குள் வரலாம். மன்னர் ஆணை.
3: அந்நியருக்கு சிம்ம சொப்பனமாய், தாயகத்தின் தகதகக்கும் சூரியனாய், எட்டு திக்கும் ஒளி வீசி நிற்கும் எனது போற்றுதலுக்குரிய ராமநாதபுரம் மன்னர் ரிபெல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு அன்பான வணக்கம். அடியே நியோகி ஜெகந்நாத ஐயன்.
2: வருக வருக. ஐந்து மொழி அறிந்த அந்தனரே, பண்டித குளத்தில் பிறந்தும் குதிரை மீதேறி சண்டை மாறுதும் செய்பவரே, வில் வாழ் வேல் வீசத் தெரிந்த மாவீரரே, உங்களை ராமாயணத்து அனுமனுக்கு நிகரான மதியூகி மந்திரி என விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் ஒருமுறை உங்களை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார். தங்கள் வருகை எமக்கு பெருமை.
3: மாட்சிமை தங்கிய விருபாட்சி மன்னர் கோபால நாயக்கர் சில செய்திகளை சொல்லி அனுப்பியுள்ளார்.
2: வாருங்கள், முதலில் உங்களுக்காக சேது சீமையின் அறுசுவை விருந்து காத்திருக்கின்றது. அதன் பிறகு ஆலோசனை மண்டபத்திற்கு செல்வோம்.
0: மன்னர் சேதுபதி நியோகி ஜெகந்நாத ஐயரை ராமநாதபுரத்தின் அமில்தாராக நியமித்தார். அமில்தார் என்றால் வரி வசூலிப்பவர் என்று பொருள். அதாவது தன் குடிமக்களிடம் வரி கேட்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நியோகியை நிறுத்தினார் சேதுபதி மன்னர். சுற்றிச் சுழன்றார் நியோகி ஜெகந்நாத ஐயர். மக்கள் அவரது அன்பான அணுகுமுறைக்கு மயங்கினர். அவர் வசம் ஈர்க்கப்பட்டனர். கிழக்கிந்திய கம்பெனி திகைத்தது, திணறியது. செய்தி மதராஸ் பட்டினக்கோட்டைக்கு சென்றது. அங்கிருந்தொரு கொடிய ஆணை பிறந்த

0: ஆண்டு அது 1772. அந்நியரின் அடாவடிகளால் ராமநாதபுர மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி கைது செய்யப்பட்டார்.
1: மிஸ்டர் முத்துராமலிங்க சேதுபதி, உங்களை மதராசுக்கு அழைச்சி வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. உடனே எங்களோடு நீங்க கிளம்புங்கோ.
2: என்ன உளறுகிறீர்கள்? கம்பெனியின் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதாக அல்லவா ஓலை அனுப்பியிருந்தீர்கள்? அதற்காக தானே அனுமதி அளித்திருந்தேன். இப்படி படைகள் சூழ வந்திருப்பது ஏன்?
1: உங்க அனுமதி எங்களுக்கு எதுக்கு மேன்? பேச்சுவார்த்தைன்னு சொன்னாதான் நீங்க அரண்மனை கதவை திறப்பீங்க, இல்லேனா படைங்களை திரட்டி வச்சுக்கின்னு பிரச்சனை பண்ணுவீங்க, சண்டை பிடிப்பீங்க.
2: உங்கள் சூது போரினை நீங்கள் நிறுத்த போவதே இல்லை, அப்படித்தானே?
1: நிறுத்துங்கள் உங்க கிண்டல் பேச்ச. பதில் சொல்லுமே, உங்ககிட்ட வரி வசூல் செய்யும் உரிமைய நவாப் கிட்டே இருந்து நாங்கள் வாங்கிச்சோம். அதுக்கு பின்னாலும் நீங்க வரி செலுத்த மறுக்கிறது ஏன்?
2: நன்றாகத்தான் இருக்கிறது நீங்கள் பேசும் குள்ளநரி நியாயம். எங்களை உங்களிடம் விற்க நவாப்புக்கு என்ன உரிமை உள்ளது? இங்கே உலகமெங்கும் சுற்றி வியாபாரம் செய்யும் உங்களுக்கு சொந்த நாட்டினருக்கும் மந்தேரிகளுக்கும் வித்தியாசம் தெரியாதா?
1: போதும், நிறைய பேசிட்டோம். இப்பவே உங்களை நாங்க கைது செய்யறோம். அதிகம் பேசக்கூடாது. மதராஸ் வர நாம போகணும், இல்லைனா எங்க பீரங்கிக்கு உங்க ஜனங்கள்லாம் அழிஞ்சு செத்து போவாங்க.
2: மண்ணை விட்டு கொடுக்காதே ஜெகந்நாதா. மறைந்திருந்தாடி, மறைந்திருந்தாடி.
1: ஜெகநாதன் ஜெகநாதன்
3: ஐயா தோற.

0: ஜெகநாதங்கிறது ஒரு சாமி பேருங்க, பதட்டத்துல கடவுள்கிட்ட முறையிடுறார் போல இருக்கு சேதுபதி மன்னர்.
1: நீங்க அமைதியா அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணும்ன்றதுக்காக நாங்க அங்க ஜெயில் கட்டி வச்சிருக்கிறோம். வாங்க என்ஜாய் பண்ணுங்க.
2: மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். போர் என்பது வாளால் மட்டும் நடத்தப்படுவதில்லை. மக்களின் மனதில் தீ மூட்ட முடிந்தால் அதுவே மிகப்பெரிய ஆயுதமாகிவிடும் என எண்ணிய நியோகி ஜெகநாத ஐயர் புதிய திட்டம் ஒன்றை வகுத்தார். அரசனின் குரல் இனி அரியணையில் இருந்து அல்ல, அன்ன வயல்களில் இருந்து பிறக்கட்டும் என முடிவெடுத்தார். ஒரு சித்திரை பௌர்ணமி நாளில் ஊரோர வாழைத் தோட்டத்தில் விவசாயிகளுக்காக மட்டும் அரண்மனை சார்பில் ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். விவசாயிகளை ரகசியமாக ஒன்று திரட்டினார். வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார்.
3: புனிதமிகு இந்த சித்ரா பௌர்ணமியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை இந்த வாழைத் தோட்டத்தின் அருகே சந்தித்து மன்னரின் சார்பாக விருந்தளிப்பது எனக்கு உணர்வெழுச்சியை தருகின்றது. வந்திருக்கும் உங்களை மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களின் சார்பாக மனதார வரவேற்கிறேன். வாழ்க நமது
4: மன்னர்.
3: மாட்சிமை தங்கிய நமது அருமை மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் இப்போது மதராஸ் பட்டினத்தின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் பாதாள சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிறார். அவர்களிடம் துப்பாக்கிகள், பீரங்கிகள் போன்ற பேரழிவு செய்யும் ஆயுதங்கள் உண்டுதான். ஆனால் விடுதலை தாகத்தோடு கூடியிருக்கும் நமக்கென்றும் சில ஆயுதங்கள் உள்ளன. அதை இப்போது நாம் பயன்படுத்துவோம்.
5: என்ன செய்யணும்னு சொல்லுங்க நியோகி ஐயரே.
3: கேளுங்கள். தன்னிடம் இருக்கும் கூலிப்படைகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் லண்டனில் இருந்து இறக்குமதி செய்திருக்கும் அவர்களின் அந்தப்புற வெள்ளை நாயகிகளுக்கு அத்தர் வாங்குவதற்கும் வெயிலோடும் மழையோடும் மண்ணோடு போராடி பயிர் வளர்க்கும் விவசாயிகளின் வரிப்பணம் கேட்கிறதோ அந்த கும்பினிக்காரனுக்கு. எனதருமை விவசாயிகளே, நாளை முதல் நாம் கும்பினி அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க மாட்டோம் என முடிவெடுப்போம்.
4: ஆம், அப்படியே செய்வோம். இனி வரி கொடுக்க மாட்டோம், வரி கொடுக்க வேண்டாம்.
3: வாருங்கள் விவசாய நண்பர்களே, இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வரிகுடா இயக்கத்தை அறிவிப்பதை முன்னிட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து விருந்துண்போம். இது உணவுக்கான விருந்தல்ல, உரிமைக்கான விருந்து.
2: நியோகி ஜெகநாத ஐயர் தலைமையிலான விவசாயிகளின் வரிகொடா இயக்கத்தால் எங்கும் புரட்சி வெடித்தது. அந்த 18ஆம் நூற்றாண்டின் புரட்சியில் பெரும்பங்கு வகித்தது பாஞ்சாலங்குறிச்சி. ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பெருங்கலகங்கள் செய்து அந்நியரை அச்சுறுத்திக் கொண்டிருந்தார். பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களிடம் வில், வாள், வேலோடு அடங்காத மன உறுதியும் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்களிடம் துப்பாக்கியும் பீரங்கியும் இருந்தன. அவர்களை விரட்ட துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் தேவைப்பட்டன கட்டபொம்மனுக்கு. அந்த பொறுப்பு முடிகளை ஆயுதமாக கொண்ட மாவீரரான நியோகி ஜெகநாத ஐயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டபொம்மனின் வேண்டுகோளை விரும்பி ஏற்றுக்கொண்ட நியோகி ஜெகநாத ஐயர் ஆயுதங்களை வாங்க தேர்ந்தெடுத்தது மன்னார் வளைகுடாவை. அது அமாவாசைக்கு முந்தைய தினம், நள்ளிரவு நேரம். கடற்பாசிகளோடு உரசி உரசி மன்னார் வளைகுடா கடல் நீல நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய மரக்கலம், அதில் ஒரே ஒரு பயணியாக அறிவே ஆயுதமாக கொண்டு இலங்கை கடலை நோக்கி புறப்பட்டார் நியோகி ஜெகநாத ஐயர். அது ஒரு வணிகப் பயணம் அல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தின் மறைக்கப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்றாக மாறப்போகும் வரலாற்று பயணம். அவரது வருகைக்காக

நடுக்கடலில் கப்பலில் காத்திருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் எதிர்காலப் போருக்கான ஆயுதங்களை விற்கப் போகும் டச்சு தேசத்து ஆயுத வியாபாரிகள்.

0: வணக்கம் கேப்டன் வாண்டர்மேர். பெருமை மிகு பாஞ்சாலங்குறிச்சியின் மண்ணில் இருந்து வந்திருக்கிறேன்.
1: ஓ, அப்படி என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன்?
0: ஆம், அவருடைய பாளையத்தில் இருந்துதான்.
1: அவரை பற்றி ஆங்கிலேயர்கள் அடிக்கடி புகார் கூறுகிறார்களே.
0: மண்ணின் மீது முழு உரிமை கொண்டவர் எங்கள் கட்டபொம்மன். வரி சுமத்த பார்க்கும் கனவான்கள் அவர் மீது புகார் அளிப்பது விந்தையானது, அபத்தமானது.
1: சரி, விஷயத்துக்கு வாருங்கள். நீங்கள் எங்களிடம் உதவி கேட்க வந்திருக்கீங்களா?
0: இல்லை, உதவி கேட்க வேண்டும் என்றால் உங்களை நான் கரையில் சந்தித்திருப்பேன். இந்த நடுநிசி நேரத்தில் தன்னந்தனியாக உங்களை சந்திக்க நான் கடலுக்குள் வந்திருப்பது உதவி கேட்க அல்ல, உங்களிடம் இருக்கும் ஆயுதங்களின் விலையை கேட்க வந்திருக்கிறேன். புரிந்துணர்வோடு கூடிய வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன். இன்னொன்றையும் கேட்க வந்திருக்கிறேன். இந்த நீள்கடல் பிரித்தானியர்களின் நிழலில் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? மரபார்ந்த டச்சு வணிகர்களாகிய நீங்கள் தயங்கி தயங்கித்தான் இந்த கடலை சொந்தம் கொண்டாட வேண்டுமா?
1: மிஸ்டர் நியோகி ஜெகநாதாயோ, நாங்கள் டச்சுக்காரர்கள், வணிகர்கள். ஆங்கிலேயர்களோடு நேரடியாக மோதல் நாங்கள் விரும்பவில்லை.
0: தேவையில்லை, அதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோமே. வியாபாரம் செய்வது வணிகர்களின் தொழில், அதை நீங்கள் செய்யுங்கள். போர் செய்வது விடுதலை வீரர்களின் தொழில், அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். இரண்டையும் போட்டு குழப்பிக் கொண்டதால்தான் கிழக்கிந்திய கம்பெனி இன்று ஒரு வணிக நிறுவனமாக மட்டும் நில்லாமல் பேராசை மிக்கதொரு அரசாக மாறி அடிவாங்கிக் கொண்டிருக்கிறது.
1: ஆமாம், நீங்கள் அந்த என்று கேள்விப்பட்டோம். எவ்வளவு ஆக்ரோஷமான அரசியல் உங்களுக்கு எதுக்கு?
0: கேப்டன் வாண்டர்மேர், என் முன்னோர்கள் வேதம் படித்திருக்கலாம், ஆனால் நியோகி அந்தணனான நான் கணக்கு படித்தவன். ஒரு நாட்டின் செல்வம் வெளியேறும் போது அதன் சுதந்திரமும் வெளியேறுகிறது என்னும் அர்த்த சாஸ்திரத்தை படித்தவன். ஒரு நாட்டின் வரிகள் வெளிநாட்டு கப்பல்களில் ஏறத் தொடங்கினால் அந்த நாட்டின் கொடி மெல்ல மெல்ல கீழிறங்கும் என்று எச்சரிக்கும் சாணக்கிய நீதியை படித்தவன். அது மட்டுமல்ல, 15ஆம் நூற்றாண்டில் தென்னகத்தின் சக்கரவர்த்தியாக விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த ஆதி நியோகியாம் தெனாலிராமனின் வழிவந்த நான் ஆயுத பயிற்சியும் பெற்றவன்.
1: ஓ, அதனால் தான் இவ்வளவு துணிச்சலா நடுக்கடலுக்குள் தனியா வந்திருக்கீங்களா?
0: நான் தனியாக வரவில்லை கேப்டன், என்னுடன் என் மண்ணின் நம்பிக்கை வந்திருக்கிறது, பாஞ்சாலங்குறிச்சியின் வீரம் வந்திருக்கிறது.
1: உங்கள் தோரணிலே அது தெரிகிறது. ஆமாம், இங்கிலீஷ்காரங்க மேலே உங்களுக்கு ஏன் அவ்வளவு வெறுப்பு?
0: வாண்டர்மேர், ஆங்கிலேயர்கள் அல்ல, யாராக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு வணிக பத்திரங்களோடு வரலாம், வியாபாரம் செய்யலாம், லாபம் பெறலாம். ஆனால் அடிமை சாசனத்தோடு வர துணிந்தால் இந்த பாரத திருமண்ணில் அவர்கள் எதிர்பாராதது எல்லாம் நடக்கலாம். எங்கள் தாயகத்தை அடிமைப்படுத்த எண்ணுபவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம். எங்கள் எதிரி எதன் மீது ஏறி வந்தாலும் விடமாட்டோம், எந்த விலை கொடுத்தும் மோதுவோம்.
1: மன்னிக்கணும், நாங்கள் அரசியல் பேசவில்லை.
0: நானும் அரசியல் பேச வரவில்லை, விலை பேசத்தான் வந்திருக்கிறேன்.
1: சரி, என்ன ஆயுதங்கள் வேணும்?
0: 300 ஃபிளின்ட்லாக் துப்பாக்கிகள், 50,000 ஈய குண்டுகள், 30 பீப்பாய் வெடிமருந்து, 200 வாள்கள், 500 ஈட்டி தலைகள், துப்பாக்கி பழுதுபாக்கும் கருவிகள்.
1: இல்லை இல்லை, இவ்வளவு பொருளும் ஒரே முறையில் கிடைக்காது.
0: அப்படியானால் 2 தவணைகளாக தாருங்கள், அது போதும்.
1: பாதி தொகை முன்பணமாக தரணும், மீதம் பொருள் ஏற்றும் போதே தரணும்.
0: பாதி தொகை முன்பணம் என்பது சரி, ஆனால் மீதம் பொருள் ஏற்றும் போது அல்ல. எங்கள் களஞ்சியத்தை வந்து அடைந்த பிறகுதான் முழுமையாக தர சாத்தியப்படும்.
1: உங்களை நான் எப்படி நம்புறது?
0: மிஸ்டர் கேப்டன், கடந்த 3 ஆண்டுகளில் உங்கள் கப்பல்களில் இருந்து தூத்துக்குடி, மன்னார், நாகப்பட்டினம் வழியாக வந்து இறங்கிய சரக்குகளின் பட்டியல் என்னிடம் இருக்கிறது. உங்கள் வழித்தடம் எங்களுக்கும் தெரியும்.

0: விடுதலை வேட்கையை சாக்காக வைத்துக் கொண்டு கடற்கொள்ளையர்களாக மாறும் இனமில்லை எங்கள் இனம். அரும்பாடுபட்டு சேர்த்த பொருளை கொண்டு விலை பேசி வாங்க வந்திருக்கிறோம். உங்களை எனக்கு தெரியும், எங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்ற முடியாது. எப்போதுமே நாங்கள் கணக்கு விளக்கில் கராராக இருப்போம்.
1: அப்படி என்றால் ஆங்கிலேயர்கள் கடலில் சோதனை செய்தால்?
0: அதனால்தான் இந்த பொருட்கள் நேரடியாக இந்திய கரைக்கு வரக்கூடாது. முதலில் இலங்கை, அங்கிருந்து மீன்பிடி படகுகள் மூலமாக சிறிய சிறிய தோணிகளில் ஏற வேண்டும். ஒவ்வொரு தோணியிலும் குறைந்த அளவு மட்டுமே இருக்க வேண்டும். அவற்றையும் கூட ஒரே இடத்தில் இறக்கக்கூடாது. அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம்.
1: நியோகி ஐயரே, நீங்கள் இந்த வேலைக்கு புதியவர் போல தெரியவில்லையே.
0: இது தாய்மண் பற்றால் தானாக பிறக்கும் ஞானம் கேப்டன். அந்த தேசப்பற்றுதான் நியோகி வம்சத்துக்கான பரம்பரை சொத்து கேப்டன். எம்மை சுமந்த தாயின் கருவறைக்கு ஒவ்வொரு நொடியும் நாங்கள் மரியாதை சேர்க்க துடிக்கிறோம். அதனால் எம்மை ஆளாக்கி வளர்த்த தாய்மண்ணுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம்.
1: ஆஹா, இப்போது புரிகிறது அந்நியர்கள் ஏன் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள் என்று. வாத்துக்கள்.
0: நன்றி
1: மிஸ்டர் நியோகி ஐயரே. உங்களுக்கு பீரங்கி வேணுமா? பொதுவா பீரங்கிகளை நாங்கள் தனியாருக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் நேர்மைக்காக இந்த சலுகையை நாங்கள் கொடுக்கிறோம்.
0: உங்கள் பெரிய மனதை வாழ்த்துகிறேன். ஆனால் பெரிய பீரங்கி வேண்டாம், நகர்த்த முடியாது. இரண்டு சிறிய களபீரங்கிகள் போதும். அதற்கான குண்டுகளையும் சேர்த்து கொடுத்தால் நலம். அதையும் கூட பெரிய வியாபாரத்துக்கு பிறகான சிறிய அன்பளிப்பாக அளிக்க தாங்கள் முன்வந்தால் டச்சுக்காரர்களுக்கு பாஞ்சாலங்குறிச்சி என்றென்றும் நன்றி சொல்லும்.
1: கடைசியில் நீங்க வியாபாரத்தை வென்று விட்டீர்கள் ஐயரே. ஆகட்டும், 3 வாரங்கள் அவகாசம். அடுத்த அமாவாசை ராத்திரி ராமநாதபுர சீஷோர்ல உங்க ஆயுதங்கள் இருக்கும், சரியா?
0: நன்றி. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரமிகு கட்டபொம்மன் அவர்கள் சார்பாக அடியேனின் நெஞ்சார்ந்த நன்றி.
2: அன்று மன்னார் வளைகுடாவில் நடந்தது ஒரு வணிக ஒப்பந்தம் மட்டுமல்ல, தென்னகத்தின் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்னால் இருந்த அறிவும் நம்பிக்கையும் விசுவாசமும் ஓங்கி எழுந்த தருணம் அது. சில வரலாறுகள் போர்க்களத்தில் எழுதப்படும், சில வரலாறுகள் இப்படிப்பட்ட அமைதியான உரையாடல்களிலும் பிறக்கும்.

0: நவீன ஆயுதங்களோடும் வீர தீரத்தோடும் போரிட்டும் கூட அந்நியரின் சூது போரினால் பாஞ்சாலங்குறிச்சி விழுந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார். 1796 நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்ந்த சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் இயற்கையாக மரணத்தை தழுவினாலும் அவர் ஏற்றி வைத்த சுதந்திர தீபம் மட்டும் அணையவே இல்லை. அந்த விடுதலைக் கனலை தங்கள் கரங்களில் ஏந்திக் கொண்டனர் மாமன்னர்கள், மருது சகோதரர்கள். சிவகங்கை சீமை மீண்டும் போர் முரசு கொட்டியது. அந்த போராட்டத்திற்கு அனுபவமும் தேவை, அறிவும் தேவை, அரசியல் நுண்ணறிவும் தேவை என்பதை உணர்ந்த தென்னகத்து போராளிகளின் ஒருங்கிணைப்பாளரான விருப்பாட்சி மன்னர் கோபால நாயக்கரின் பார்வை ஒரு மனிதரை நோக்கி திரும்பியது. வேறு யார், அதே நியோகி ஜெகநாத ஐயர்தான்.
1: மாட்சிமை தங்கிய விருப்பாட்சி மன்னருக்கு வணக்கம். தாங்கள் அவசரமாக என்னை அழைத்ததாக சொன்னார்கள். சொல்லுங்கள், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்?
2: எனதருமை நண்பரே, நியோகி ஜெகநாத ஐயரே, அந்நியர்களின் நெருக்குதல் முன்பை விட இப்போது மிக அதிகமாகிவிட்டது. ஆங்காங்கே நவாபுகள் கையெடுத்து கும்பிட்டு கும்பினி படைகளிடம் சரணடைந்து விட்டதாக தெரிகிறது. மான தமிழ் மன்னர்களை மண்டியிட வைக்க முடியாது என்பதால் பெரும்படை திரட்டிக் கொண்டிருக்கிறான் அந்நியன் என்கின்ற சேதியும் வந்த வண்ணமாயிருக்கிறது.
1: ஆம் மன்னரே, உண்மைதான். மற்ற

0: மற்ற சமஸ்தானங்களில் ஆங்காங்கே இருக்கும் நமது ஒற்றர்களும் அப்படித்தான் எனக்கு தகவல் அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கும்பினியால் படைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்பதால் சமஸ்தானங்களை சூறையாட எத்தனித்திருப்பதாக தெரிகிறது.
1: ஆம், பேராசை பிடித்த பித்தர்கள். ஐயா நியோகி, உங்களிடம் நான் வேண்டுகோளாக அல்ல, உத்தரவாகவே சொல்கிறேன்.
0: சொல்லுங்கள் மன்னா.
1: ராணி வேலு நாச்சியார் அரும்பாடுபட்டு மீட்டெடுத்த சிவகங்கை மீண்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. வீர தீரமிக்க மருது சகோதரர்கள் அந்நியர்களை தாக்க அங்கே படைகளோடு தயாராக இருக்கிறார்கள். நியோகி ஐயர் அவர்களே, நீங்கள் ஆலோசகர் மட்டுமல்ல, நடக்கவிருக்கும் போர்களின் அமைதியான மூளையாக இருக்க வேண்டியவர். இனி மருது சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாக தோழனாக இருக்க வேண்டும். அந்தன குலத்தில் உதித்த நிகரற்ற வீரரே, எனது ஆருயிர் நியோகி ஜெகநாத ஐயரே, உடனே புறப்படுங்கள் சிவகங்கைக்கு.
0: என் உயிருக்கினிய விருபாட்சி மன்னரே, ஐயா கோபால நாயக்கரே, தென்னகத்தின் புரட்சி மன்னர்களெல்லாம் தங்கி இளைப்பாற கிடைத்த தருநிழலே, உங்கள் வாக்கு எனக்கு வேத வாக்கல்லவா? இதோ இப்போதே கிளம்புகிறேன் சிவகங்கைக்கு.
2: நியோகி ஜெகநாத ஐயர் மருதிருவர்களோடு இணைந்தார். வியூகங்கள் தீட்டப்பட்டன. ஒன்றன் பின் ஒன்றாக போர்கள் வெடித்தன. காடுகள் போர்க்களங்களாயின, கிராமங்கள் கோட்டைகளாயின, மக்கள் படை வீரர்களாயினர். மருது சகோதரர்கள் பொங்குமாங்கடலன் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் ஆங்கிலேய பேரரசு தனது முழு படையுடனும் தென்னகத்தை நோக்கி இறங்கியது. இறுதியாக நடந்த அந்த திருப்பத்தூர் போரில் இந்த தமிழ் மண் வீரத்தின் சாட்சியாகவும் வலிகளின் சாட்சியாகவும் மாறியது. முதலில் அந்நியர்கள் தங்கள் சூது வலையினை வீசி நியோகி ஜெகநாத ஐயரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதன்பின் நடந்த சூது போரில் மருதிருவர்கள் கைது செய்யப்பட்டு 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். அடுத்து வந்த நவம்பர் 20 விருபாட்சியில் கோபால நாயக்கரும் தூக்கிலிடப்பட்டார். அந்த நேரத்தில் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எஃகு போல் உறுதியான மனம் படைத்த நியோகி ஜெகநாத ஐயரே செய்தி கேட்டு சுக்கு நூறாக உடைந்து போய் துடிதுடித்து கதறினார்.
0: ஓ மருது சகோதரர்களே, என் ஆருயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா? கோபால நாயக்கரே, எங்கள் விருபாட்சி மன்னரே, வேலுநாச்சி உட்பட அத்தனை ஆளுமைகளுக்கும் வழிகாட்டிய தென்னகத்தின் துருவ நட்சத்திரமே, உங்களையா ஏற்க முடியவில்லையே. எத்தனை இரவுகள் நாம் ஒன்றாக அமர்ந்து இந்த நாட்டின் விடியலை பற்றி பேசினோம். வெள்ளையன் வெளியேறும் நாள் தூரத்தில் இல்லை என்று நம்பிக்கையோடு சிரித்தோமே, அந்த சிரிப்பு நின்று விட்டதா? கோபால நாயக்கரே, என் உயிர் நண்பனையும் தொட்டு விட்டார்களா? நாயக்கரே, ஒரு முறையாவது உங்கள் திருமுகத்தை எனக்கு காட்டியிருக்கலாமே. அந்த கயவர்கள் உங்கள் கையை பிடித்தபடி, நான் நண்பா, மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கலாமே. அந்த வாய்ப்பை கூட இந்த கொடூரர்கள் பறித்து விட்டார்களே. இறைவா, என் வயதை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே, என் தம்பிகள் வாழ்ந்திருக்கலாமே, என் நண்பன் வாழ்ந்திருக்கலாமே. கண்ணா, கிருஷ்ணா, அன்று நீ குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹிம் என்றாயே.

0: மத்து காண போரில் கலந்து கொண்டு வீர மரணம் அடைந்தால் சொர்க்கமுண்டு என்று சொல்லி வைத்தாயே. என்னை போல போராட முடியாமல் சிறையில் உயிரோடு இருந்து கொண்டு நண்பர்களின் மரணத்தை காண்பவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லாமல் போனாயே கேசவா. ஐயகோ, எல்லோரையும் அனுப்பிவிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறான் இந்த ஜெகந்நாதன் என்று என்னை இன்ற நியோகி வம்சமே பழிக்குமே. ராஜசிங்க மங்கலமாம் எங்கள் ஊர் பெரிய கண்மாயின் மேல் பறக்கும் நாரைகளெல்லாம் என் வீரத்தை பழித்து பழித்து ஏசுமே. கண்மாய் ஓர மரங்களெல்லாம் நியோகி மட்டும் உயிரோடு திரும்பிவிட்டானாம் என்று என்னை நையாண்டி செய்யுமே. ஹே பரந்தாமா, கர்மண்யேவாதிகாரஸ்தே என்றாயே. கடமையை செய் என்று சொன்னாயே, செய்தேனே கண்ணா. உயிரை பணயம் வைத்து செய்தேனே. ஆனால் என் தம்பிகளையும் என் நண்பனையும் நீ காப்பாற்றாமல் விட்டுவிட்டாயே. தாயம் ஜெயித்ததே, என் தாய்மண் வீழ்ந்ததே. இல்லை இல்லை, நான் அழப்போவதில்லை. எனது கண்ணீர் மருது சகோதரர்களின் வீரத்தை காயப்படுத்தி விடக்கூடும். கலங்குவது வீரனுக்கு அழகா என கோபால நாயக்கரின் ஆன்மா. அவர் தொங்கிய புளிய மரத்தின் விளாராலேயே என்னை அடிக்கக்கூடும். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். நீங்கள் யாரும் இறக்கவில்லை, இந்த மண்ணை விட்டு போகவில்லை. இந்த நியோகியின் இதயத்திற்குள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வீரத்தை தியாகத்தை இந்த நியோகி என்றென்றும் மறக்க மாட்டான். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை உங்கள் தியாகத்தை நான் சுமந்து செல்வேன். அதுதான் உங்களுக்கு நான் செலுத்தும் இறுதி மரியாதை. ஆம், இறுதி மரியாதை.
1: அன்றந்த 18ஆம் நூற்றாண்டில் மேலும் கலகம் பரவிவிடக் கூடாது என எண்ணிய கம்பெனிக்காரர்கள் மிக முக்கியமான 73 நபர்களை நாடு கடத்த முடிவெடுத்தனர். அவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தாய்மண்ணாம் தமிழ் மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு மலேசியாவின் பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். அவர்களுள் ஒருவராக மிக மிக கனமான விலங்குகள் பூட்டப்பட்ட நிலையில் ஆஜானுபாகுவாக நியோகி ஜெகந்நாத ஐயரும் நின்றிருந்தார். எங்கோ இருக்கும் ஒரு தீவை நோக்கி அவர்கள் கடல் வழியாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். செய்வதறியாது அநாதைகளாக திரண்டிருந்த தமிழர்கள் மத்தியில் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஷ் கொக்கரித்தபடி அந்த பட்டியலை படித்துக் கொண்டிருந்தான்.
2: ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கலவரம் செய்த எனிமீஸ், எதிரிகள் 73 அக்யூஸ்டுகள் மலேசியா பினாங் தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அக்யூஸ்ட் நம்பர் 1, சிவகங்கை வேங்கம் பெரிய உடையாத்தேவர். அக்யூஸ்ட் நம்பர் 2, மருது பாண்டியன் மகன், அதாவது சின்ன மருதுவின் மகன் துரைசாமி. அக்யூஸ்ட் நம்பர் 3, வேராபூர் பொமா நாயக்கர். அக்யூஸ்ட் நம்பர் 4, ராம்நாத்புரம் அவில்தார் நியோகி ஜெகந்நாத ஐயர். அக்யூஸ்ட் நம்பர் 5, ஆண்டியப்பதேவன். அக்யூஸ்ட் நம்பர் 6, சடமாயன். அக்யூஸ்ட் நம்பர் 7, கோண்டியாமி தேவன். அக்யூஸ்ட் நம்பர் 8, பாஞ்சாலங்குச்சி தல்வாய் குமார் சாமி நாயகன்.

பினாங்குத்தீவில் சிறைவாசம். கடலை கடந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் தங்கள் தாயக நினைவுகளையும் நம்பிக்கையையும் கூடவே இதயத்தில் சுமந்து சென்றார்கள். அவர்களுள் ஒருவன் சின்ன மருதுவின் இளம் மகன் துரைசாமி. தந்தையை இழந்த வேதனை, தாய் நாட்டை இழந்த வலி, எதிர்காலம் தெரியாத அச்சம் துரைசாமி எனும் அந்த சிறுவனின் மனதை நொறுக்கி சிதைத்துக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் பிரம்மச்சாரியான நியோகி ஜெகநாத்

0: ஐயர் ஒரு வரலாற்று தந்தையாக மாறினார். அன்று அவர் துரைசாமிக்கு வாளை பிடிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக நம்பிக்கையை பிடித்துக் கொள்ள கற்றுக் கொடுத்தார். காலம் நகர்ந்தது. காலம் எழுதும் திரைக்கதையை யாராலும் அனுமானிக்க முடியாது. அப்படித்தான் ஒரு நாள் நியோகி ஜெகநாத ஐயருக்கு ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு முன்பு தீவாந்தரமாக தங்களை தூத்துக்குடியில் இருந்து கப்பலேற்றி அனுப்பிய அதே ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஷ் வந்து நின்றார். விடுமுறையை கழிக்க மலேசியா வந்தவர் கண்களில் நியோகி ஜெகநாத ஐயர் பட்டதும் அடையாளம் கண்டுகொண்டார். ஆனால் துரைசாமியை அவருக்கு தெரியவில்லை. அந்த கணத்தில் நியோகி அறிந்திருந்த செழிப்பான ஆங்கில மொழி ஒரு பாலமாக மாறியது. சில வெற்றிகள் போர்க்களத்தில் கிடைப்பதில்லை, அவை ஒரு மனிதனின் உள்ளத்தை வெல்வதில்தான் கிடைக்கின்றன.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யூ மிஸ்டர் நியோகி ஜெகநாத் ஐயர்?
2: அப்சல்யூட்லி ரைட் ஜெனரல் வெல்ஷ். 20 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இந்தியனை நினைவில் வைத்திருக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு.
1: ஹவு குட் ஐ ஃபார்கெட் யூ மிஸ்டர் ஐயர்? சம் ஃபேசஸ் நெவர் ஃபேட் ஃப்ரம் மெமரி. உங்களை போன்ற மனிதர்களை என்னை போன்ற ஜெனரல்களால் மறக்கவே முடியாது. யூ ஹவ் லாஸ்ட் ஏ கிரேட் டீல் ஆஃப் வெயிட், பட் தி ஃபயர் இன் யுவர் ஐஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. That's how I recognize you. I never imagined we would meet again here in Malaya.
2: Life is full of strange scripts, General. என்ன செய்வது? கனவிலும் நினைக்காத திரைக்கதைகள்தான் காலத்தால் எழுதப்படுகிறது. நாம் எல்லோரும் ஏமாந்த பொம்மைகளாகி போகிறோம்.
1: மிஸ்டர் ஐயர், there is something I have wanted to tell you for many years. I owe you an apology. Tuticorin harbor la ungala kappal la yetti thivandra dandanik anuppe naal, yes, that day innu en nenavila urthikitte irukku. I was only obeying the orders of the British crown.
2: no general, please don't apologize. ஒரு வீரனுக்கு கடமை முக்கியம். யூ பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி, வரலாறு அதன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான்.
1: மிஸ்டர் ஐயர், ஈவன் டுடே யூ ஸ்பீக் வித்வுட் பிட்டர்னஸ். நான் மீட் பண்ண இந்தியர்கள் யூ ஆர் ஸ்டில் த ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன். டெல் மீ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?
2: ஃபார் மீ? நத்திங் ஜெனரல். எனக்காக நான் எதையும் கேட்கப் போவதில்லை. ஆனால் ஒரு சிறுவனுக்காக ஐ ஹாவ் எ ரிக்வெஸ்ட். ஐயா துரைசாமி, இங்க வாயா.
1: மிஸ்டர் ஐயர், ஹூ இஸ் திஸ் யங் மேன்?
2: ஜெனரல், ஹிஸ் நேம் இஸ் துரைசாமி, த சன் ஆஃப் சின்ன மருது. மருது பாண்டியர்களோட வாரிசு, ஒரு நாட்டோட இளவரசன், இன்று ஒரு நாடற்ற அகதி. Another forgotten exile.
1: How old is he?
2: வயது சிறியது, ஆனால் அவன் பட்ட வலிகள் அதிகம். ஜெனரல் வெல்ஷ், அவன் செய்த குற்றம் ஒன்றே ஒன்றுதான். He was born in the family of freedom fighters.
1: Okay, what you want me to do?
2: ஜெனரல், இந்த குழந்தை, it has already suffered enough. தாய் தகப்பன் இல்லாத இந்த குழந்தை பட்ட துன்பங்கள் போதும். அவனை அவன் பிறந்த மண்ணுக்கு திரும்ப அனுமதியுங்கள். பிளீஸ் அலோவ் ஹிம் டு ரிட்டர்ன் டு இந்தியா. இனி அவன் அவன் தாய் நாட்டின் மண் வாசனையோடு வாழட்டும்.
1: மிஸ்டர் நியோகி, யூ ஆஸ்க் மீ டு அண்டு வாட் தி பிரிட்டிஷ் எம்பையர் ஆர்டர்ட் 20 இயர்ஸ் அகோ. டு யூ ரியலைஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங்?
2: எஸ் ஜெனரல், I know exactly what I am asking. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு அதிகாரியாக உங்கள் பேரரசின் உத்தரவை நிறைவேற்றினீர்கள். இன்று

0: உங்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன்.
1: அண்ட் யூ டோன்ட் யூ விஷ் டு ரிட்டர்ன்?
0: மை ஜர்னி இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஜெனரல். ஆனால் ஹிஸ் லைஃப் இஸ் ஜஸ்ட் பிகினிங். என் கனவுகள் முடிந்துவிட்டன. அவனுடைய கனவுகள் இன்னும் தொடங்கவே இல்லையே.
1: மிஸ்டர் நியோகி ஜெகநாத் ஐயர், யூ சர்ப்ரைஸ் மீ ஒன்ஸ் அகைன். மோஸ்ட் மென் ஆஸ்க் ஃபார் தேர் ஓன் ஃப்ரீடம், பட் யூ ஆஸ்க் ஃபார் சம்ஒன் எல்ஸ்.
0: பார்டன் மீ ஜெனரல், பிளீஸ் டூ நாட் சே சம்ஒன் எல்ஸ். துரைசாமி, த சன் ஆஃப் சின்னமருது இஸ் நாட் சம்ஒன் எல்ஸ். He is our prince, the son of our soil, the rightful heir to a noble legacy. General, I stood beside Muthuramalinga Sethupathi. I stood beside Gopala Nayakar. I stood beside the Marudu brothers. Today, let me stand beside their son. எங்கள் அரச குடும்பத்தின் வாரிசுக்காக வாதாடுவது எனது கடமை, கௌரவம், பாக்கியம். ஆம், ராஜாங்கத்தின் மேன்மையை காப்பது எங்கள் குலக்கடமை, எங்கள் குலக்கடமை.
2: வெரி குட், வெரி குட் மிஸ்டர் நியோகி ஐயர். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், யுவர் லாயல்டி வாஸ் நெவர் டு எ மேன், இட் வாஸ் டு எ நேஷன். Mr. Iyer, I cannot send only the boy and leave the man behind. This letter of permission is for Doraiswamy. And this one is for Mr. Niyogi Jagannath Iyer. Both of you are hereby permitted to return to India.
0: Sir, General, I never asked for this.
2: I know. That's why you deserve it. வரலாறு உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதும் மிஸ்டர் ஐயர். லெட் ஹியூமனிட்டி ஸ்பீக் ஃபார் ஒன்ஸ்.
0: தேங்க்யூ ஜென்ரல், தேங்க்யூ. இன்று நீங்கள் இரண்டு அனுமதி கடிதங்களை மட்டும் தரவில்லை. யூ ஹாவ் ரெஸ்டோர் டூ லைவ்ஸ் டு தேர் மதர்லேண்ட். துரைசாமி, துரைசாமி, நம்முடைய நாடு கடத்தல் இன்றோடு முடிகிறது. வா, வா. உன் தந்தை ஆண்ட மண்ணை, அங்கு அவர் செய்த பராக்கிரமங்களை எல்லாம் உனக்கு சுற்றி சுற்றி காட்டுகிறேன் கண்ணா.

ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு பிறகு நியோகி ஜெகநாத ஐயர் மீண்டும் தாய் மண்ணில் காலடி எடுத்து வைத்தார். இனி அவருக்கு போர் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒரே ஒரு ஆசை. தன் வாழ்வின் திசையை மாற்றிய தன் நண்பனும் அரசியல் வழிகாட்டியுமான விருபாட்சி கோபால நாயக்கருக்கு மனதார இறுதி மரியாதை செலுத்த வேண்டும். அவ்வளவுதான். விருபாட்சி கோபால நாயக்கர் தூக்கிலிடப்பட்ட அந்த புளிய மரத்தின் நிழலில் மூடிய விழிகளில் நீர் சோர ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து விட்டார் நியோகி. நியோகி ஜெகநாத ஐயர் திரும்பி வந்துவிட்டார் என்ற செய்தி காற்றை விட வேகமாக பரவியது. அந்த மண் அவரை மறந்திருக்கவில்லை. வயல்களில் இருந்தும், வீடுகளில் இருந்தும், கிராமங்களில் இருந்தும் மக்கள் திரள் திரளாக ஓடி வந்தனர். அவர்கள் ஓடி வந்தது ஒரு மனிதரை பார்த்துவிட அல்ல, ஒரு காலத்தை தரிசித்துவிட, ஒரு தலைமுறையின் நினைவுகளை பார்த்துவிட ஓடி ஓடி வந்தார்கள். பரந்த தோள்களோடு ஆஜானுபாகுவாக சென்ற நியோகி ஜெகநாத ஐயர் பினாங்குத்தீவு சிறையில் உணவின்றி உறக்கமின்றி நைந்து மெலிந்து திரும்பி வந்த கோலத்தில் கண்டு கைகூப்பி

0: பிக்கொண்டு கதறினார்கள் மக்கள். மக்கள் கண்களில் இப்போது அவர் ஒரு முன்னாள் போராளி அல்ல, இன்னும் உயிரோடு இருக்கும் புரட்சி. அதை கண்டுதான் அஞ்சியது ஆங்கில அரசும். வாள் ஏந்திய வீரனை விட மக்களின் இதயத்தில் வாழும் வீரனே அதிக பயத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அதனால் கலக்கமடைந்த கலெக்டரே நேரில் வந்தார், கேள்விகள் கேட்டார்.
1: மேஷர் நியோகி ஜெகநாத ஐயர், ஏன் வந்தீர்கள், என்ன நோக்கம்?
2: எனது பால்ய நண்பனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன்.
1: ஓ, 20 ஆண்டுகள் கழித்தா?
2: கலெக்டர் அவர்களே, விருப்பாட்சி மன்னரை தூக்கிலிடும் போது நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். அதன் பின் அப்படியே நாடு கடத்தப்பட்டு விட்டேன். இப்போதுதான் நாடு திரும்பும் வாய்ப்பு அமைந்தது. ஓடோடி வந்திருக்கிறேன் எனது அரசியல் வழிகாட்டிக்கு அஞ்சலி செலுத்த.
1: பிறகு
2: மீதமுள்ள நாட்களை பழனி மலையில் இறைவனை நினைத்து கழிக்க விரும்புகிறேன். அதற்கும் அனுமதி பெற வேண்டுமானால் சொல்லுங்கள். மெட்ராஸுக்கு எழுதி கேட்கிறேன்.
1: தேவையில்லை, தேவையில்லை. அதற்கான அனுமதியை என்னாலேயே கொடுக்க முடியும். இன்று ஒரு நாள் முழுவதும் நன்றாக அஞ்சலி செலுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பழனி மலைக்கு சென்று தங்குவதுதானே உங்கள் நோக்கம்? நாளை வந்து நானே உங்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறேன்.

0: அது ஆண்டு 1823. விடியல் இருளை மட்டுமல்ல, சில நேரங்களில் மனிதர்களின் முகமூடியையும் கிழித்து காட்டுகிறது. உங்களை பழனிமலை வரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறோம் என்று உறுதியளித்த அந்த ஆங்கிலேய அதிகாரி வழியிலேயே தன் உண்மையான முகத்தை காட்டினான். விருபாட்சி மேடு, அங்கே அமைதியாக நின்றிருந்தது ஒரு புளிய மரம். அதன் நிழல் இன்னொரு வரலாற்று தியாகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. விசாரணை இல்லை, நீதிமன்றம் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, கேள்விகளும் இல்லை. ஒரே உத்தரவு, ஹேங் ஹிம் நவ. அந்த உத்தரவு நியோகியின் காதில் விழுந்த மறுகணம் அவரது இளமைக்கால மிடுக்கு திடுக்கென அவரது உடலுக்குள் புகுந்து கொள்ள முறுக்கேறிக்கொண்டு நின்றார். புளியமரத்தை நோக்கி நடந்த அந்த முதிய போராளியின் காலடிகளில் பயம் இல்லை, பதட்டமும் இல்லை. நான் என் கடமையை முடித்து விட்டேன் என்ற பேரமைதி அவரது முகத்தில் தவழ்ந்திருந்தது. அதிகாலை வானம் மெல்ல வெளிச்சம் பெற்றது. தூக்கு கயிறை அவரது கழுத்தில் மாட்ட வந்தார்கள்.
1: Hang him now! நிறுத்துங்கள், இந்த கயிற்றை என் கழுத்தில் மாட்டுவதற்கு முன் என் தாய் மண்ணை நெடுஞ்சாண்கடையாக வீழ்ந்து வணங்க ஒரு கணம் அனுமதியுங்கள். ஆஹா, இந்த மண் என் தாயின் கருவறையை விட புனிதமானது, என் தாய்ப்பாலை விட இனிமையானது, என் உயிர் மூச்சை விட உயர்வானது. ஆம், இந்த மண்ணுக்காகத்தானே என்னை என் அன்னை ஈன்றெடுத்தாள். இந்த மண்ணுக்காகத்தானே என் தோழர்கள் உயிர் கொடுத்தார்கள். இந்த மண்ணுக்காகத்தானே இன்று நானும் சிரித்த முகத்தோடு மரணத்தை சந்திக்கிறேன். மிஸ்டர் கலெக்டர், என் கழுத்தை நீங்கள் இருக்கலாம், என் குரலை நீங்கள் நிறுத்தலாம், என் உடலை நீங்கள் தூக்கிலிடலாம், ஆனால் இந்த மண்ணின் விடுதலை வேட்கையை, இந்த மக்களின் வீர உணர்வை, இந்த தேசத்தின் உயிரோசையை உங்களால் ஒருபோதும் தூக்கிலிட முடியாது. 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து என் அன்னை மண்ணில் கொக்கரிக்கும் கனவான்களே, கும்பினியர்களே, இன்றில்லை ஒரு நாள் இந்த மண்ணின் மானத்துக்கு முன் உங்கள் சாம்ராஜ்யம் தலைகுனிந்தே

தீரும். இன்று நீங்கள் என் கைகளை கட்டியிருக்கலாம், என் கால்களை கட்டியிருக்கலாம், என் கழுத்தில் கயிற்றையும் மாட்டியிருக்கலாம். ஆனால் இந்த தேசத்தின் ஆன்மாவை எந்த கயிற்றால் கட்டப் போகிறீர்கள்? எங்கள் மக்களின் மனசாட்சியை எந்த சங்கிலியால் பூட்டப் போகின்றீர்கள் சொல்லுங்கள்? இந்த மண்ணின் தியாக உணர்வை எந்த சிறைக்குள் உங்களால் அடைக்க முடியும்? கேளுங்கள் மிஸ்டர் கலெக்டர், இதே ராமநாதபுர கடலில் எங்கள் விடுதலை சூரியன் ஓர் நாள் உதிக்கத்தான் போகின்றான். உங்கள் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும் இடம் தெரியாமல் சிதைந்து அழியத்தான் போகின்றது. அதுவரை இந்த நாட்டின் ஒவ்வொரு கிராமமும் பாசறைகளாகும், ஒவ்வொரு வயலும் போர்க்களமாகும், ஒவ்வொரு தாயும் சிங்க

ஒவ்வொரு வயலும் போர்க்களமாகும், ஒவ்வொரு தாயும் சிங்கத்தை பெற்றெடுப்பாள், ஒவ்வொரு குழந்தையும் இரத்த திலகமிட்டுக் கொண்டே பிறக்கும். இதோ இந்த கயிறு என் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கும் மரணத்தின் கயிறல்ல. வருங்காலத்தில் உங்கள் சாம்ராஜ்யத்தின் சாவுமணியை சுமந்தாடப் போகும் தாம்பு கயிறு. இன்று விடப்போவது நியோகி ஜெகநாத ஐயர் அல்ல, ஒரு விடுதலைக்கான விதை. இந்த விதை உறங்காது விடுத்துக் கொள்ளும், தளிராக முளைக்கும், மரமாக வளரும், உயர்ந்து உயர்ந்து ஆலமரமாய் விண்ணைத் தொடும். அதன் விழுதுகள் ஆயிரம் ஆயிரம் வீரர்களாக மண்ணை தொடுகின்ற காட்சியை உங்கள் கம்பெனி கண்டு கதிகலங்கி போகும். ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் நியோகிகள் இந்த மண்ணிலிருந்து எழுவார்கள். ஓ என் இந்திய தாயே, என் தாய் திருமண்ணே, இதோ வருகிறான் உன் மகன், ஏற்றுக்கொள் என்னை. மிஸ்டர் கலெக்டர், இனி உங்கள் விருப்பம் போல நீங்கள் என்னை தூக்கிலிட்டுக் கொள்ளலாம் என ஒரு இந்தியனாக உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். வாழிய தமிழகம், வாழிய சுதந்திரம், வாழிய பாரதம் அணி திருநாடு.

0: இவற்றில் சில பெயர்கள் கல்வெட்டுகளில் அல்லாமல் மக்களின் இதயங்களில் பொறிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்டதொரு வீரதீர தியாகிதான் நியோகி ஜெகநாத ஐயர். 18ஆம் நூற்றாண்டின் மாவீரரான அவர் மக்களின் இதயத்துக்குள் பதிக்கப்பட்டுவிட்டார். அவர் ஒரு அரசர் அல்லர், அவர் ஒரு பேரரசை உருவாக்கவில்லை, ஆனால் ஒரு தலைமுறையின் மனதில் சுதந்திரம் என்ற எண்ணத்தை உயிரோடு வைத்திருந்தார். அவரை போன்ற எண்ணற்ற மாவீரர்களின் தியாகத்தின் மேல்தான் இந்திய திருநாட்டுக்கான சுதந்திரத்தின் கோட்டை எழுப்பப்பட்டது. அவர்களை நினைவு கூர்வது கடந்த காலத்தை போற்றுவதற்காக மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைக்கு உத்வேகம் அளிக்கவும் தான். ஆம், வேர்கள் ஆழமாக செல்ல செல்ல மரம் ஒன்று உயர்வது போல, வரலாற்றுக்குள் ஆழமாக செல்ல செல்ல ஒரு தேசம் உயரமாக வளரும் என்பதை அடுத்தமாக பதிய வைக்கவே இந்த வரலாற்று நாடகம் வாழிய தமிழகம். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.
1: இதுவரை நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஸ்ரீராம் திருவரங்கம் அவர்கள். நடித்தவர்கள் நியோகி ஜெகநாத ஐயராக ராமசாமி சுதர்சன், தளபதி மார்டின் மற்றும் ஒற்றன் ஷேக் ஹுசைனாக டி வேலுச்சாமி, ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி மற்றும் கலெக்டராக இஎம்எஸ் முரளி, விருபாட்சி மன்னர் மற்றும் ஜெனரல் ஜேம்ஸ் வெல்ஸாக கே நேதாஜி, டச்சு ஆயுத வியாபாரி வான் டெர்மீராக கே பி குமார், ஒற்றன் வயலமுத்து மற்றும் வாயில் காப்பாளனாக புயல் கணேஷ் ஆகியோர். நாடக வர்ணனை வி தாசரதி. அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: பிரதமர் பலேந்திர ஷாவின் வாழ்த்து செய்திக்கு பதிலளித்த பிரதமர், இரு நாட்டு மக்களின் பரஸ்பர செழிப்பு மற்றும் நலனிற்காக ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார். பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கேவின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த பிரதமர், பூட்டானுடனான நீடித்த நட்புணர்வை இந்தியா விரும்புவதாக கூறினார். ஸ்லோவோக் குடியரசு அதிபர் பீட்டர் பெலக்ரினிக்கு நன்றி தெரிவித்த பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக கூறினார். சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் சூரிய பத்திரங்கா என்ற உலகளாவிய தொடர் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதன்படி சூரியன் உதிக்கும் திசையை பின்பற்றி தேசிய கொடி உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. ஜெர்மனி, நெதர்லாந்து, இத்தாலி, எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் இந்நிகழ்விற்காக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை ஒன்றிணைத்துள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி 5,000 ரூபாய் ரொக்கப்பணம் உதவித்தொகையாக வழங்குவதாக பயனாளர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவிக்குமாறு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இத்தகைய எவ்வித உதவித்தொகையையும் அரசு அறிவிக்கவில்லை என்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இதன்படி விடுதலைப் போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்தார். முன்னாள் படைவீரர் மகள்களின் திருமண உதவித் திட்டம் 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறினார். தூத்துக்குடியில் பிஜேபி சார்பில் ஹர்கர் திரங்கா மூவர்ண தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் ஆடித்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.
1: உற்சாகத்தோடு உழைக்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றி நம் அருகில்தான். வெற்றி பெற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சு ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். நேபாள

தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலமா தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் காலையில 10 மணிக்கு நடைபெற இருக்கா. நாளைக்கு மன்னார்குடி, வளங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது நடைபெறதா திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. படிப்போம் பகிர்வோம் இந்த அமைப்பின் மூலமா விருது வழங்கும் விழா மற்றும் அதோட 12வது ஆண்டு விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:05 திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் நடைபெற இருக்கு. வாய்ப்புள்ளவங்க போய் பார்வையிடலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டு இணைந்திருக்கோம்.

நம்ம உயிர் வாழறதுக்காக தாங்க சாப்பிடணும். சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்ந்தோம்னா பல நோய்களுக்கு நம்ம அழைப்புதல் குடுக்கற மாதிரி ஆயிருங்க. எதையுமே அளவோட எடுத்துக்கணுங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. மருந்த எப்பயும் நம்ம அளவாதான் எடுத்துக்குவோம். அதே மாதிரி உணவையும் மருந்து மாதிரி அளவா எடுத்துக்கிட்டா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. இது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளை தர

0: இணையிறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.
1: பொதுவா பிரதம் நாளவே நம்ம மனசுல முதல்ல வர்றது முட்டை, கறி, மீன் இவைகள்தான் இல்லையா? நான் வெஜிடேரியன், எனக்கு எப்படி பிரதம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்க? இல்லனா தினமும் அசைவம் சாப்பிட முடியாதே கவலைப்படுறவங்களா நீங்க? கவலையே படாதீங்க, நம்ம தாவர உணவுகள்லயே உடம்புக்கு தேவையான முழு புரதச்சத்தும் கொட்டி கிடக்கு. முதல்ல இந்த புரதச்சத்து எதுக்கு நமக்கு வேணும்? நம்ம உடல்ல தசை வளர்ச்சிக்கும், செல்கள் புதுப்பிக்கிறதுக்கும், உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் புரதம் ரொம்பவே முக்கியம். ஆனா அசைவ உணவுகளை விட தாவர வழி புரதங்கள்ல சில ஸ்பெஷல் நன்மைகள் இருக்கு. அசைவ உணவுகள்ல புரதம் இருக்கும், ஆனால் நார்ச்சத்து குறைவாக இருக்கும். தாவர உணவுகள்ல புரதத்தோடு சேர்ந்த செரிமானத்திற்கு உதவுற நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது நன்மை, தாவர உணவுகளால் கொலஸ்ட்ரால் கிடையாது, ஆனால் இது நம் இதயத்துக்கு ரொம்ப பாதுகாப்பானது. மூன்றாவது நன்மை, தாவர புரதம் சாப்பிடும் போது வயிறு சீக்கிரமாக நிறைஞ்ச உணர்வை கொடுக்கும், அதனால தேவையில்லாத பசியை கட்டுப்படுத்தி எடையை குறைக்க உதவும். எந்த உணவுகள்ல இந்த தாவர புரதம் அதிகமாக இருக்குன்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. நம்ம சமையல் அறையிலேயே எல்லாமே இருக்கு மக்களே. பயிறு மற்றும் சுண்டல் வகைகள், பாசி பயிறு, தட்டை பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து. தினமும் நாம் சாயந்தரம் ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டாலே போதும். தாவர உணவு வகைகள்லயே அதிக அளவு புரதம் நிறைஞ்சது சோயாதான். நிலக்கடலை, பாதாம், பூசணி விதைகள் எல் என்று நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். சிறுதானியத்திலையும் புரதம் இருக்குதுங்க. நம்ம பாரம்பரிய கேழ்வரகு, திணை, கம்பு இவற்றில் கூட நல்ல புரதச்சத்து தாராளமாக இருக்கிறது. தாவர வகை புரதச்சத்து மூளை ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த உணவு என்று இன்றைய அறிவியல் அறிஞர்களும் உணவியல் நிபுணர்களும் நம்மளுக்கு பரிந்துரை செய்கின்றனர். அதனால் நேயர்களே, அசைவம் சாப்பிடுறவங்களே, காய்கறிகள் மட்டும் சாப்பிடுறவங்களே, தினமும் அந்த உணவில் ஏதேனும் ஒரு வகை பயிர், சுண்டல் அல்லது வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. சுவையான ஆரோக்கியமான தாவர உணவு புரத உணவுகளால் நோயற்ற வாழ்வை வாழ்வோம். இனி நம் தட்டில் தினமும் தாவர புரதம் இடம்பெறட்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்துவோம்.
0: அசைவ உணவுகள்ல மட்டும் புரதம் அதிகமா இல்லைங்க, தாவர உணவுகள்லயும் புரதச்சத்து அதிகமா இருக்குன்னு, அது எந்தெந்த உணவுகள்லாம் இருக்குதுன்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.

0: நாமக்கல் மாவட்டத்தில் தொடக்க கல்வி பட்டய தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் விடைத்தாள்களுடைய நகலை பெற விரும்புவோர் இந்த மாதம் 20 தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டிற்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கு. இதுல கலந்து கொள்ள விரும்பக்கூடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் எல்லாருமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய இணையதளமான tncmtrophy.sdat.in அப்படிங்கிற இணையதளத்துல பதிவு செய்யணும். இதற்கான கடைசி தேதி இம்மாதம் 31 தேதி அப்படிங்கறத திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டு இணைந்திருக்கோம். இது ஆரவாரம்.
1: சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லா பத்தியும்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்கள்

0: ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில் பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பி இராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்துசக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 100 GW திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டு வந்தே மாதரம் தேசிய பாடலும் தேசிய கீதமும் பாடப்பட்டன. மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 477,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து 93 பயனாளிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा, हर घर तिरंगा। நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய

0: கம்பியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் மாரப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் கலந்து கொண்டார். கிராமப்புற மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கிராமங்கள் முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறிய அவர், மக்களின் ஒத்துழைப்போடு கிராமங்களை மேம்படுத்த அரசு நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஊரகப் பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் 310 கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள மணக்கதி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மக்களின் தேவைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அவர்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வாழ்வாதாரத்தையும் செய்து தர வேண்டும் என்பதில் அரசு நிர்வாகம் முனைப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ஆட்சியர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி பெரம்பூர் ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டை ஒருங்கிணைப்பதில் ரயில்வேயின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், பயணிகளின் பாதுகாப்புக்கும் குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை ரயில் நிலையங்களில் காணாமல் போன 163 சிறுவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக திரு சைலேந்திர சிங் தெரிவித்தார். தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27ஆம் ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோரப் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வரும் August 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வட கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை, இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான உறவை பராமரித்து தமிழக மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வேர்ல்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வாங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
1: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
2: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோவிலூர் இருக்கா, பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
3: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
4: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
3: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி

0: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சுதந்திர தின சிறப்பு செய்தி மலர். நாட்டின் 80வது

சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். முதல் முறையாக சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இன்று இசைக்கப்பட்டது.

அதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது.

தேசிய கொடியை பிரதமர் ஏற்றிய போது இந்திய விமானப்படையினரின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் வானிலிருந்து வண்ண மலர்களின் பூ இதழ்கள் தூவப்பட்டன. முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார்.

0: செங்கோட்டையிலிருந்து நாட்டின் 80வது சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் முதல் முறையாக வந்தே மாதரம் செங்கோட்டையில் ஒலிப்பது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை எடுத்துரைத்த அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ராணுவ உற்பத்தி 4 மடங்காகவும், காதி கிராம தொழில்கள் உற்பத்தி 5 மடங்காகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்காகவும், ரயில் பெட்டிகள் உற்பத்தி 21 மடங்காகவும், கைபேசி உற்பத்தி 33 மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்றார்.
1: पिछले 12 वर्षों में डिफेंस प्रोडक्शन करीब 4 गुना, खादी और ग्रामोद्योग का उत्पादन करीब 5 गुना हुआ, इलेक्ट्रॉनिक मैन्युफैक्चरिंग करीब 7 गुना बढ़ा, आधुनिक रेलवे कोच का निर्माण 21 गुना बढ़ा, मोबाइल फोन उत्पादन 33 गुना बढ़ा.
0: சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.

0: விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார்.
1: மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
0: திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய மேயர் திரு மு அன்பழகன்,
2: திருச்சி மாநகராட்சி என்பது 1994 ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாநகராட்சி. ஆனால்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே சிறந்த மாநகராட்சி, ஒரு தூய்மையான மாநகராட்சி என்று ஒரு சான்றிதழை பெறக்கூடிய ஒரு பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். 25 போர்களை கொள்ளிடம் ஆற்றிலும் காவிரி ஆற்றிலும் போடுவதற்காக நிதியை பெற்றிருக்கின்றார்கள். அதுக்கு அந்த வேலையை செய்வதற்காக இன்றைக்கு டெண்டர் விடப்பட இருக்கின்றது.
0: திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் துணை தலைமை இயக்குநர் செல்வி அஜிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார்.
3: 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். இந்த சுதந்திரத்தை நாம் எவ்வளவு அரும்பாடுபட்டு பெற்றோம், அதற்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் என்ற அந்த விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அந்த வாக்கியத்துக்கேற்ற மாதிரி சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கணும். இந்த ஆண்டு வந்து இது வந்தே மாதர பாடலுடைய 150வது ஆண்டு. இந்த சுதந்திர தினத்தோட தீம் வந்து யுவ விக்ஷி 2047, அதாவது இளைஞர்களுடைய டெவலப்மெண்ட்டை பத்தினது. இளைஞர்கள் வந்து இந்த சுதந்திர தின போராட்டங்கள், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்கள், அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி தெரிந்து கொண்டு நம் நாட்டின் சுதந்திரத்தையும் இறையாண்மையும் பேணி பாதுகாக்க வேண்டும். எல்லாரையும் சமமாக பாதிக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன்.
0: நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ஆர் வெங்கடேஸ்வரன்,
4: அஞ்சலை அம்மாள் 1932 ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். ஆங்கிலேயரால் சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. சிறைக்கு சென்ற பிறகுதான் அவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதனால பிரிட்டிஷார் அவங்களை விடுதலை செய்யறாங்க. ஆனால் குழந்தை பிறந்த 2வது வாரமே மீண்டும் அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து காந்தியடிகளை சந்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம். 1934 ஆண்டு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா ஆங்கிலேயர் வந்து அஞ்சலை அம்மாள் காந்தியடிகளை சந்திக்க கூடாது அப்படின்னு தடை செய்யறாங்க. அந்த தடையை மீறி பர்தா அணிந்து கொண்டு குதிரை மேல ஏறி காந்தியடிகளை அவங்க பார்க்க போறாங்க. அப்போ காந்தியடிகள் கொடுத்த பட்டம் தான் தென்னகத்தின் ஜான்சி ராணி. அஞ்சலை அம்மாள் போன்ற பல முகம் தெரியாத சுதந்திர போராட்ட வீரர்களின் விளைவுதான் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய சுதந்திர காற்று. அந்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் பேணி பாதுகாப்போம்.
0: திருச்சி மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் திரு ஜி நடராஜன்,
5: உப்பு சத்தியாகிரகம் 1930 காந்தியடிகளால் தொடங்கப்பட்டது. அந்த சத்தியாகிரகத்தை புகழ்பெற செய்த முக்கியமான பங்கு வகித்தது அஞ்சல் துறை என்பது. தண்டி என்கிற ஊர் வந்து கடலுக்கு அருகில் உள்ள ஊர். அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரே அஞ்சல் நிலையம் ஜலல்பூ என்கிற அஞ்சல் நிலையம். அந்த அஞ்சல் நிலையத்தில் நிறைய பத்திரிகையாளர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் அந்த செய்தியை எல்லோருக்கும் எடுத்துச் செல்ல டெலக்ஸ் அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம். லண்டனில் பல பத்திரிகைகள் வந்ததால் தான் உலகம் முழுவதும் அந்த செய்தி பரவப்பட்டது. கிட்டத்தட்ட 700 டெலகிராம் அந்த ஜலல்பூர் என்கின்ற ஒரு அஞ்சல் நிலையத்தில் அன்று புக் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைதான் நம்மளுடைய துறை. அனானிமிட்டி மெயின்டைன் பண்றது, பிரைவசி, இது எல்லாமே தான் சுதந்திரத்தோட ஒரு அங்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: திருச்சி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய இதன் மாவட்ட பொது செயலாளர் திரு பி தர்மராஜ்,
6: சுதந்திர தின உரிமைகள் பல கிடைத்த போதிலும் அதைவிட மேலானது நமக்குரிய 10 முக்கியமான சமூக கட்டளைகள். முதலில் சமூக பொறுப்புணர்வு, நல்லிணக்கத்தையும் பேணி காத்தல் வளர்த்தல். 2வது மரம் நடுதல், அருகில் உள்ள நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துதல். 3வது பாதுகாத்தல். 4வது உள்ளூர் தயாரிப்புகளை உருவாக்குதல் வளர்த்தல். 5வது போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்தால் விபத்து இல்லாத பயணமாக இருக்க வேண்டும். இப்படியாக நமது கடமைகளை செய்தால் நமது இளைஞர்கள் இன்று விங்க விஞ்ஞான வளர்ச்சியில் பல முன்னேற்றங்களை கண்டும் உலக நாடுகள் நம்ம இந்தியாவை சமாதான நாடாக தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்திய சுதந்திரமடைந்து 80 ஆண்டு ஆகி நல்ல வளர்ச்சி பாதையில் நடக்கின்ற இந்த நேரத்தில் இளைஞர்கள் அனைவரும் பெரியவர்கள் வாங்க

0: கொடுத்த சுதந்திரத்தை மதித்து நடக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு சுப்பிரமணியன்.
2: நாம் சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தியாக பெருமக்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தந்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்தனர். இந்த நல்ல நேரத்தில் அந்த தியாக சீலர்களின் வீர தீர தியாகங்களை பலமாற போற்றி

0: உருவாக்க வேண்டும்.
1: திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கோ நிர்மலாபாய்,
2: நாட்டிற்காக இளைய சமுதாயத்தினர் தங்களால் இயன்ற பங்களிப்பினை வழங்க வழிகளை அவர்களின் சிந்தனையில் விதைக்க வேண்டிய பொறுப்பானது ஆசிரியர் சமுதாயத்திற்கும் மற்ற பெரியோர்களுக்கும் இருக்கிறது. நாட்டில் நடக்கும் நல்ல செயல்களின் மீது அவர்களின் எண்ணத்தை திசை திருப்பி அவர்கள் பார்வையை நேர்வழியில் செலுத்த அவர்களுக்கு என்றும் துணை நிற்போம் என்ற உறுதிமொழியை நாம் இன்று ஏற்போம்.
1: மத்திய அரசின் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடியதாக பிஷபீபர் கல்லூரி மாணாக்கர் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
3: வேதரட்சன்யா, நமது மூவர்ண கொடியில் மூன்று முக்கிய நிறங்கள் உள்ளன. மேலே இருக்கும் காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் அமைதி மற்றும் உண்மையை குறிக்கிறது. கீழே இருக்கும் பச்சை நிறம் பலம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கிறது. நடுவில் இருக்கும் அசோக சக்கரம் நாம் எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. ஹரியர் திரங்கா, ஒவ்வொரு வீட்டிலும் திரங்கா, ஒவ்வொரு இதயத்திலும் இந்தியா. ஜெய்ஹிந்த்.
4: ஆலன் சைலஸ், நம்மிடையே பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வை நம்மை ஒன்றிணைக்கிறது. அந்த ஒன்றிணைப்பின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று நமது தேசிய கொடி. ஒவ்வொரு வீட்டிலும் திரங்கா பறக்கும் போது அது ஒரு அழகான தேசிய உணர்வை உருவாக்குகிறது. ஆனால் நாட்டுப்பற்று என்பது தேசிய கொடியை ஏற்றுவதில் மட்டும் இல்லை, நமது நாட்டை சுத்தமாக வைத்திருப்பது, சட்டங்களை மதிப்பது, பிறருடைய உரிமைகளை மதிப்பது, சமூகத்தில் ஒற்றுமையை வளர்ப்பது போன்ற செயல்களும் நாட்டுப்பற்றுதான்.
5: வேதநாயகி, நமது தேசிய கொடியை ஏற்றும் போது அதன் மரியாதையை பாதுகாக்க வேண்டும். அதுபோல நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். ஏழை மற்றும் தேவையுள்ள மக்களுக்கு ஆதரவாக இருப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது, இவை அனைத்தும் நமது நாட்டை சிறப்பாக்கும் செயலாகும். ஒவ்வொரு வீட்டில் திரங்கா பறக்கட்டும்.
1: சுதந்திர தின விழாவில் விடுதலை போராட்ட வீரர்களை நன்றியுடன் நினைவு கூறுவதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவர் ரோஹித் செழியன் பேசுகையில்,
6: Today we are celebrating Independence Day of India. 15th August 1947, we got a freedom from British rule. This day is important for all Indians. Great leaders like Mahatma Gandhi, Bhagat Singh, Subhash Chandra Bose fought for the freedom. Let's respect the freedom for our country. Make our country proud.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய சுதந்திர தின சிறப்பு செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் ஆனந்தி முத்தையன்.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி தேனி மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ராஜ்குமார்.
1: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்ச்சியில் தன்னார்வலர்களுக்கு பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய மீட்புப் பணிகள் மற்றும் துரித நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு செயல் விளக்க பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் கேந்திரா அமைப்பு மூலம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் திட்டத்தின் கீழ் சுற்றுலா மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு இணையதளம் அல்லது பொது சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற்று கிராமப்புறத்தில் தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவதாக சுக்காங்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பயனாளி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்றத். கொரோனா பீரியட்ல நான் வந்து ஊருக்கு வந்தேன். அப்போ வந்து கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம்.

0: ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் அதுக்கு நான் அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்சரூபா லோனை வந்து எனக்கு வந்து சேங்க்ஷன் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து மெஷினரிஸ்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அதை பயன்படுத்தி இப்போ வரைக்கும் சிறப்பாக நாங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலமாக எங்களுடைய லோன் கிடைச்சதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: மாவட்ட தோட்டக்கலைத்துறை மூலம் ஆடிப்பட்ட காய்கறி விதை தொகுப்புகள் ரூபாய் 20க்கு வழங்கப்படுவதாகவும், தக்காளி, வெண்டை, கொத்தவரை, பூசணி உள்ளிட்ட 8 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பை விவசாயிகள் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஆதார் நகல் வழங்கி பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 2000த்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மதகுகளின் இயக்கங்கள் சீராக இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் அணையின் நீர்மட்டத்திற்கு ஏற்ப கசிவு நீர் வெளியேற்றத்தின் அளவும் சரியாக உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். மேலும் ஆய்வுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய முதன்மை கண்காணிப்பு குழுவிற்கு அனுப்பியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 200 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு பட்டியல் பள்ளி அறிவிப்பு பலகை மற்றும் கேந்திரிய வித்யாலயாவின் அதிகாரப்பூர்வ யூடியூபில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில், தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அசல் சான்றிதழ்களுடன் பள்ளியில் சேரலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, குமிழ் தேக்கு, ரோஸ் வுட் உள்ளிட்ட மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளதாகவும், 1 ஹெக்டேருக்கு 160 மரக்கன்றுகள் வீதம் அதிகபட்சம் 2 ஹெக்டேர் வரை வழங்கப்படும் நிலையில், விவசாயிகள் நில ஆவணங்களுடன் வட்டார தோட்டக்கலை அலுவலகங்களை அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடிநாயக்கனூர் அருகே அகமலை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுனர்கள் மற்றும் தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
2: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். நேரம் 7:14. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பல்லாண்டுகளாக சேவையாற்றிய தலைவர்களை நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் நிலையான அரசும் உயிரோட்டம் மிக்க ஜனநாயகமும் நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் தேசியக் கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர், அரசியலமைப்புச் சட்டமும் உறுதியான நீதி கட்டமைப்பும் நாட்டு மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்திச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலோங்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர், உலகின் முக்கிய நாடுகளுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க

0: இது பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனங்கள் சர்வதேச அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உலகச் சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்த உற்பத்தி செலவில் தரமான பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு தேவைக்கான இறக்குமதியை குறைத்து மக்களுக்கு தரமான பொருட்களை அளித்திட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற ஆர்வமும் திறனும் நாட்டு மக்கள் மனதில் வேரூன்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் பணி கலாச்சாரம், சிந்தனை மற்றும் செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதையும் அவர் கூறினார். கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருப்பதால் நமது பெரிய கனவுகளை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட கதிசக்தி திட்டத்தின் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பு பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே, ஸ்லோவாக் அதிபர் பீட்டர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் அதில் கூறியுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஹெர்சாக் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்புறவு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் வெளியிட்டுள்ள செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். மாலத்தீவு தேசிய கட்சித் தலைவர் திரு முகமது நாசிம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் வளர்ச்சி மூலம் மாலத்தீவும் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தூதர் ரெவான், அர்ஜென்டினா தூதர் மரியானோ, இலங்கை தூதர் மகிசினி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சிங்கப்பூரில் தூதரக அலுவலர் ஷில்பாக் அம்புலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தூதர் விக்ரம் துரைசாமி இந்திய தூதரகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். ஹாங்காங்கில் துணைத் தூதர் ராஜேஷ் நாயக் தலைமையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேசிய கொடியை முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஏற்றி வைத்தார். பின்னர் கொல்கத்தா ஆகாஷ்வாணி மூலம் சுதந்திர தின உரையாற்றிய அவர், சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி, குதிராம் போஸ் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். பஞ்சாப் எல்லை மாவட்டமான ஃபெரோஸ்பூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி, அம்மாநிலத்தில் கல்வி முதலீடு கட்டமைப்பு வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை

0: அளிக்கப்படும் என்றார். ஒடிசாவில் அரசு கல்வி நிறுவனங்களில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என அந்த வாரியம் கூறியுள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறையின் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் ஃப்ளோரஸ் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இந்தோனேஷியாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுந்தன. ஃப்ளோரஸ் பகுதியில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: நிகழ்ச்சி தொடங்கும் முன் அறிவிப்புகள். பார்த்தீனியம் மிகவும் வேகமாக பரவும் ஆக்கிரமிப்பு கலையாகும். இது விவசாய பயிர்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் பாதிப்பதுடன் மனிதர்களுக்கு தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாசக் கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்துகிறது. மேலும் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களை பாதித்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் சீர்குலைக்கிறது. பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த பூக்கு முன்பே செடிகளை வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும். அகற்றும் போது கையுறை, முகக்கவசம் மற்றும் காலணிகளை பயன்படுத்துவது அவசியம். அகற்றிய செடிகளை பாதுகாப்பான முறையில் குழியில் புதைக்கவோ அல்லது உரிய முறையில் அழிக்கவோ வேண்டும். பயிர் இல்லாத இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட களைக்குள்ளிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். மேலும் சைக்கோகிராமா மைக்கோலோரேட்டா என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு வண்டு பார்த்தீனியத்தின் வளர்ச்சியை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவுகிறது. சாலையோரங்கள், கால்வாய்கள், காலி இடங்கள், புறம்போக்கு நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் காணப்படும் பார்த்தீனியத்தை கிராம மக்கள், விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டங்கள், களப்பயிற்சிகள், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் மற்றும் களை அடையாளம் காணும் செயல் விளக்கங்கள் நடத்தப்பட உள்ளன. பூக்கும் முன் பார்த்தீனியத்தை அகற்றுவோம், மனித நலம், கால்நடை நலம், விவசாய வளம் காப்போம் என்ற விழிப்புணர்வு முழக்கத்துடன் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்குமாறு சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளாா்.

0: சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய் மற்றும் பீர்க்கன் என்ற நான்கு விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை பாக்கெட் விற்பனைக்கு தயாராக உள்ளது. ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாய் ஆகும். தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாள்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0431-296-2854, அலைபேசி எண் 8838-12-6730. இந்த தகவலை நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தின் வானிலை முன்னறிவிப்பு. எதிர்பார்க்கப்படும் வானிலை: இன்று தொடங்கி வருகின்ற 5 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மற்றும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழைக்கும் வரும் 19ஆம் தேதி வரை லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது. பகல் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை வேகம் பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் என்றளவில் வீசும். காற்றின் ஈரப்பதம் 40-85% நிலவும். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் செய்யும்போது கவனிக்க வேண்டியவை: கால்நடைகளில் பொதுவாக குட்டிகள் பிறந்த 1 மாதத்திற்குள் முதல் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். முதல் 6 மாதங்களுக்கு மாதம் ஒரு முறையும் அதன் பின் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் குடற்புழு நீக்கம் மருந்து வழங்க வேண்டும். வருடத்திற்கு 2 முதல் 3 முறை குறிப்பாக தட்டை புழுக்களுக்கு எதிராக பருவமழை தொடங்கும் முன் குடற்புழு நீக்கம் கட்டாயம் செய்ய வேண்டும். சினையாடு அல்லது மாடுகளுக்கு கரிச்சிதைவு போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க குடற்புழு நீக்க மருந்துகளை தங்கள் விருப்பம் போல் கொடுக்காமல் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பான மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன்பே குடற்புழு நீக்கம் செய்வது நல்லது. குடற்புழு நீக்கம் செய்வதற்கு முன்பு சாண பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரே மருந்தை திரும்ப திரும்ப கொடுக்காமல் சுழற்சி முறையில் கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி கொடுக்க வேண்டும். கால்நடைகளின் உடல் எடைக்கு ஏற்ப சரியான அளவு மருந்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாமக்கல் கால்நடை உதவி மேலாண்மைத்துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவித்துள்ளார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று
7: ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்ந்த இயற்கை வேளாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவர்கள்.
8: காமாட்சி, காமாட்சி, என்ன வயல் வேலையெல்லாம் எப்படி போகுது?
9: போனாக்காவா, வாக்கா. அடிக்கிற வெயிலுக்கு மழை வந்தா பரவாயில்ல, பயிரெல்லாம் வாடுது. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. நெல்ல மட்டும்தான் நம்பி ஏன் பொழப்பு இருக்குது.
8: ஏன், நெல்லோட சேர்த்து வேற பயிர் ஏதும் நீ போடல?
9: நான் எப்பயுமே ஒரு பயிர் சாகுபடி தானக்கா செய்யறேன்.
8: காமாட்சி, வெயில் அதிகம், மழை இல்ல, தண்ணி இல்லாம பயிர் வாடுது. இப்படி இருக்கிற நிலைமையில ஒரு பயிரை மட்டுமே நம்பி எப்படி பொழப்ப ஓட்டுறது போ?
9: இப்படிதான பல வருஷமா என் பொழப்பு நடக்குது. நஷ்டம் வந்தாலும் அதை அனுபவிச்சுட்டு தானே கை இருக்கேன். எப்பயாவது தான் லாபம் கிடைக்கும், என்ன பண்றது?
8: இதுக்குதான் ஒருங்கிணைந்த

0: பண்ணையத்தை விவசாயிங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்க.
1: இருக்கிற கொஞ்ச இடத்துல எப்படிக்கா ஒருங்கிணைந்த பண்ணையும் செய்யறது,
0: நஷ்டம் வருதுன்னு சொல்ற இல்ல.
1: ஆமா,
0: அத இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் சரிகட்டுமே.
1: எப்படிக்கா சரிகட்டும்?
0: குறைஞ்ச நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறதே ஒருங்கிணைந்த பண்ணையம் தான்.
1: அப்படிங்கிற?
0: ஆமா, அதுவும் இயற்கை முறையில சாகுபடி செஞ்சா செலவினத்தையும் குறைக்கலாம் பாரு.
1: நீ சொல்றதெல்லாம் சரிக்கா, நான் ஒரு சிறு விவசாயி, எனக்கு ஏத்த மாதிரி குறைஞ்ச முதலீட்டுல இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஆரம்பிக்க முடியுமா? அதுவும் இயற்கை முறையில. அத சொல்லு முதல்ல.
0: கட்டாயமா ஆரம்பிக்கலாம் காமாட்சி. ஆமா, ஏன்னா நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்கே நடராஜன் அவங்க கிட்ட இத பத்தி தானே பேசியிருக்காரு.
1: அப்படியாக்கா?
0: ரெண்டு பேரும் பேசுறத கேட்டா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பாரு.
2: ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து வச்சுக்கிட்டு நம்ம இயற்கை வேளாண்மை செய்யலாம் அப்படின்னா எப்படிங்க சார் செய்யலாம்?
3: பொதுவாகவே பாரம்பரியமாகவே நம்மளுடைய வேளாண்மை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்ந்து தான் இருந்திருக்கு. அது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம், உணவு தேவையினுடைய தேவை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம நிறைய புதிய ரகங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள், அப்புறம் வந்து ரசாயன உரங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னா, இந்த பாரம்பரியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து வணிக ரீதியாக பயிர்களை சாகுபடி பண்ணி அதிக லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னாச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் மக்கள் தொகை தகுந்த மாதிரி உணவு உற்பத்தியை பெருக்கிட்டோம், நமக்கு போதுமான அளவு உணவு வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இந்த தருணத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம திருப்பி நம்ம வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம பண்ணின நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம், அதாவது வந்து நம்ம பயிர் தொழிலோடு பயிர் சார்ந்த தொழில்கள், அதாவது வந்து கால்நடை வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இது மாதிரி பல உப தொழில்களை நம்ம சேர்த்து பண்ணணும் அப்படின்னா, நமக்கு குறிப்பாக வந்து சிறு குறு விவசாயிகள், குறைந்த நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா வந்து பயிர் தொழிலில் இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தினால பார்த்தோம் அப்படின்னா, மழை பெய்வதில் நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பயிர் வந்து, அது குறிப்பாக வந்து மானாவாரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், பயிரில் வந்து பொய்த்து போயக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது ஒரு கொண்டு வந்தோம் அப்படின்னா, பயிரில் வந்து உங்களுக்கு வந்து லாபம் வரலினா கூட அடுத்தடுத்த தொழில்கள் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த விவசாயிகள் வந்து தண்ணீர் பெற முடியும், ஓரளவுக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்க முடியுங்க.
2: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது நம்ம வைக்கும் பொழுது அதனால் நமக்கு என்னென்ன விஷயம் நல்லதுன்ற மாதிரி சொன்னீங்க. சிறு விவசாயிகளும் இதை செய்யலாம் அப்படின்றீங்க. சிறு விவசாயிங்க செய்கிறதுனா எந்த அளவில் ஒரு எண்ணிக்கையோடு அவங்க செய்கிறது வாய்ப்புள்ளதாக இருக்கும்? ஏன்னா இப்போ அதுக்குன்னு நம்ம இப்போ எத்தனை ஆடு நம்ம வளர்க்குறது, நம்ம மாடு வளர்க்குறோம்னா இவ்வளோ முதலீடு இருக்குமே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப குறைந்த முதலீட்டில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி?
3: அதாவதுங்க, ஒரு சிறு குறு விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவங்களுக்கு வந்து பொதுவாக நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர், ஒரு ஹெக்டர் அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா, அந்த நிலத்துல, அதாவது குறிப்பா உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, 1 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா நம்ம வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 40% அது வந்து பயிருக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மீதி வந்து ஒரு 20% நிலப்பரப்பு வந்து நம்ம தீவன சாகுபடிக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய நிலங்களை வந்து கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் வந்து பண்ணை மரங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு 10 சென்ட் ஒரு 20 சென்ட் அளவுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வந்து ஷெட் வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டா, ஒரு ஆடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 வெட்டை ஆட்டுக்கு ஒரு ஆண் ஆடு அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கறவை மாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாடு வச்சிருந்தா போதுமானதுங்க.
2: சரிங்க சார், இப்போ நம்ம ஒரு சின்ன எண்ணிக்கையிலேயே இந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை அமைக்கிறோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன சேமிப்புகள் உண்டாகும், நம்ம பொதுவாக செஞ்சிட்டு இருக்க வேளாண்மையில எதெல்லாம் நம்ம வந்து அந்த செலவு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
3: அதாவதுங்க, நம்ம பயிர் தொழிலை மட்டும்தான் செஞ்சு பெரும்பாலான விவசாயம் பண்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா, பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிர் சாகுபடி பண்றோம், குறிப்பா ஒரு நெல் சாகுபடி பண்றோம் அப்படின்னா, 1 ஏக்கர் நெல் சாகுபடி பண்றாங்க அப்படின்னா, அந்த 1 ஏக்கர்ல இருந்து ஒரு புதிய ரகம், ஒரு வீரிய ஒட்டு ரகம் இல்லைன்னா வந்து மேம்படுத்தப்பட்ட ரகம் நம்ம சாகுபடி பண்ணும்போது 3 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல முறையில் அந்த தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 3 டன் வரைக்கும் மகசூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா செலவெல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு வந்து ஒரு 30,000 வரைக்கும் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு.

0: இருக்கு. ஸோ இதையே வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றும் போது, இப்போ நெல் பயிர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல், அந்த கழிவுகள் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது வந்து வைக்கோல். அந்த வைக்கோலை பயன்படுத்தி அதை என்ன பண்ணலான்னா கறவை மாடு, கறவை மாட்டுக்கு அதை வந்து தீவனமாக பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ரீசைக்கிளிங், ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது மறுசுழற்சி அப்படிங்கிறது இந்த ஒருங்கிணைப்பு பண்ணையத்தில் முக்கியமானதுங்க. அதாவது ஒருங்கிணைப்பு பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் கிடையாதுங்க, எதுவுமே கழிவுகளாக நம்ம வந்து வராது. ஏன்னா வந்து ஒரு தொழில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து இன்னொரு தொழிலுக்கு வந்து இன்புட்டாக போயிடும். ஸோ அப்படிங்கும்போது இந்த நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வைக்கோலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கறவை மாட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுது. அந்த கறவை மாட்டிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், அதாவது சாணம், கோமியம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மண்புழு உரம் தயாரிக்கலாம், இல்லைனா வந்து நல்லா மக்க வச்சு கம்போஸ்டாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெட்லேண்ட் சொல்லுவோம், அதாவது வந்து அங்கே தண்ணி வசதி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம மீன் வளர்க்க ஒரு சின்ன குட்டையில் மீன் வளர்த்தோம் அப்படின்னா இந்த கழிவுகளை வந்து சாணம் இதை வந்து நம்ம அதுக்கு உணவாக்க நம்ம கொடுத்துக்கலாம்.
1: இப்போ பொதுவாக வந்து மண் வந்து ரொம்ப வளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் வைக்கும்பொழுது அது மண் வளத்துக்கு எப்படி உதவிகரமாக இருக்கும், அதுவும் குறிப்பாக இந்த ரசாயன உரங்கள் இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு அந்த மண்ணோட தரத்தை உயர்த்துவதற்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்படி உதவிகரமாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைய சூழ்நிலையில் முன்னாடி நம்ம வந்து ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி பண்ண விவசாயத்துக்கும் இப்போ பண்ணுற விவசாயத்தை நிலங்களுக்கும் நிறைய மாறுபட்டுருக்குங்க. அதில் குறிப்பாக வந்து மண் வளம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு மண் வளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம பயிர் உற்பத்தியோ அதே பயிரினுடைய வளர்ச்சியோ இது எல்லாமே வந்து நல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா தீவிரமான சாகுபடி முறைகளால் ஒரே பயிரை திருப்ப திருப்ப போடுறது, அதே மாதிரி பயிர் தொழிலை மட்டும் கண்டினியூஸாக அதாவது வந்து ஒரு கேப்பே இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து பயிரை வந்து சாகுபடி பண்ணிகிட்டே இருக்கிறனால என்னாச்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த பயிர் வளர்ச்சியும் போது அந்த சத்துக்களை வந்து தொடர்ந்து மண்ணிலிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மண்ணினுடைய வளம், அதாவது வந்து பயிரினுடைய வளர்ச்சிக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அதில் குறிப்பாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிக அளவில் தேவைப்படும். மற்ற சத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைவான அளவு இருந்தால் போதும், அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்கிறோம், குறைவாக தேவைப்படும் ஆனால் அவசியமாக அந்த பயிருக்கு தேவை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் வளத்தை எப்படி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா மண்ணினுடைய அந்த கரிமச்சத்துன்னு சொல்லுவோம், அதனுடைய அளவு வந்து 1% இருந்தால் மட்டும்தான் மண் வளம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டு மண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.5% தான் இருக்கு. ஸோ மண் வளம் ரொம்ப குறைஞ்சிருச்சு.
1: அதுக்கு என்ன காரணம் இருக்கு?
0: அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா தீவிரமான சாகுபடி முறைகள், ஒரே பயிரை திருப்பி திருப்பி சாகுபடி பண்ணுறது, எந்த கேப் இல்லாமல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மண் வளம் குறைஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி கால்நடைகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து இயற்கை உரங்களை நம்ம விவசாயிகள் பயன்படுத்துகிறதும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துறதுனால ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை மட்டுமே நம்ம மண் கொடுக்குறோம். அதாவது குறிப்பாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டும் தான் கொடுக்குறோம். இதுதான் முக்கியமான சத்துக்கள், அதாவது பேர் ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயுமே சில விவசாயிகள் வந்து நைட்ரஜனை மட்டும் தான், அதாவது தலைச்சத்து மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பொட்டாஸ் அப்படிங்கிற அந்த சாம்பல் சத்தை வந்து பயன்படுத்துறது இல்லை. ஸோ அதில் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்.
1: அதே மாதிரி இந்த மண்ணில் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அந்த கரிம சத்து அதிகமா இருக்கிறது ரொம்ப அவசியமானதுன்றாங்க. அது எப்படி இது பயன்படும் சார்?
0: கண்டிப்பாங்க. அதாவது வந்து கரிமச்சத்தினுடைய மண்ணினுடைய கரிமச்சத்தினுடைய அளவு வந்து 1% இருக்கணுங்க, குறைந்தது 1% இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ண முடியும். அது அட்லீஸ்ட் 2% வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க.
1: சரி, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ரசாயன இதுதான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலத்தில் ஆல்ரெடி நம்ம ரசாயன உரம்லாம் போட்டிருக்கோம், பூச்சிக்கொல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இப்போ மாறணும் அப்படின்றப்ப அதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் உதவிகரமாக இருக்குமா?
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாக.
1: எவ்வளோ நாளுக்குள்ளே அது மாறும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவதுங்க இப்போ கண்டினியூஸாக வந்து ரசாயனங்களே பயன்படுத்துகிற விவசாயிகள் இப்போ வந்து நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிற நினைச்சாங்க அப்படின்னா அது உடனடியாக ஒரு சாத்தியம் இல்லைங்க. அது குறைந்தது 1-3 வருடம்னாச்சு ஆகணும். அதாவது வந்து குறிப்பாக ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்க விவசாயிகள் அந்த முழுவதுமாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம், ஒரு 1/2 ஏக்கரோ 1 ஏக்கர் மட்டும் நம்ம தேர்வு பண்ணி அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரசாயன உரங்களை குறைச்சி இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தி நம்ம மாற்றணுங்க. குறைந்தது வந்து ஒரு 3-5 வருடங்களாச்சும் ஆகணுங்க இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுறதுக்கு. அந்த மண்ணுடைய அமைப்பு, அதனுடைய சத்துக்கள் இதெல்லாம் மாற்றுறதுக்கு குறைந்தது 3 வருடங்கள்லாச்சும் ஆகும்.
1: சரிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு போகும்போது நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க அதே பயிர்களை தொடரலாமா, இல்லை பயிர்கள்லையே நம்ம மாற்றம் ஏதாவது கொண்டு வரணுமா, நம்ம பயிர் செய்யக்கூடிய முறைகளில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா?
0: அது பயிர்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலை, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதே தான் அந்த பயிரே தான் இருக்குங்க. ஆனால் வந்து பயிர் சுழற்சியை நம்ம வந்து கட்டாயம் வந்து செயல்படுத்தணும். ஏன்னா சில விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா மக்காச்சோளம் போடுறாங்க அப்படின்னா மக்காச்சோளையும் திருப்பி அடுத்த சீசனும் போடுவாங்க. ஸோ இதையெல்லாம் தவிர்த்துட்டு மாற்றுப்பயிர், அதாவது மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து பயிர் வகை பயிர்கள்

0: உளுந்து பாசிப்பயிறு. ஸோ இந்த மாதிரி பயிர்கள் பயிர் திட்டத்தில் வந்து பயிர் சுழற்சியை நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணுங்க. அப்போ தான் அந்த மண் வளம் ஒரே சீராக இருக்கும்.
1: சரிங்க. இப்போது பொதுவாக வந்து நம்ம இருக்கிற பல சூழலுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து ஒரு சில தீர்வுகளை வந்து நமக்கு முன்வைக்குது. குறிப்பாக இந்த ரசாயன செலவு குறைப்பதற்கு, பூச்சிக்கொல்லிகளை குறைப்பதற்கு, ஒரு இயற்கையான முறையில் நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன முதலீடு இருக்கோ, மாடு இருக்கோ ஆடு இருக்கோ, அதையே வந்து பயன்படுத்தி விவசாயம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இதுல வர இந்த கழிவுகள் வந்து பெரிய வரப்பிரசாதமாக அமைந்து நமக்கு தேவையான பொருட்களை வந்து மாறுது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல இந்த விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள், அதாவது ஒரு நிலையான சஸ்டைனபிளான மாடல் முறையில அவங்க செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியாக இதுல அவங்க செய்யற மாதிரி இருக்கும் சார்?
0: அதாவதுங்க, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வந்து குரோத் நிறைய வந்துருச்சுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆள் பற்றாக்குறை இருக்கிறனால எல்லாமே இயந்திரங்களை பயன்படுத்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் எதிர்காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தை வந்து ஒரு தொழிலாகவே செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. குறிப்பாக பல பயிர்களை அதே மாதிரி பல உப தொழில்களை ஒருங்கிணைத்து விஞ்ஞான முறையில் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யும் போது பயிர் சுழற்சி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் இடையில வந்து கூடிய சுழற்சி வந்து சீராக இருக்கும்போது எந்த ஒரு இடுபொருளையும் நம்ம வெளியிலிருந்து வாங்கக்கூடிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி மண்ணின் வளம் வந்து சீராக இருக்கும், சுற்றுப்புற சூழல் வந்து மேம்படும். நமக்கு தேவையான உணவு இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல வந்து நிறைய நஞ்சு கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரசாயன உரங்களை பயன்படுத்தி நம்ம இதில் குறைக்கும் போது முழுவதுமாக இப்ப இருந்தாலும் இப்போ வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யக்கூடிய விவசாயிகள் கூட இன்னும் சார் நிறைய பேர் வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து இயற்கை உரங்களை இருந்தாலும் கூட ரசாயன உரங்களையும் அதிக அளவு பயன்படுத்துறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையை சார்ந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது பண்ணையிலே இருக்கக்கூடிய கழிவுகளை சரியான முறையில சரியான தொழில்நுட்பத்தை வைத்து நம்ம வந்து மறுசுழற்சி செய்யும் போது அந்த பண்ணைக்கு தேவையான மண் வளத்தை மேம்படுத்துவதற்கு உண்டான அனைத்து இடுபொருள்களும் அந்த பண்ணையிலேயே நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியுங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணி.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: உனக்கா ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெஸ்ட் இல்ல போல.
6: ஆமா காமாச்சி, ஏன்னா உன்னோட கழிவு இன்னொனுக்கு உணவாயிருது, அப்புறம் எங்க வேஸ்டுக்கு வலி?
5: அதுவும் சரிதாக்கா, அதோட மண் வளமும் சீராகுதுன்ன.
6: ஆமா காமாட்சி, ஒரே பயிரை திரும்ப திரும்ப சாகுபடி செய்யறது, இடைவெளி விடாம சாகுபடி செய்யறது தான் இந்த மண் வளத்தையே பாதிக்குது.
5: அதனால
6: மாறி மாறி பயிர் சாகுபடி செய்யணும். அப்பதான் மண்ணுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும்.
5: நீ சொல்றதெல்லாம் சரிக்கா. நான் தான் ரசாயன உரத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்தையுமே வயலுக்கு பயன்படுத்தி மண் வளத்தையே கெடுத்து வச்சிருக்கேனே.
6: பரவாயில்ல, இனிமே மாத்திக்கோ காமாச்சி.
5: அப்படிங்கிற?
6: ஆமா, இயற்கை வேளாண்மையில மண் வளத்தை சீராக்க குறைஞ்சது 3 வருஷத்துக்கு மேல ஆகும், அவ்வளவுதான்.
5: மண்ணு நல்லா இருந்தாதானே நம்ம சாகுபடி செய்யற பயிரும் நல்லா வளரும். சரி, பல பயிர் சாகுபடி செய்யலாம் சொல்றாங்க, அதனால என்ன பலன்கா நமக்கு?
6: பலன் நிறையவே இருக்கு காமாச்சி. அதோட இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை எந்த மாதிரி அமைச்சா லாபத்தை ஈட்டலாம், அடுத்தடுத்த பயிர் சாகுபடிக்கு தேவையான சத்துக்களை பெற என்ன வழி, தண்ணீரை சிக்கனமா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற இன்னும் பல கேள்விகளை கேட்டிருக்காரே. சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவங்க கிட்ட.
1: பல பயிர் சாகுபடின்றது எப்படி பயனுள்ளதாக இருக்கும், அதுல என்னென்ன பயிர்களை அவங்க கொண்டு வரலாங்க?
0: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக அதாவது நம்ம பாரம்பரியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நிலக்கடலை சாகுபடி பண்ணுறோம்னு வச்சிங்களா, அந்த நிலக்கடலை மட்டும் நம்ம விவசாயம் நம்பிடலாமல் அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊடு பயிராக துவரை போடுவாங்க, அப்புறம் வந்து ஆமணக்கு போட்டிருப்பாங்க, வயலில் சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம்

0: கலப்பு பயிராக வந்து உளுந்து பாசி பயிறு இது எல்லாமே ஒரே வயல்லையே போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு பயிருக்கும் உள்ள வாழ்நாள் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது உளுந்து அப்படின்னா 60 நாள்ல அறுவடைக்கு வரும், பாசி பயிறு அப்படின்னா 80 நாள் அறுவடைக்கு வரும், நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா 120 நாள்ல அறுவடைக்கு வரும், துவரை ஊடு பயிரை போடும்போது அது வந்து ஒரு 180 நாட்கள்ல அறுவடைக்கு வரும். அதே மாதிரி மழை பெய்வதில் நிறைய தொய்வு ஏற்பட்டாலோ தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டாலோ உங்களுக்கு வந்து நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு பயிர் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட மற்ற பயிரிலிருந்து நமக்கு வந்து கட்டாயம் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு.
1: சரிங்க சார், இன்னொரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா இது எல்லாம் இருந்தா தான் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஸ்டாண்டர்டா சொல்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இல்ல இல்ல, அப்படி இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டை வந்து 7 வானிலை மண்டலா பிரிச்சிருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு வானிலை மண்டலுக்கும் தகுந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்துக்கு வந்து மாடல் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு இடத்துக்கு இடம் மாறுபடும் வச்சுங்களேன். இப்போ வந்து திருச்சி போன்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவிரி படுக்கை மண்டலத்தில் வரும். ஆற்றுப்பாசனம் அப்படிங்கிறதுனால நெல், வாழை, கரும்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து ஒரு பிரதான பயிராக இருக்கும்போது அதை சார்ந்து நம்ம வந்து மற்ற தொழில்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக இப்போ தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மீன் ஒரு உபத்தொழிலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி காளான் வளர்க்கலாம், கறவை மாடு வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆடு வளர்ப்பு. அது நிறைய தொழில்கள் இருந்தாலும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாங்க.
1: சரிங்க, ஊட்டச்சத்தை வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே, அது எப்படியா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா 18 வகையான ஊட்டச்சத்துக்கள் வேணும் ஒரு பயிரினுடைய நல்ல வளர்ச்சிக்கு. இதுல வந்து பிரதான சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதுதான் அந்த அதிக அளவுல பயிர் எடுத்துக்கும். மற்ற நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைந்த அளவுல இருந்தா போதுமானது. நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்துல வந்து நம்ம இயற்கை விவசாயம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கறவை மாட்டிலிருந்து வரக்கூடிய சாணம், அதே மாதிரி ஆடு வளர்ப்புக்கு வரக்கூடிய கழிவுகள், மாட்டு தொழுவத்திலிருந்து வரக்கூடிய மற்ற பயிர் கழிவுகள், பயன்படுத்த முடியாத பயிர் கழிவுகள், இலை தலைகள் இதெல்லாம் வருது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நல்ல மக்கிய வச்சு மக்க வைக்கிறதுக்கும் தொழில்நுட்பம் இருக்கு. விரைவாக மக்க வைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. அதில் குறிப்பாக சாணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கழிவுங்க. ஏன்னா வந்து சாணத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமாக வந்து மற்ற கழிவுகளை வந்து விரைவாக மக்க வைக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ இதை வந்து சுழற்சி முறையில் பயிர் கழிவுகளையே நம்ம வந்து சரியான முறையில் மக்க வச்சு மறுசுழற்சி முறையில் அடுத்தடுத்த பயிர்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ரிச் ஆயிடும் சொல்லுவோம், ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அதாவது வந்து ஊட்டச்சத்து வந்து சுழற்சி முறையில் வந்து ஒரு தொழில் அடுத்த தொழிலுக்கு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம மண்ணுக்கே வந்து ஊட்டச்சத்து மிகுந்த உரமாக நமக்கு போதும். இதை வந்து சரியான முறையில் மறுசுழற்சி பண்ணும்போது நம்ம வெளியிலிருந்து வாங்கக்கூடிய ரசாயன உரங்களுடைய இதை வந்து குறைச்சிக்கலாம், முழுவதுமாக நம்ம வந்து நிறுத்திடலாங்க. கட்டாயம் இந்த ஒருங்கிணைந்த பணத்தை நம்ம செயல்படுத்தும் போது இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: இயற்கை விவசாயம் அப்படின்னா நீங்க சொன்னப்பல அதுக்கு வந்து இந்த இயற்கை இடுபொருட்களும் ரொம்ப அவசியமானது. அது ஜீவாமிர்தம், மீனமிலம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் இது பண்றாங்க. அதெல்லாம் உற்பத்தி பண்ணுவதற்கு என்ன செய்யலாம், அது எந்த அளவுக்கு இந்த ஒருங்கிணைந்த பணத்துல சாத்தியம், சரியான முறையில தரமான முறையில பண்ண அவங்க என்ன செய்யலாம் அப்படி கொஞ்சம்?
0: கறவை மாடு இருந்தாவே போதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயத்துல வந்து விழிப்புணர்வு வந்து நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாறும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த உரங்களை விட்டுட்டு அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது இடுபொருள் பற்றாக்குறை பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கிய குப்பைகள் நிறைய கிடைக்காது, போதுமான அளவு கிடைக்காது, தரம் குறைவான குப்பைகள் கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து மாற்றி நல்ல தரமான குப்பைகளை உற்பத்தி பண்ணி போடுறது, அதே மாதிரி பயிரினுடைய வளர்ச்சி நிலைகளில் வந்து முக்கியமான இடுபொருள் குறிப்பாக வந்து ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாட்டு சாணம், மாட்டு கோமியம், அதே மாதிரி தானியங்களுடைய மாவு, அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, இதை வந்து கலந்து வச்சிருந்து ஒரு 7 to 10 நாளைக்கு அதை நொதிக்க வச்சு நம்ம வந்து மண்ணில் கொடுக்கும்போது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது நேரடியாக வந்து பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது கிடையாது. இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சிக்கு அதுக்கு ஏற்ற உணவாக தான் இது அமையும். ஸோ அந்த நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை பெருகும் போது என்ன பண்ணும், மற்ற பயிர் கழிவுகளை மக்க வச்சு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய குப்பையிலிருந்து சத்துக்களை பயிருக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் ஜீவாமிர்தம். அதே மாதிரி கனஜீவாமிர்தம், மீன் அமிலம், இது மாதிரி நிறைய இடுபொருட்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியுங்க பண்ணையிலேயே.
1: இதுக்கு அதே மாதிரி அடுத்து இந்த பூச்சி தொந்தரவுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில பூச்சி விரட்டிகள் சொல்றாங்க, அதுவும் நம்ம இதில் பண்ண முடியுமா? இதில்
0: கட்டாயம் பண்ண முடியுங்க. பூச்சி விரட்டி பண்றதுக்கு வந்து நமக்கு நிறைய இருக்குங்க, நொச்சி, ஆடாதோட, எருக்கு, இது மாதிரி அதான் ஆடு தின்னாத ஒரு பயிர்களை அதை அரைச்சி அதை வந்து நொதுக்கி வச்சு குறிப்பாக வேப்பம், வேப்ப மரம் சார்ந்த ஒரு கழிவுகள், இலைகள், வேப்பங்கொட்டை, ஒரு வரப்போரங்களில் தரிசு பகுதிகளில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதை வளர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா குறிப்பாக வந்து பயிர் சாகுபடி காலங்களில் பூச்சிகள் வருது அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம பூச்சி விரட்டி நம்மளே உற்பத்தி பண்ண முடியுங்க.
1: இப்போ இந்த பூச்சி விரட்டிகள் வந்து வெறும் இந்த தீமை செய்யும் பூச்சிகளை மட்டும் தான் விரட்டுங்களா, எப்படி அது பூச்சிலேயே நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும்?
0: அதாவது என்னன்னாங்க, பூச்சியை நம்ம கட்டுப்படுத்துறது என்னும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வயலை பார்க்கும்போது ஒரு 10% மேல பொருளாதார இது வருது அப்படின்னா மட்டும்தான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தோ பூச்சி விரட்டியோ நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்போ வயலில் வந்து 10% மேல பொருளாதார இழப்பு வரும்.

0: அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் போது இது வந்து அந்த பூச்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, பூச்சிகளை விரட்டும் அவ்வளோதாங்க. அதாவது அந்த வயலில் இருந்தக்கூடிய பூச்சிகளை அதில் வராமல் கொஞ்சம் நாளைக்கு விரட்டி வைக்க, ஏன்னா வந்து நம்ம அடிக்கக்கூடிய கரைசல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு வராது. அப்படிங்கும்போது அந்த பயிரினுடைய வளர்ச்சி மாறுபடும் போது மறுபடியும் அந்த பூக்கிற நிலைமையிலிருந்து அது வந்து முதிர்ச்சியடைய நிலைமைக்கு வரும்போது மறுபடியும் அந்த பூச்சிகள் வராது, தாக்குதலும் குறைவாக இருக்குங்க.
1: சரிங்க சார். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க நம்ம மீன் குட்டையெல்லாம் போடலாம் அதெல்லாம் போடலாம்னு, பொதுவாக ஆனால் நீர் அப்படிங்கிறது ஒரு சில பகுதியில் வேணால் ஓரளவுக்கு கிடைக்கலாம், பட் ஆனால் நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் எப்படி நமக்கு துணையாக இருக்கும், அதில் நம்ம என்னென்ன விஷயம் செய்யலாம்?
0: குறிப்பாக வந்து நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமானதுங்க. கலை மேலாண்மைக்கு அடுத்து நம்ம வந்து அதிகம் கவனம் செலுத்துறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் மேலாண்மை ஒரு முக்கியமான ஒரு கட்டம் தான் சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நீரை பொறுத்த வரைக்கும் காவிரி டெல்டாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல் விவசாயம் தான் முக்கியமான ஒரு பயிராக இருக்குது. பெரும்பாலும் ஒரு 95% வந்து நெல் விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எப்படி வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த நெல் சாகுபடியிலே வந்து என்ன பண்ணலான்னா தண்ணியை தேக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி வந்து நம்ம நீர்மறைய நீர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி கட்டினதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சி மண்ணில் வந்து ஒரு லேசாக ஒரு மயிரிலை அளவுக்கு கோடுகள் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து தண்ணி கட்டினாவே போதுமானது. கண்டினியூஸாக தண்ணி வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது என்ன பண்ணலான்னா நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்த முடியுங்க.
1: இப்போ இதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம ஏதாவது செய்கிற விலைகளெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு 4-5 விஷயம் இருக்கும்போது ஏதாவது ஒன்றத்தை நம்ம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது பதிவேடு எப்படி பராமரிக்கலாம், அதுக்கு என்ன ஆலோசனை இருக்குது அதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: சார், இப்போ நார்மலாக வந்து விவசாயிகள் முதல் முறையாக ரசாயன முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இயற்கை முறைக்கு மாறணும் அப்படிங்கும்போது உடனடியாக இது வந்து சாத்தியம் இல்லாதது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் விவசாயிகள் வந்து உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போ ஆரம்பித்தோம், எப்போ வந்து நம்ம ரசாயனங்களை தவிர்த்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வர்றோம், அதிலிருந்து நம்ம வந்து கட்டாயம் என்ன பண்ணோம் அப்படின்னா சில பதிவேடுகளை நம்ம வந்து கையாளணும். அதில் குறிப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டிங் அது ரொம்ப முக்கியம். எப்போ மாறணும், என்னென்ன இடுபொருளை பயன்படுத்தணும், எவ்வளவு அதுக்கு செலவாச்சு, முன்னாடி காலகட்டத்தில் எவ்வளவு செலவாச்சு, அதாவது உற்பத்தி செலவு எவ்வளவு இருந்தது, இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு இடுபொருளை பயன்படுத்தணும், அதுக்கு எவ்வளவு வந்து செலவு ஆயிடுச்சு, அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது நல்லது. அதுதான் அந்த ஹிஸ்டரி தான் வந்து பின்னாடி இன்னும் இயற்கை விவசாயத்தில் நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து நம்ம இதெல்லாம் நோட் பண்ணோம், எப்போ விதைச்சோம், விதைச்ச தேதி, பயன்படுத்திய இயற்கை இடுபொருட்கள் என்ன, அந்த பகுதியில் எவ்வளோ மழை பெஞ்சுது, எவ்வளோ வந்து உற்பத்தி செலவாச்சு, அந்த பயிருக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், இப்போ அறுவடை பண்ணணும் இந்த தேதியிலிருந்து, அறுவடைக்கு நம்ம எவ்வளோ ஆட்கள் கூலி இந்த மாதிரி வந்து நம்ம பதிவு பண்ணி வைக்கணும், அதே மாதிரி அந்த அறுவடை பண்ணக்கூடிய தானியங்களை வந்து எப்படி விற்பனை பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ரசாயனங்கள் பயன்படுத்தி விற்பனை பண்ணுறதுக்கும் நம்ம இயற்கை முறையில் விளைவிச்ச விளைபொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது பிரீமியம் ப்ரைஸ் ஏதாவது கிடைச்சிதா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம வந்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
1: சரிங்க சார். எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். ஒவ்வொன்றதுலேருந்து சின்ன சின்ன வருமானம் எதையும் நம்பி ஒரு பயிரோ இது அப்படின்னு நம்பி இல்லாமல் நம்ம வந்து அதுலேருந்து வருமானம் எடுக்கலாம் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. நிறைவாக அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்கிறவங்க எந்தெந்த இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கலாம் சொல்லிடுங்க.
0: ஸோ இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் நம்ம வந்து என்னென்ன நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா குறிப்பாக வந்து எவ்வளோ நாள் ஆகும், அது என்ன மாதிரி மண் அமைப்பு, அந்த மண்ணில் ஏற்கனவே எவ்வளோ சத்துக்கள் இருந்துச்சு, அதை வந்து பரிசோதனை பண்ணிட்டு இன்னும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னா அந்த கரிமச்சத்தினுடைய அளவை எவ்வளவு சதவீதம் இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் என்னன்னா விவசாயிகள் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னா முழுவதுமாக 10 ஏக்கரையும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றாம சிறிய அளவில் முதல்ல வந்து ஒரு சிறிய பகுதியில் வந்து தொடங்கணும். அதே மாதிரி மண்ணில் வந்து நம்ம கரிமச்சத்தினுடைய அளவை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கு உண்டான வழிமுறைகள் குறிப்பாக வந்து இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, இல்லைன்னா வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை பயன்படுத்தலாம், இல்லைன்னா பசுந்தலை பயிர்களை வந்து பயன்படுத்தலாம், கண்டினியூஸாக பயன்படுத்தி நம்ம அந்த கரிமச்சத்தினுடைய அளவை வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி கால்நடைகளை வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய அந்த பண்ணையோடு நம்ம இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பயிர் சுழற்சியை வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும். பண்ணை கழிவுகளை வந்து சரியான முறையில் மறுசுழற்சி பண்ணி நமக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் கூட இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது அதை வந்து ஒரு பிஸ்னஸ் தொழிலாக கூட நம்ம வந்து ஆரம்பித்து நல்ல லாபகரமான தொழிலாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.
1: அதாவது நம்மளோட நிலத்திலேருந்தே நமக்கு தேவையான விஷயங்களை உற்பத்தி பண்ணி அந்த நிலத்துக்கும் பயிருக்கும் தேவையான விஷயங்களை உற்பத்தி பண்ணி அதுக்கு கொடுத்து அதன் மூலமாக பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு நல்ல ஆரோக்கியமான விளைபொருளை

0: வந்து நம்மளால எடுக்க முடியும். அதன் குணமாக அது நமக்கு ஒரு நல்ல விலையும் கிடைக்கும், நினைச்ச மாதிரியே அது வந்து
1: கண்டிப்பா.
0: நஞ்சில்லாத ஒரு உணவாகவும் அமையும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் நம்ம வந்து சிறப்பாக முன்னேற இந்த ஒருங்கிணைந்த பண்ணைகள் பெருமளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
1: அலைபேசி நம்பர் இருக்குங்க, குறிச்சிங்க, 96 26 91 97 60.

0: 67 60.
1: இன்னைக்கும் நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க காமாட்சி.
2: ஒரு மாடு இருந்தாலே போதுமே, மக்கிய உரத்தையும் இடுபொருளையும் தயார் செஞ்சிடலாம் போல.
1: கூடவே பயிர் கழிவையும் பயன்படுத்தலாம் இந்த மண் வளத்தை மேம்படுத்த.
2: அது மட்டும் இல்லக்கா, பூச்சிகளை கொல்லாம பூச்சிகளை விரட்டவும் ஐடியா கொடுத்துட்டாரே
1: காமாட்சி. ஒருங்கிணைந்த பண்ணையத்தை இயற்கை முறையில செய்யறப்ப பதிவேட்டை முக்கியமா பயன்படுத்தணும்னு சொன்னத மறந்துட்டியா?
2: மறக்கலக்கா. விதைக்கிறதுல இருந்து அறுவடை வரைக்கும், ஏன் விற்பனை வரைக்குமே பதிவேட்டை சரியா பயன்படுத்தணுங்கறத விளக்கமா சொல்லிட்டாரே சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளியாமனுக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே நடராஜன் அவங்க.
1: காமாட்சி, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை அமைச்சு இயற்கை முறையில விவசாயம் செய்யறதுனால நஞ்சில்லா உணவும் நமக்கு கிடைக்குமே.
2: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. ஏதாவது சந்தேகம் வந்தா நான் என்ன பண்றது?
1: ஏன், போன் நம்பரை நீ குறிச்சு வச்சுக்கலையா? நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் தான் கேட்டாரு. இல்ல
2: இல்லக்கா, பாதி நம்பரை தான் எழுதுனேன் அதுக்குள்ள.
1: சரி சரி, நான் இப்ப இன்னொரு தடவை சொல்றேன், எழுதிக்கோ. 96 26 91 97 60 குறிச்சுக்கிட்டியா?
2: குறிச்சுக்கிட்டக்கா. சாகுபடி செய்யறப்ப ஏதாவது சந்தேகம் வந்தா கேட்க வசதியா இருக்கும் இல்ல?
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரிமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 144447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது புதுச்சேவை மையத்தை அணுகலாம். பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் நிலையான விவசாய வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் நாட்டின் மண்வளத்தை பாதுகாப்பதிலும் மண் வள அட்டை தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மண் பரிசோதனை செய்து அளவாக உரங்களை பயன்படுத்தி செலவை குறைப்போம், விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவோம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை

தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறதை பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமையை, வாழ்க்கையை எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள்,

மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி இனம் இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சி நொறுங்கும். அப்படி உடஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்றைக்கி இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சுருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு வந்து இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ₹5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ₹134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ₹12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் ₹18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 தாய் மாமன் தங்கமோதிர திட்டம் ₹755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ₹127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழி

தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29-30 நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆஃபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவாக அன்பாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சி சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோடு இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 $1.5 trillion உயர்த்திட நாம் உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க, எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்கள் எல்லாரும் நம்மளோடு இருக்கும்போது எனக்கு வேறு என்னங்க கவலை. நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்கள் அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் வந்து படிக்கிறேன். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடு பட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஐ ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்டெண்ட் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் கிரீட்டிங்ஸ் அண்ட் சல்யூட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹூ ஹாஸ் புரோக்கன் த காஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் கன்சிடரேஷன்ஸ் ரிஜெக்டிங் மணி அண்ட் மசில் பவர் அண்ட் கேவ் அஸ் அன் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் to establish people centric and social justice government. We are on a mission mode to achieve corruption free government. We want our people to develop zero tolerance towards corruption, and we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption free. Iniki inda viravula parisu vaanga pora paraattugalai vaanga pora virudugalai vaanga pora anivarukkum என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோட

சேர்ந்து அலுவலர்களுக்கும் காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

80வது சுதந்திர திருநாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேயர்களே, உங்களை நினைவேற்கு. இன்றிரவு மணி 9:30 இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையின் தமிழாக்கம்.

0: இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கும். 8:33 ஆகுது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நம்போடு வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
2: என் ஊர் வல்நாடு. என் பேர் சுந்தரி சார்.
1: சுந்தரி? சுந்தரியா?
2: ஆமாங்க சார்.
1: என்ன பாடல் வேணுமா?
2: தளபதியில இருந்து சுந்தரி தன்னால் ஒரு சீன்.
1: ஓஹோ, சரிங்க.
0: பேரு வளநாடு, பேரு சுந்தரி, பாட்டு சுந்தரி.
1: அருமை அருமை. ரொம்ப நாள் ஆசையா இந்த மாதிரி பாட்டு கேட்கணும்னு, உங்க பேர்லயே ஆரம்பிக்கிற பாட்டு.
2: ஆமாங்க சார்.
1: சந்தோஷமா, இன்னைக்கு நிறைவேறிச்சு பாருங்க. 80வது சுந்தரி நாள்ல. நன்றிம்மா.
2: தேங்க்ஸ் சார்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு
1: வணக்கம் சார். பெரம்பலூர் மாவட்டம் அம்மாப்பாளையம் ராஜாமணி பேசுறேங்க சார்.
2: ஏதோ என்னோட நேத்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதனால கொஞ்சம் தொண்டை கட்டிருச்சு சார். மாதிரி இருக்கேனாமா?
1: நல்லா இருக்கும் மேடம், வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் மேடம். நான் அந்த குழந்தைகிட்ட பேசுறதுலாம் உங்க வாய்ஸ் கேட்டவங்க தான்
2: கேட்டு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏமா என்ன பாடல் வேணும்னு சொல்லிடுறீங்களா?
1: எனக்கு வந்து இந்த பொன்மன செல்வன்ல இருந்து பொட்டு வச்ச தங்க கூடும் அது மேடம். இருவருக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னொரு பாடல் ஒண்ணு சொல்லலாமே, இன்னொரு பாட்டு ஒண்ணு கேட்ட மாதிரி எனக்கு காதுல.
2: எப்போதுமே
1: அது வந்து நான் பேச நினைப்பதை
0: நீங்க பேசுற நினைக்கிறத விட்டுட்டு என்னென்னமோ சொல்றீங்களே, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க பாப்போம்.
1: பதட்டமா இருக்கு சார்,
2: பதட்டப்படாது, நாங்க எதுவும் தெரியறோமா என்ன? இல்ல இல்ல,
0: சரி சரி பரவாயில்லம்மா, பதட்டம் இல்லாம சொல்லுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் அதுல இருந்து என்ன பாடல் வேணுமா?
1: ஏலேலங்குலியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே.
2: ரெண்டுல எந்த பாட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு சரிதான் இல்லையா?

0: ஓகே
1: கையில
0: மேடம்.
1: எங்களையும் கொடுத்துடலாம், இல்லைன்னா இதுவும்
2: பொட்டு வச்ச
1: போட்டு
2: தங்க
1: வச்சுருந்தாங்க.
2: கூட எது வேணும் உங்களுக்கு?
0: சொல்லிட்டேன் மேடம், அது ஃபர்ஸ்ட்
2: பொட்டு
0: சொன்னேன்.
2: வச்ச தங்க கூட தான் வேணுமா?
1: சரி சரி, வைர குடத்துக்காக தங்க கூட கொடுக்க மாட்டோமா என்ன?
2: நிச்சயமா
1: கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிமா.
0: நீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷம் சார்.
2: சந்தோஷம் தான்மா எங்களுக்குமே.
0: ஆ ஓகே சார்.
2: ஓகேம்மா ஓகே.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நேயர்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திர தினமாக அதுவுமாக கலக்கலான பாடல்களாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு
1: 8:47 ஆகுது இரவு இசை இனிமையில் யாரு என்ன பாடல் கேட்க போகிறாங்கங்கிறத

0: கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறோம். இரண்டு பேர்த்துக்கும் சுமர் நல்வாழ்த்துக்கள்.
0: சொல்றது யாருங்க?
1: என்னோட கடை பேருந்து மணிவாசன் மேடம், நான் காங்கேசி பக்கத்துல.
2: மணி ஐயா, சொல்லுங்க ஐயா, எப்படி கொண்டாடினீங்க சுதந்திரனால?
1: நான் அப்படியே லைட்டா கொண்டாடணும் மேடம்.
2: லைட்டா கொண்டாடுனீங்களா? சந்தோஷமா கொண்டாடணும், அமர்க்களமா கொண்டாடணும்.
1: ஆமாங்க ஆமாங்க.
2: சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: நான் பேச நினைப்பதும் இந்த அம்மா கேட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஏழை இளங்கிலேயே என்னை தாளாட்டி செய்யற பாட்டுக்கு வைங்க மேடம்.
2: நன்றிங்க சார்,
0: கொடுத்துடலாம் உங்களுக்காக.
1: நன்றிங்க.

0: ஒன்றுல நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியா இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கோம்.
1: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிவருக்கும் இனிய இரவு வணக்கம் சார். சோபனபுரம் மாலா சிதம்பரம்.
1: மாலா சிதம்பரம்மா, சோபனபுரம். நல்லா இருக்கமா? சோபனபுரம் எங்கம்மா இருக்கு? அது துறையூரா?
2: மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பிடியபுரம் தாண்டிங்க சார்.
1: இது பச்சைமலை போற வழியா? இல்ல
2: ஆமா, பச்சைமலை எங்க ஊர்ல இருந்து பச்சைமலைக்கே போகணும் சார்.
1: ஓஹோ, நீங்க எத்தனை தடவை போயிருக்கீங்க?
2: நான் ஒரு 10 தரம் போயிருக்கேன். கல்யாணம் ஆனி 10 தரம் அதெல்லாம் போனேன். அது 10 தரம் போயிருக்கேங்க சார்.
1: சரிம்மா சரிம்மா. சுதந்திர தினம் இன்னைக்கு எப்படி நீங்க கொண்டாடினீங்க?
2: நாங்க ஜாலியா கொண்டாடினோம்.
1: ஜாலியா கொண்டாடினீங்கன்னா ஏதாவது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் இருக்கா? பசங்க பிள்ளைங்க எதுவும் ஸ்கூல் ஈவெண்ட்ல கலந்துகிட்டாங்களா நிகழ்ச்சிகள்ல? என்ன பாடல் வேணும்னு சொல்றீங்களா?
2: சொல்லும் பிள்ளை விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளி சிலமே வெளுக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலமே. அந்த பாட்டு பாடுங்க சார்.
0: கொடுத்துடலாம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை பரவாயில்ல, கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எந்த கிழமை விளக்கேத்துனா என்ன என்ன சொல்றீங்க மாலாமா? ரொம்ப நன்றி, பாடல் கொடுத்துடலாம்.

0: அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமை பாடல்
1: ஆமா
0: அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமா
0: நல்ல நிகழ்ச்சிகள் வந்து நல்ல நேரங்கள் வந்து எப்போவுமே அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்காக இருக்குது. அது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனைகளே கிடையாது. நாள் எந்த நாளாக இருந்தாலும் நம்ம பேசுகிற பேச்சும் நம்ம சிந்திக்கிற சிந்தனையும் செயல்படுறதுலையும் நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லா நாளும் சிறந்த நாளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட இன்றைய இரவு இசையமை நிறைவு பெறுகிறது. இன்றைய இதில் உங்களோடு
1: அர்ச்சனா
0: எல் கௌதமன்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம்

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் ஸ்ரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்?

எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம் துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடையப் போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடையச் செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் நூறாண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடு

ஜீவனில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு, இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சியூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். 100,000 எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த 100 ஆண்டின் சட்டங்களை கொண்டு 21-ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால், இவை அனைத்தும் இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047 ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்தது என்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்

சுயசார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள், தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறைக்கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறைக்கடத்தி ஆலைகளை தொடங்கியிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5-7 அல்லது 8 குறைகடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறைகடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதை போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது

எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடனலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்று நான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால், நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014 முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே. இன்றோ 107 GW நாம் எட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விவரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சிப்போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே
நூறு

சதவீதம் பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%, இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது, நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்த உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையில்

கடலிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல நிலத்தை கூட

மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி பத்தாண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014 பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும் இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையிலே என்னுடைய சகோதர சகோதரிகளே, 104 கடந்து விட்டது. அடுத்த 104 நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள். வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே
தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த

வேண்டும், எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும், நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்ப செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம், புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும், அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும், பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும், மொத்த மதிப்பு சங்கிலியும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை, பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது 0 குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் MSEக்கள், அதாவது MSME-க்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம், தரம், தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த 7 போக்குகளின் 2வது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, உணவு பதப்படுத்தல். நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்தில் என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய 7 போக்குகளின் 3வது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படத்தலின் மையமாக வேண்டும். நாம் UPI மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை
உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு

சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல் இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. 7 போக்குகளின் 4வது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது 7 போக்குகளின் 5வது சக்தி அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறைதான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது 7 போக்குகளின் 6வது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் 7 போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது 7வது போக்கென்றால் இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால் பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல் நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினைப் பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இன்று பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள் நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது.
உலகின் அனைத்து கலைஞர்கள்

அனைவரும் விரும்புகிறார்கள். பாரதத்தில் ஒருமுறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஏழு போக்குகளின் இந்த ஏழு சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த பார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். என்னதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவுகதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது.
திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும்.

விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350 குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம். 14 முன்பாக மருத்துவ துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவ துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 சிறுவர்களுக்கு என நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2,500,000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014 முன்பாக வெறும் 60,000 ரூபாய் பெருமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14 முன்பாக இருந்த 60,000 ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 2,00,000 ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1,50,000 மின்வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1,50,000, வெறும் 1,50,000 மின்வாகனங்களே விற்கப்பட்டன. 2009-10 1,50,000 மின்வாகனங்கள். இந்த 25-26 மின்வாகனங்கள். எனதருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140,00,000 அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1,000,000,000 ரூபாய் செலவை தடுக்க
பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக்

கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது, பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது, பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுக்கள், பல்கலைக்கழக விளையாட்டுக்கள், பனிக்கால விளையாட்டுக்கள், கடற்கரை விளையாட்டுக்கள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே. என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிவுகள் விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 1/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம் பெறுவதே இல்லை, நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 1/3 நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள், அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமந்தோறும், நகரந்தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம், கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடி பொடியாக்கிவிட்டது.
இந்த நக்சல் பயங்கர

பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முறையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இந்த போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்சன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவுகதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறி வரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த 100 ஆண்டின் போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையிலிருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில்

மின்னுகிறார்கள். ஸ்டெம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவிலிருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று மூன்று கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிகள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும் நகராட்சியாகட்டும் மாநகராட்சியாகட்டும் அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும் பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள். உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014க்கு முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்து விட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது. சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள்
சரியாக கிடைப்பதில் சங்க

0: சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது, இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ, தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும், தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையில் இருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுய கௌரவத்தை நோக்கி முன்னேற்றி செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறி செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது, தன்னலத்தை விட தேச நலனே பெரிது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றிக் காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம், மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. பகவத் பகவத் தன்யவாத்.
2: எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸ் என். இப்பொழுது கேட்போம் தேசபக்தி பாடல். தொடக்கமாக டி உபேந்திரகுமார் இசையில் வாசுகிநாதன் இயற்றிய பாடல், பாடியவர் தீபன் சக்கரவர்த்தி.

நேயர்களே, உங்களை நினைவிற்கு. நாளை காலை 10:45 சிறுகதை நேரம். நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் 2 பகுதி. நாளை பகல் 12:10 சூரியகாந்தியில் நம்பிக்கை நாடகம் எழுதியவர் முகமது மஸ்தான். அதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை குமரவேல் எழுதிய குறையும் நிறையும் நாடகம் இடம்பெறும். தேசபக்தி பாடலில் அடுத்து இஎஸ்எஸ் மூர்த்தி அவர்கள் இயற்றிய பாடல். டி ஆர் பாப்பாவின் இசையில் பாடலை பாடியிருப்பவர் பி. மாதுரி.

0: தேசபக்தி பாடல் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.